அன்பாய் அழகாய் பிறந்துள்ள காலை பொழுது, அதை இறைமனம் கொண்டு இன்பமாய் வரவேற்று மகிழ வைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்புலி 5 அருள் மாலை.

கண்கள் காணாத போதும் நம் அருகில் இருக்கும் இறைவனை இறை கீதங்களோடு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கண்களிலும் காணாத உண்மையிலும் காற்றின் மென்மையிலும் கடலின் ஆழத்திலும் நிறைந்து அகிலமெங்கும் அன்பாய் அரவணைத்து ஒளியாய் வழிகாட்டிடும் இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.

0: இதுவரை ஒழித்து சென்றது அருள்மாலை. இனி நம்ம கேட்போம் செய்தி சுருக்கம்.
1: நிலவும் அமைதியற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகைக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. RSS அமைப்பின் நூற்றாண்டு கால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவல் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. இந்த நாள் வெற்றியுடன் தொடங்கி வெற்றியுடன் முடிய கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள். உற்சாகம் தங்களை வெற்றி பெற கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் உங்களுடன் அபிஷேக் நாகதேவன். நிகழ்ச்சியில் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1172.

0: விவரம் தெரியாமல் அவரை பார்த்து கண்டவுடனேயே காதல் பார்வையும் செலுத்திய என் கண்கள் இன்று பரிந்து பரிந்து அழுகின்றனவே, எதற்காக? குறள் எண் 1172 அதிகாரம் கண்வது பழிதல்.
1: தெரிந்துணரா நோக்கிய உன் கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன்?
0: விவரம் தெரியாமல் அவரை பார்த்து கண்டவுடனேயே காதல் பார்வையும் செலுத்திய என் கண்கள் இன்று பரிந்து பரிந்து அழுகின்றனவே, எதற்காக? குறள் எண் 1172 அதிகாரம் கண்வது பழிதல்.

கோடை பண்பலை 100.5 நேரம் 6:11. ஒவ்வொரு சூரிய உதயமும் நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு முடிவிற்கும் ஒரு நல்ல தொடக்கம் உண்டு என்பதை நம்பி இன்றைய நாளை தொடங்குங்கள். இந்திய நாள் வெற்றி வாழ நாளாக அமையற்றும்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நேரம் 6:17. அன்பு என்ற குணத்தை மட்டும் பரப்புங்கள், உலகம் உங்கள் வசமாகும்.

கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. இன்று சென்னை மாவட்டம் பெரியபாளையம் பேரானந்தம் அருளும் பவானியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெரிய பாளையம். இங்கே பவானியம்மன் அருளாட்சி புரிகிறாள். ஆந்திர பகுதியைச் சேர்ந்த வளையல் வியாபாரிகள் பலரும் பெரிய பாளையம் வந்து வியாபாரம் செய்து வந்தனர். தங்களிடம் வளையல் வாங்கும் பெண்களுக்கு அவர்களுடைய மாங்கல்யம் நிலைத்து அவர்கள் நெடுநாள் சுமங்கலியாக வாழ ஆசை கூறி மஞ்சள் குங்குமத்தையும் சேர்த்து வழங்குவார்கள். அதனால் அவர்களிடம் வளையல்களைப் போலவே மஞ்சளும் குங்குமமும் கைவசம் நிறைய இருக்கும். ஒருமுறை ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்ப நினைத்தார். ஆனால் இரவு வெகுநேரம் ஆகிவிட்டதால் காலையில் ஊருக்கு புறப்படலாம் என்று தீர்மானித்து ஒரு வேப்ப மரத்தடியில் படுத்து அவர் ஓய்வெடுத்தார். காலையில் கண்விழித்து பார்த்தபோது அவர் வைத்திருந்த வளையல் மூட்டையை காணவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தார். அருகே ஒரு புற்று கண்ணில் பட்டது. சந்தேகத்துடன் புற்றை எட்டி பார்க்க அதற்குள் தன் வளையல் மூட்டை கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதை எடுக்க பயந்து ஊருக்கு திரும்பிவிட்டார். அன்று இரவு அவர் கனவில் தோன்றிய அம்மன், "நான் ரேணுகா தேவி. பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக அமர்ந்திருக்கிறேன். அங்குள்ள புற்றில் நான் சுயம்புவாக இருக்கிறேன். எனக்கு கோவில் அமைத்து வழிபட்டு வா" என்று கூறி மறைந்தாள். மறுநாளே பெரிய பாளையம் வந்த வியாபாரி கடப்பாறையால் புற்றி உடைத்தார். அதனால் சுயம்பு அம்மன் சிலையிலிருந்து இரத்தம் பீரிட்டது. இதனை கண்டு பயந்த அவர் தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து இரத்தம் வந்த இடத்தில் தடவினார். உடனே இரத்தம் நின்று போனது. இதையடுத்து புற்றை முழுமையாக நீக்கிவிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து தினமும் வழிபட்டு வந்தார். பிற்காலத்தில் அம்மனுக்கு கோயில் அமைக்கப்பட்டது.

0: பாடம்மா.
1: சுயம்புவான அம்மன் மேனியில் கடப்பாறைப்பட்ட தழும்பு இருப்பதை இன்றும் காணலாம். பாளையம் என்றால் படைவீடு என்று பொருள். அம்மன் வீற்றிருப்பது பெரிய படைவீடு என்பதால் பெரிய பாளையம் என்று இத்தலத்திற்கு பெயருண்டு. ஆலயத்தினுள் விநாயகரை முதலில் தரிசிக்கலாம். அவருக்கு பின்புறம் மாதங்கி அம்மன் காட்சியளிக்கிறார். சுற்று பிரகாரத்தில் பவானி அம்மனின் உற்சவர் சந்நிதி அமைந்திருக்கிறது. பிரகார வீதியில் தாயாருடன் பெருமாள், ஆஞ்சநேயர், பரசுராமர், வள்ளி தெய்வானை, சமேத முருகப்பெருமான் ஆகியோர் அருளாசி வழங்குகிறார்கள். கருவறையில் பவானியம்மன் ஓங்கார வடிவமாக சங்கு சக்கரதாரியாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழ் இரு கரங்களில் வாளும் அமுத கலசமும் தாங்கியிருக்கிறாள். அருகில் கிருஷ்ணன், நாகதேவன் ஆகியோரது திருவுருவங்கள் உள்ளன. நோய்வாய்ப்பட்டிருக்கும் கணவன் உடல் நலம் தேர வேண்டும், அவரது ஆயுள் நீடிக்க வேண்டும், அதனால் தங்கள் மாங்கல்யம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அம்மனிடம் மனைவியர் வேண்டிக் கொள்கிறார்கள். பின்னர் தங்கள் தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 முதல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 2 முதல் இரவு 9 வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 முதல் இரவு 9 வரை முழுமையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இன்று சென்னை மாவட்டம் பெரியபாளையம் பேரானந்தம் அருளும் பவானியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பெருமாள் மலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை திருமஞ்சன சேவை. இன்று மாலை கருட வாகனத்தில் ஸ்ரீ பரமபதநாதர் அலங்காரத்தில் சுவாமி பவனி வருதல்.
3: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். பண்பலை காட்டும்

0: 6:28. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடும் இந்த நாள் உங்கள் வசமாகும்.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது தே

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா சிச்சிட்டே நிற்கிது. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன?
1: நட்சத்திரா.
0: நட்சத்திராவா? நட்சத்திரா அழகா ஒரு கம்மல் பட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா.
0: அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? கையில வளையல் பட்டிருக்கீங்களே, இது என்னென்ன கலர் இருக்கு? அப்புறம்
1: என்ன
0: சொல்ல போறீங்க சொல்லுங்க கேப்போம்.
1: பானி பானி எஸ் பாப்பா ஈட்டிங் சூரனோ பாப்பா டெல்லிங் நைஸ் நோ பாப்பா ஓப்பன் ஹா ஹா.
0: ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. இதை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் மேம் சொல்லித்தரலையா? அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? சரி சரி. உங்கள் மேம் பேர் என்ன?
1: ரேணுகா மிஸ்.
0: ரேணுகா மிஸ்ட்ட கேட்போமா யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: இன்ஜினியர்.
0: இன்ஜினியர் ஆகி என்ன செய்ய போறீங்க?
1: ஃப்ளைட் ஓட்டுவேன்.
0: இன்ஜினியர் ஆகி ஃப்ளைட் ஓட்டுவீங்களா? ஆஹா, சரி சரி. இப்போ உங்களுக்கு என்ன ரைம் சொல்ல போறீங்க?
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே கைகள் தட்டலாம் தட்டலாம் தட்டலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிச்சுக்கொண்டு நாம் சேர்ந்து சிரிக்கலாம்.
0: ஆஹா, ரொம்ப அழகாக ரைம் சொல்லிட்டீங்க. நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். பண்பலை காட்டும் நேரம் 6:40.

ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணத்திலிருந்து தொடங்குகிறது. நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்து விட வேண்டும். நினைத்து கொண்டே இருந்தால் செய்ய முடியாது, முயன்றால்தான் முடியும். நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். பண்பலை காட்டும் நேரம் 6:46.

0: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: இனி நமது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக, 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் இன்றைய தலைப்பு விதை முதல் விளைச்சல் வரை. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளக்கம் அளிக்கிறார் திரு க. பாஸ்கரன், உதவி வேளாண் அலுவலர் அவர்கள். 10 மணிக்கு திரை உலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினர் திரைப்பட குணச்சித்திர நடிகர் ஜோசப் அவர்களுடன். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு மகளிர் நேரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வளை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து கரூர் மாவட்டம் கனிமொழி வீரமணி அவர்களின் தெருவில். 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரத்தில் பார்த்திபன் கனவு. 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்சேவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம் இடைபெறும். 7:50 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9 மணிக்கு கொடைத்தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. 11 மணிக்கு இரவு சிறகு. இவை யாவும் நம் பண்பலையில் இன்று ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலின் 1.5 வசந்த விடியல் வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது. வசந்த விடியல் நானும் விடைபெறுகிறேன், உங்கள் அறிவிப்பாளர் அபிஷேக் நாகதேவன். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5
1: புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: நேரம் காலை 7:11.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இது கோடை பண்பலையின் சுகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக.

0: பாட்டும் பதமும்
1: கொடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேரம் 7:22.

0: இசையின் முகவரி இதயத்தின் முதல் வரி கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
1: பாட்ட போடுங்கஜி.
0: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும் கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்
1: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: மன்னா, ஏன் உங்கள் அரியாசனத்திற்கு பின்புறமாக ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எழுந்து வாருங்கள்.
5: அமைச்சரே, சத்தம் போடாதீரையா?
4: ஏன் மன்னா?
5: அமைச்சரே, நான் இளவரசர்களோடு தேடி கண்டுபிடிக்கும் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியக்கூடாது என்றுதான் நான் இங்கு வந்து ஒளிந்திருக்கிறேன். சரி சரி, நீங்கள் கிளம்புங்கள், நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன்.
4: என்ன, பிறகு சந்திக்கிறீர்களா மன்னா? அப்படியானால் தர்பார்?
5: அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஐயா, இப்போது நான் விளையாண்டு கொண்டிருக்கிறேன். சரி சரி, புறப்படுங்கள்.
4: என்ன மண்ணா, காலையிலேயே விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். மண்ணா, இப்போது மட்டும் நீங்கள் எழுந்து வராவிட்டால் நீங்கள் இருக்கும் இடத்தை நானே இளவரசர்களுக்கு காட்டி கொடுத்து விடுவேன்.
5: ஆ, இந்த அமைச்சரோடு பெரும் தொல்லையாக இருக்கிறதே. அமைச்சரே, உங்களுக்கு இப்போது என்னதான் வேண்டும்?
4: தர்பாருக்கு வந்து நாட்டு மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும்.
5: அப்படியா? சரி, வாருங்கள் வாருங்கள், சீக்கிரம் வந்து அமருங்கள்.
6: நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுவது?
5: அமைச்சரே, இன்றைக்கு செப்டம்பர் 16, உலக ஓசோன் தினம்.
4: ஓ, ஓசோன் தினமா? சரி சரி மன்னா, எதற்காக ஓசோனுக்கெல்லாம் ஒரு தினம் கடைபிடிக்கப்படுகிறது?
6: அமைச்சரே, ஓசோன் படலத்தை பாதுகாக்கவும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தவும் தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
4: ஓஹோ, சரி சரி மன்னா, இந்த ஓசோன் என்றால் என்ன மன்னா?
6: நாம் வாழும் பூமிக்கு கேடயமே ஓசோன் தான் அமைச்சரே. பூமியின் மேல்பரப்பில் இருக்கும் ஓசோனை பாதுகாத்தால் மட்டுமே அனைத்து உயிர்களும் இந்த பூமியில் வாழ முடியும் அமைச்சரே.
4: அது சரி மன்னா, முதலில் அந்த ஓசோன் என்றால் என்னவென்று சொல்லுங்கள்.
6: அமைச்சரே, ஓசோன் என்பது ஆக்சிஜனின் ஒரு வடிவம் தான். அதாவது 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்தால் ஒரு ஓசோன் மூலக்கூறு என்று சொல்லுகிறார்கள்.
4: சரி மன்னா, இந்த ஓசோன் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் போல இருக்குமா மன்னா?
6: தடுப்பு சுவர் போல எல்லாம் அல்ல அமைச்சரே. பூமியின் மேல்பரப்பில் இருந்து ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் உயரம் வரையுள்ள வளிமண்டல பகுதியில் தான் இந்த ஓசோன் படலம் இருக்கிறது அமைச்சரே. இந்த பகுதியில் உள்ள ஆக்சிஜன் மீது சூரியனின் புறஊதா கதிர்வீச்சு வேதிவினை புரிவதால் ஆக்சிஜன் அணுக்கள் பிரிக்கப்பட்டு அந்த அணுக்கள் புதிய ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஓசோன் வாயுவாக மாறுகின்றன. இந்த ஓசோன் வாயுதான் ஒரு படலம் போல பூமியை சூழ்ந்திருக்கிறது அமைச்சரே.
4: ஓஹோ, அப்படியானால் ஓசோன் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வாயு படலமாமண்ணா?
6: சரியாக சொன்னீர் அமைச்சரே.
4: சரிமண்ணா, இந்த ஓசோன் வாயு பூமியை சுற்றி இருப்பதால் பூமிக்கு என்ன பயன்?
6: அமைச்சரே, இந்த ஓசோன் படலம் இருப்பதனால் தான் சூரிய ஒளி பூமிக்கு நேரடியாக விழுவதில்லை. சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களின் வீரியத்தை தடுத்து கூடுதலான வெப்பத்தை குறைத்து பூமியை பாதுகாக்கிறது இந்த ஓசோன் படலம் அமைச்சரே. ஆனால் மனிதன் தன் வசதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இயற்கைக்கு எதிராக மேற்கொள்ளும் பல நடவடிக்கைகளால் பூமியின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் ஓசோன் படலத்தின் அளவு குறைந்து வருகிறது. இது தொடர்ந்தால் ஓசோன் படலம் பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதிபயங்கரமாக இருக்கும்.
4: அப்படியா, அது என்ன மண்ணா?
6: அமைச்சரே, ஓசோன் வாயுக்களின் அளவு குறைந்தால் பூமியின் வெப்பநிலை உயரும், பனிக்கட்டிகள் உருகி கடல் நீர் மட்டமும் உயரும், தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கும், சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமிக்கு வந்து அடையும். அப்படி சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் நேரடியாக மனிதன் மீது பட்டால் மனிதனுக்கு புற்றுநோய், தோல் வியாதிகள், கண் பார்வை குறைபாடு, நோய் தடை காப்பு மண்டலம் செயலிழப்பு, எரித்துமா போன்ற பல பாதிப்புகள் ஏற்படும். இறுதியாக மனித இனமே பூமியிலிருந்து அழிந்துவிடும்.
4: மன்னா, என்ன சொல்லுகிறீர்கள்?
6: இன்னும் சொல்லுகிறேன், கேளுங்கள். பூமியில் உள்ள அனைத்து தாவரங்களிலும் பச்சையங்கள் பாதிக்கப்பட்டு விளைச்சல் இல்லாமல் தாவர இனமே அழிவை சந்தித்துவிடும். நீர் மற்றும் நிலத்தில் வாழும் விலங்குகள் இறக்க நேரிடும். ஒரு கட்டத்தில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாத அளவிற்கு இந்த பூமி மாறிவிடும் அமைச்சரே.
4: என்னமண்ணா, நீங்கள் சொல்வதை கேட்கும் போது அதிர்ச்சியாகவும் பயமாகவும் இருக்கிறது. சரி, மனிதனால் எப்படி இந்த ஓசோன் படலம் பாதிக்கிறது மன்னா?
6: அமைச்சரே, நாம் உபயோகப்படுத்தும் பிரிட்ஜ், ஏசி போன்ற குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படும் குளோரோ புளோரோ கார்பன் வாயு, உரங்களில் பயன்படுத்தப்படும் மெத்தில் புரோமைடு, ஜெட் விமானங்களில் வெளியிடும் நைட்ரிக் ஆக்சைடு, வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு,

0: நைட்ரஸ் ஆக்சைடு, ஸ்ப்ரேக்களிலிருந்து வெளியேறும் குளோரோஃப்ளோரோ கார்பன், மரக்கட்டை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பது, இது போன்ற வாயுக்களால் காற்று மண்டலம் மாசு அடைவதால் ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. அமைச்சரே,
1: சரிமனா இதை எப்படித்தான் தடுப்பது?
0: அமைச்சரே, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்களுக்கு பதிலாக ஹைட்ரோ குளோரோஃப்ளோரோ கார்பன்களை பயன்படுத்தலாம். அமோனியா நீர் மற்றும் நீராவி போன்றவற்றை மாற்று பொருளாக பயன்படுத்தலாம். ஓசோன் படலத்தை பாதிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்வதை தடை செய்யலாம் அல்லது கடுமையான வரைமுறைகளை வரலாம். ஏசி, பிரிட்ஜ் போன்றவற்றை பயன்படுத்துவதை வெகுவாக குறைக்கலாம். இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமாக பூமியில் அதிகமான மரங்களை நட்டு வளர்ப்பதன் மூலம் இந்த ஓசோன் படல இழப்பை பெரும்பாலும் நம்மால் குறைக்க முடியும். அமைச்சரே,
1: சிறப்பு, மிகச் சிறப்பு. ஓசோன் படலத்தை பற்றி மிக தெளிவான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அருமை.
0: சரி சரி அமைச்சரே, நீங்கள் புறப்படுங்கள், நான் இளவரசர்கள் இருவரோடும் விளையாடுகிறேன்.
1: நீங்கள் விளையாடுங்கள் மன்னா, விளையாடுங்கள். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கிறது, அதை முடித்துவிட்டு நான் சென்று விடுகிறேன்.
0: அமைச்சரே, இன்னும் உமக்கு என்னதானையா வேலை பாக்கி இருக்கிறது?
1: இதோ இப்போது முடித்து விடுகிறேன் மன்னா. இளவரசர்களே, மன்னர் அவருடைய சிம்மாசனத்திற்கு பின்புறம் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் வாருங்கள், வந்து உங்கள் தந்தையை பாருங்கள், அவரை உடனடியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.
0: என்ன,
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

நேரம் காலை 7:42. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான காலை. நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில் வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் விதை முதல் விளைச்சல் வரை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கம்பம் உதவி வேளாண் அலுவலர் திரு க. பாஸ்கரன் அவர்கள்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 16 ஆசிய கண்டத்தின் அழகான நகரங்களை கொண்ட நாடுகளில் இதுவும் ஒன்று. தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு முடியாட்சி நாடு. 20th century கூடுதலான பொருளாதார வளர்ச்சி கண்ட நாடுகளின் பட்டியலில் இது 2nd இடம் பிடித்தது. அதுதான் மலேசியா. கிமு 1st century முற்பகுதியில் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வணிகம் செய்வதற்காக அங்கே சென்றவர்கள் பல்வேறு வகையான வணிக குடியேற்றங்களை உருவாக்கினார்கள். 16th century தொடக்கத்தில் போர்த்துகீசியர்களாலும் பின்னர் டச்சுக்காரனும் ஆழப்பட்டு வந்த மலாயா 18th century தொடக்கத்திலிருந்து இங்கிலாந்தின் வசம் ஆனது. 1957 ஆகஸ்ட் 31 விடுதலை பெற்று மலாயா கூட்டமைப்பின் ஆட்சி அங்கே அமைக்கப்பட்டது. தொடர்ந்து 1963 மலாயா, சிங்கப்பூர் மற்றும் போர்னியாவின் சாபா, சரவாக் ஆகிய பகுதிகள் இணைந்து மலேசிய நாடு உருவாக்கப்பட்டது. இதே தினத்தில் ஓசோன் பூமியின் மேற்பரப்பிற்கு மேல் 10 km முதல் 50 km வரையிலான தொலைவில் வளி மண்டலத்தின் ஒரு பகுதியான ஸ்ட்ரேடோஸ்பியரில் உருவாகி

0: என்ற ஒரு படலம், அதுதான் கமழி படலம் என்ற ஓசோன் படலம். O2 என்ற ஆக்சிஜனை பிராண வாயுவாக சுவாசிக்கும் நம் உடல் கூறுகள் O3 என்ற ஓசோனை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. காரணம், கார்பன் டை ஆக்சைடு போலவே ஓசோன் வாயுவும் ஒரு நச்சு வாயுதான். ஆனால் ஸ்டேடோஸ்பியரில் உள்ள ஓசோன் படலத்தின் பணிகளோ இந்த பூமிக்கு கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதம். பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பெருமளவில் சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரிய கதிர்களில் விழுகின்ற அதிர்வெண் புற ஊதா ஒளியினை 93% முதல் 99% வரை இந்த ஓசோன் படலம் உள்வாங்கிக் கொள்கிறது. இதனால் பூமியில் உள்ள சகல உயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றன. அவ்வளவு நன்மைகளை செய்யும் ஓசோன் படலத்தினை 1913 பிரெஞ்சு இயற்பியல் வல்லுநர்கள் சார்லஸ் ஃபேப்ரி, ஹென்றி பியூசன் ஆகியோர் கண்டுபிடித்தனர். ஓசோன் படலத்தின் தன்மைகளை ஆய்ந்து சொன்னவர் பிரிட்டிஷ் வானியல் நிபுணர் GMB டோப்சன் என்பவர். பூமியில் உருவாக்கப்படுகின்ற நச்சு வாயுக்களால் ஓசோன் படலத்தில் துளை விழுகிறது என்பது அறிவியல் உண்மை. அவ்வாறு துளை விழுவது நீடிக்குமே ஆனால் புறவூதா கதிர்களால் பூமி வாழ் உயிரினங்கள் வாழ்விழக்கக்கூடும் என்ற நல்ல நோக்கத்தில் 1987 மொன்ட்ரியால் நகரின் ஓசோன் பாதுகாப்பு பிரகடனம் கையெழுத்திடப்பட்டது. 1994 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் என கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் எல்லோர் மனங்களிலும் எந்நாளும் குடியிருக்கும் இசை குயில் MS சுப்புலட்சுமி பிறந்தது 1916 இதே தினத்தின் அன்று. சிவகங்கை மாவட்டத்தின் கண்டனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பு, சென்னை மாநில கல்லூரியில் BL படிப்பு, தொடர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA படித்தார். அவர்தான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான ப. சிதம்பரம். 1984 முதன் முறையாக சிவகங்கை தொகுதியில் இருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய அரசின் நிதி அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். இருமுறை மத்திய இணை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஒருவரான ப. சிதம்பரம் பிறந்தது 1945 இதே தினத்தில் அன்று. சிங்கப்பூர் என்ற அழகிய நகரினை உருவாக்கியவரும் அந்நாட்டின் முதலாவது பிரதமருமான லீ குவான் யூ பிறந்தது 1923 இதே தினத்தில் அன்று. இன்று ஒரு தகவல் மூலம் வானொலி நேயர்களிடையே பிரபலமானவர் இவர். மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தொலைக்காட்சியின் இந்த நாள் இனிய நாள் என்ற நிகழ்ச்சியினையும் நடத்தியவர். அகில இந்திய வானொலியில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல சிறுகதைகளை படைத்திருக்கிறார். அரியலூர் மாவட்டம் தென்கட்சி பெருமாள் நத்தம் என்ற ஊரில் பிறந்த கோ சுவாமிநாதன் தான் அந்த இனியவர். வேளாண்மை பட்டதாரி என இவர் ஆரம்பத்தில் நெல்லை வானொலியின் அறிவிப்பாளராக தன் பணியினை தொடங்கினார். தனது தலை சிறந்த பேச்சாற்றலால் உலக அளவில் சிறந்து விளங்கினார். தமிழ்நாடு அரசு பணியில் விவசாய அலுவலராகவும் தொடர்ந்து மீண்டும் வானொலியில் நுழைந்து உதவி இயக்குநராகவும் பணியாற்றி வந்தார். அன்பின் வலிமை, தீயோர், அறிவு செல்வம் உட்பட எண்ணற்ற நூல்களை படைத்திருக்கிறார். இலக்கணம் என்ற தமிழ் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். மிகச்சிறந்த சிந்தனைவாதியும் பேச்சாளருமான தென்கட்சி கோ சுவாமிநாதன் இவ்வுலகை விட்டு மறைந்தது 2009 இதே தினத்தில் அன்று.
1: பாசுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லிட்டு இருப்பாரு. லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிட்டு இருப்பார். பாசுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார். லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

நேரம் 7:54. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை நூற்பலை ஐந்தில் தொடர்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டு கால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, மனம்தான் மனிதர்களை மனிதனாக உலகிற்கு காட்டுகிறது. மனம் செம்மையாக இருக்க இசை கேட்கலாம். அவ்வாறுக்கு மனதிற்கு இனிமையான இசையை இன்பமாய் ஒலிக்க காத்திருக்கின்றது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் எந்த மாவட்ட நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின்

0: தென்கோடை முனை உள்ள மாவட்டம், கடலின் உள்ளே பாலம் உள்ள மாவட்டம், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ள மாவட்டம், ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த மாவட்டம். ஆம் நேயர்களே, இன்றைய மனதோடு ராகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. இன்று இங்கே பண்பலையில் உங்களோடு அபிஷேக் நாகதேவன். இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: இங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஹெமனஸ்வரத்துல இருந்து நந்தினி பேசுறேன் மேடம்.
0: நந்தினிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: அப்புறம் காலை சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா?
1: இப்பதான் சார் ஆரம்பிக்க போறோம்.
0: இன்னைக்கு என்ன சாப்பாடுங்க
1: சார்? இன்னைக்கு
0: என்ன சாப்பாடுங்க?
1: இன்னைக்கு சிக்கன் எடுப்போம் சார்.
0: இன்னைக்கு சிக்கன், சரிங்கம்மா. எத்தனை வருஷமா பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: பொன்னியின் செல்வன் 2 ல் இருந்து அகநக மகன்.
0: சரிங்கம்மா, பாடல் கொடுத்துடலாம்.
1: ஓகே சார்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
9: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
11: பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
12: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? நாம எல்லாருமே புகழ்பெற்ற அமெரிக்க கால்பந்தாட்ட வீரர் ஓஜே சிம்சன் அப்படிங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். கால்பந்து விளையாட்டுல சிம்சன் அடைஞ்ச சிறப்புகள்லாம் நமக்கு தெரியும். கால்பந்தாட்ட மைதானத்தில் அவர் நுழைஞ்சாவே ஒரு புயல் உள்ள வர்ற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றிகளை குமிச்சவரு சிம்சன். ரொம்ப சாதிச்சார். கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு புகழ் வானத்துல ரொம்ப வேகமா பறந்தார். ஆனா அதுக்கு முன்னாட சிம்சன் வந்து வறுமை அதிகமா இருக்கிற ஒரு குடும்பத்துல பிறந்தார். தெளிவா இருக்கிற உடல்நலமும் அவருக்கு இல்ல. பிறக்கிறப்பவே ரொம்ப ஒல்லியா இருந்ததால பென்சில் குச்சி அப்படின்னு எல்லாராலையும் கேலி செய்யப்பட்டாரு. சின்ன பையனா இருந்தப்போ கால்பந்தாட்ட போட்டிய பாக்கிறதுக்கு நுழைவு சீட்டு வாங்கறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்தவர் அந்த சிம்சன். அந்த காலகட்டத்தில் கால்பந்தாட்டத்தில் புகழடைஞ்ச வீரரா இருந்தவர் பிரவுன் அப்படிங்கிறவர். சிம்சன் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு நாள் முக்கியமான ஆட்டத்துக்கு பின்னாடி அந்த பிரவுன் கைகளில் தூக்க முடியாத அளவுக்கு கோப்பைகள், கேடயங்க இவற்றோட மைதானத்தை விட்டு வெளியே வந்துகிட்டு இருந்தார். அவரோட முழங்கால் அளவு உசரமே இருந்த சின்ன பையன் ஒருத்தன் பிரவுன் கால்களை மெல்ல தொடுறான். பிரவுன் குனிஞ்சு பாக்குறாரு. அந்த சின்ன பையன், ஐயா, நான் உங்களோட தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்றான். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு பிரவுன் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த சின்ன பையன் பழையபடிக்க பிரவுனை நிறுத்தி, ஐயா, நீங்க விளையாட தொடங்கினதுல இருந்து அடைஞ்சு

0: வெற்றிக எத்தனை கோள்கள் அடிச்சீங்க, அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் எல்லா விவரங்களும் எனக்கு ரொம்ப அத்துப்படி நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். பிரவுன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கும் அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கேட்டது நகர தொடங்குறாரு. சின்ன பையன் இப்பவும் அவரை விடல, பழையபடி பிரவுனை நிறுத்தி ஒரு நாள் உங்க சாதனைகளை நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரவுன் ஆச்சரியத்தோடு அந்த சின்ன பையனோட தோள்களில் தட்டி கொடுக்கிறார். அந்த சிறுவன் வளர்ந்த பின்னாடி சொன்ன மாதிரியே பிரவுனோட சாதனைகளை முறியடிக்கிறான், புகழடைகிறான். அந்த சின்ன பையன்னா சிம்சன். வாழ்க்கையில தெளிவான குறிக்கோள் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும். பொருட்களா இருந்தா, பணமா, உளவு பொருட்களா, பதவி இதுகள்லாம் இருந்தாக்க மற்றவங்களுக்கு நாம பரிசா கொடுக்கலாம் மனசு இருந்தா. ஆனா ஒன்ன மட்டும் யாருக்கும் அழகான வள்ளி தட்டுல வச்சு அன்பளிப்பா கொடுக்க முடியாது, அதுதான் வெற்றி அப்படிங்கிறது. அது ரொம்ப கவனத்தோட புத்திசாலித்தனத்தோட உழைச்சா மட்டும்தான் வெற்றியை அடைகிறது முடியும். அதைத்தான் சுவாமி சுகபோதானந்தா உப்புச்சப்பற்ற உண்மைகளை விட மனோபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது மூலமா தான் சாதிக்க முடியும்ன்றாரு. என்னால முடியும்ன்ற மனோபாவம் நமக்கு இருந்தாகணும்னு அவர் வலியுறுத்துறாரு. முடியும் அப்படிங்கறது வெற்றிக்கு வழிம்பாங்க. சர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பலவிதமா உணர்ச்சி ஊட்டுகிற சொற்பொழிவுகளை நிகழ்த்தினவர் அப்படிங்கிற நம்ம வரலாற்று பூர்வமா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு தடவை வின்ஸ்டன் சர்ச்சில் இளைஞர்கள் அதிகமா இருந்த ஒரு கூட்டத்தில் பேச சொன்னாங்களா, அங்க அவரு ஒரே வாக்கியம் தான் பேசினாராம். இன்னைக்கும் அந்த வார்த்தை பல பேரால மேற்கோளா காட்டப்படுது. அது எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்பது. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்புதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். பண்பலை காட்டும் நேரம் 8:17. இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்க வருக. வணக்கம்.
4: உற்பத்தி
3: நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்கயா?
4: என்ன
3: பாட்டு வேணுங்கய்யா நிகழ்ச்சியில?
4: சார் எனக்கு வந்து கொம்பன் படத்துல இருந்து கருப்பு நேரத்தில் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
3: சரிங்கய்யா கேட்டலாம்.
4: நன்றிங்க சார்.
3: தேங்க்யூ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு.

0: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் இன்றைய தலைப்பு விதை முதல் விளைச்சல் வரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளக்கம் அளிக்கிறார் உதவி வேளாண் அலுவலர் திரு கா பாஸ்கரன் அவர்கள். இன்றைக்கு மனதோடு ராகம் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்திச்சுட்டு வர்றோம். இணைப்பில் இருக்கிற நேயர்
1: வணக்கம்
0: சகோதரி சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ஐயா.
0: அப்புறம் உங்க ஊர்ல மழையெல்லாம் பெய்யுதுங்களா? வானிலை எப்படி இருக்கு?
1: வானிலை நேத்து இரவு பெய்ஞ்சிச்சுங்கய்யா, இப்ப கொஞ்சம் மோடமா தாங்கய்யா இருக்கு.
0: சரிங்கம்மா, எத்தனை வருஷமா பண்பலை கேட்டுட்டு வரீங்க?
1: நான் வந்து ஒரு 10-15 வருஷமா கேட்டுக்கிட்டேன் ஐயா.
0: சரிங்கம்மா,
1: நைட்டு 11 மணி வரைக்கும் கேட்டுட்டாங்கய்யா தூங்கு.
0: இடைவிடாமல் பண்பலை வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு.
1: பண்பலையோட வீட்டுல வேலை செஞ்சாலும் நான் அதை கேட்டுக்கிட்டே இதையா வேலை பார்ப்பேன்.
0: சரிங்கம்மா, வீட்டுல எல்லாம் யாரா இருக்கீங்க?
1: என்னோட கணவர், 2 பசங்க இருக்காங்கய்யா.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப நல்லதுங்க. என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: வேட்டையன் படத்துல இருந்து மனசில் ஆயோ பாடல் வேணும்.
0: சரிங்கம்மா, பாடல் கொடுத்துடலாம். நன்றி.

இப்படி சூடு.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.
3: என் உலகம் உன்னை சுற்றுது.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்து உள்ளோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இருக்கிற நினைப்பில் இருக்கிற அடுத்த நேயர், அம்மா இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்கம்மா. அம்மா இணைப்பு சரியா இல்ல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
2: கேக்குதா?
1: இப்ப கேக்குதுங்க, சொல்லுங்க.
2: என் பேர் பவித்ரா.
1: சவிதா?
2: பவித்ரா.
1: பவித்ரா, எங்க இருந்துமா பேசுறீங்க?
2: ராமநாதபுரம்.
1: ராமநாதபுரமே வா.
2: இல்ல, தரக்குடி. நான்
1: தரக்குடி.
2: ஆமா.
1: சரிங்கம்மா, வீட்டுல யார யாரெல்லாம் இருக்கீங்க?
2: இந்த பாப்பா இருக்கீங்க, மாமா மாமா இருக்கீங்க.
1: உங்க இணைப்பு வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல்மா வேணும்? சரிங்கம்மா, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்கம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உற்சாகமான இன்னிசை பாடல்களை ஒலித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் இணைப்பில் வந்திருக்காங்க. இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஐயா வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
4: ஐயா ராமநாதபுரம் மாவட்டம் பேசுறீங்க. வடிவேல்.
3: வடிவேல் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்
3: ஐயா. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரிங்க. எல்லாம் விதைப்பு பண்ணலாம் ஆரம்பிச்சிருச்சுங்களா? வானிலை எல்லாம் ஒத்துழைக்குதுங்களா உங்களுக்கு விவசாய பணிகளுக்கு?
4: அதெல்லாம் நாங்கள்

0: நைட் வரைக்கும்
1: சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா என்ன பாட்டுங்க வேணும்?
0: ஐயா இட்லு கூட பாட்டு.
1: சரிங்க, நன்றிங்க, பாட்டு கொடுத்துடலாம். இதோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்துள்ளம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இணைப்பில் இருக்கிற நிறைவான நேயர்
1: வணக்கம் ஜாக். ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி வட்டத்தில்
0: கமிதி வட்டத்துல இருந்து யார் பேசுறீங்க?
1: சுப்ராம் பேசுறேன்.
0: சுப்ராம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கய்யா.
0: அனைவரும் நலமா இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கய்யா?
1: சரிங்க, நான் ஒரு சின்ன மிதிவண்டி ரிப்பேர் நிலையம் வச்சிருக்கேன்.
0: மிதிவண்டி பழுது பார்க்கும் நிலையம். மிதிவண்டி மட்டும் தான் பாக்குறீங்களா, இருசக்கர வாகனமும் பழுது பாக்குறீங்களா?
1: இருசக்கரம் பஞ்சர் மட்டும் பாத்துக்கோ.
0: சரிங்க, மிதிவண்டில நிறைய ஓடுதுங்களா உங்க ஊர்ல?
1: சுமாரா ஓடுவீங்க, அந்த பள்ளி பிள்ளை இருக்கிறதுனால.
0: அப்புறம் உடற்பயிற்சிக்காக நிறைய பேர் வாங்கி மிதிவண்டி ஓட்டுறாங்களோ?
1: ஆமாங்க, ஆமாங்கய்யா.
0: சரிங்க சரிங்க, நிறைய மாடர்னான வண்டிகள்லாம் இப்போ வந்துருச்சு, அதுவும் பாக்குறீங்களா?
1: நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் மறுவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற

0: இருக்கும். ஆனால் அது அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக, பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
2: முகத்தில் தருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

Liking Bunions and Briefs. இன் இசையை ஒழித்துச் சென்றது மனதோடு ராகம். இன்று உங்களோடு நாளும் இனிமையாக இருக்க கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள். இதுவரை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அபிஷேக் நாகதேவன். இனி நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வானவில் வந்து விதை முதல் விளைச்சல் வரை அப்படிங்கிற தலைப்பில் வளம் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை

சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கிடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நபார்ட் வங்கியின் துணை நிர்வாக இயக்குநர் திரு ராஜேஷ் கஷ்யப், காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19 ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில்
2: வானவில் பண்பலை 100.5 என்று தந்திருக்கும் வண்ணம் விதை முதல் விளைச்சல் வரை. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கம்பம் உதவி வேளாண் அலுவலர் க. பாஸ்கரன் அவர்கள். நேர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0454 42. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
3: நன்றி மீனா. வணக்கம் தமிழ். வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் இன்று விதை முதல் விளைச்சல் வரை என்ற தலைப்போடு வலம் வர இருக்கிறது வானவில் நிகழ்ச்சி. அதாவது விதை தேர்வு, அதுக்கப்புறம் விதை நேர்த்தி, பயிர் பாதுகாப்பு, உர மேலாண்மை, நீர் நிர்வாகம், பூச்சியியல், அறுவடை, அதுக்கப்புறமா சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் இந்த வேளாண்மை பணி செய்யப்படுது. அப்படி நீங்கள் வேளாண்மை பணி செய்யும்போது, அதாவது பயிர் வகை பயிர்களில், தானியங்களில், சிறுதானியங்களில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதெதிலெல்லாம் கவனம் செலுத்தணும், அந்த விதை தேர்வு செய்கிறதுலேருந்து அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்துறது வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மிகவும் நேர்த்தியாக செய்யணும், இது மாதிரியான பல்வேறு தகவல்களையும் வழங்க இருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். கம்பத்திலிருந்து தொலைபேசி வழியாக அணிஞ்சிருக்கிறாரு கா பாஸ்கரன் அவர்கள். ஏறத்தாழ ஒரு 26 ஆண்டு காலம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காரு. முதல்ல வந்து தனியார் துறையில் பணியாற்றி உர மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ வேளாண்மை துறையில் உதவி அலுவலராக பணியாற்றிட்டுருக்காரு. அவர் தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கீங்க.
0: மகிழ்ச்சிங்க அவங்கள சந்திக்கிறதுல. பொதுவாக வந்து விவசாயம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பயிரை, ஏதாவது ஒரு விதையை வாங்கி விதைச்சி அது வந்து குறிப்பாக சில உரங்களை குறிப்பிட்ட சில கால இடைவெளியில், அது சத்து இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்காம குறிப்பிட்ட கால இடைவெளியில் உரம் கொடுத்து, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 4 நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு ருட்டீனாக நீர் பாய்ச்சி, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் பூச்சி தாக்கமாக அல்லது நோய் தாக்கமானு தெரியாமையே மருந்துகளை தெளித்து வளைஞ்ச உடனே அறுவடை செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய பொதுவான வழக்கம் பரவலாக இருக்குது. ஆனால் பல நேரங்களில் அது நமக்கு லாபகரமாக இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். என்ன மாதிரியான விதைகளை தேர்வு செய்யணும்?
1: நம்ம முதல்ல வந்து சான்று பெற்ற விதைகளை தான் நம்ம தேர்வு செய்யணும். பொதுவா பாத்தீங்கன்னா நெல், தானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்க வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லயே சான்று பெற்ற விதைகள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டிருக்கும். இதுல வந்து நம்ம மானிய விலைகளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அப்ப இந்த சான்றுபட்ட விதைகள்ல தான் முதல்ல பயன்படுத்தணும்.
0: சரிங்க.
1: இது தவிர தனியார் துறைகள்ல கிடைக்கக்கூடிய விதைகள்ல வந்து உண்மை நிலை விதைகள் அப்படின்னா ட்ரூத்ஃபுல் லேபிள்னு விதைகள் விற்கப்படும். அதுவும் கிட்டத்தட்ட சான்றுபட்ட மாதிரி தான். முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது சான்றுபட்ட விதைகள்.
0: சரிங்க.
1: ஆமா
0: சிறப்புங்க. நல்லது ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கீங்க. முதலாவது நேயர் என்ன கேள்வியோட வந்திருக்கிறாங்க? வாங்க வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
2: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் தந்தி அவர்களுக்கும் வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: தேனி மாவட்டம் டீஸ் புளோர நாளிமலாடி வர்றேங்க. நான் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: இப்போங்க கடையில இருந்து நம்ம கத்திரி விதை வாங்குறோம். அந்த ப்ளூ கலர்ல காய் நல்லா புல்லூரம் புல்லும் பிச்சமா இருக்கு. ரெண்டாவது பாகக்காய் நல்ல நீட்டமான காயா இருக்கு, அது கடையில இருந்து வாங்குறது. மக்காச்சோளம் இப்படி எல்லாமே கடையில இருந்து வாங்கி நம்ம நடுறது நல்லா வருது, காய் நீட்டமா. அதுலயே நம்ம நல்ல தரமான காயில இருந்து விதை எடுத்து காய வச்சு அது மருந்தெல்லாம் நம்ம பெசரி செஞ்சு பக்குவப்படுத்தி அந்த விதைய நட்ட நிலத்திலே நடாம தனியா அடுத்த நடாத நிலத்துல நட்டு நம்ம உற்பத்தி பண்ணுனா அந்த முதல் விளைஞ்சது மாதிரி அந்த விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது. அது எதனாலங்கய்யா? அது என்ன செய்யணும்? கடையில போய் விதை வாங்கினா விலை அதிகமா இருக்கு, அதனாலே நம்ம தரமானதா எடுத்து வைக்கிறோம், அந்த விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது.
0: அதாங்க ஐயா முதல்ல சொன்னாரு, உங்களுக்கு விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வேளாண் விரிவாக்க மையங்கள்ல சான்று பெற்ற விதைகள்லாம் இருக்குது, கையிருப்புல வச்சிருப்பாங்க, அந்த விதைகளை வாங்கி பயன்படுத்தணும். நீங்கள் கடையில் வாங்கி விதைப்பு செய்யக்கூடியது எல்லாமே ஒட்டு ரகம் விதைகள், அது வந்து மறுபடியும் விதைப்புக்கு ஆகாது. அதை பற்றி ஐயா விரிவாக சொல்லுவார். கேளு.
1: அதாவது நம்ம கடைகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கலப்பின விதைகள். இந்த கலப்பின விதைகள் வந்து எப்படின்னா இருவேறு ரகங்களில் இருக்கக்கூடிய செடிகளை கொண்டு மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி அதன் மூலமா தயாரித்து வரக்கூடிய விதைகள். இந்த விதைகளை நம்ம திருப்பி பண்ணும்போது அந்த ஏற்கனவே முதல், அதாவது F1 ஹைபிரிட்னு பேர், ஃபவுண்டேஷன் 1 ஹைபிரிட நீங்க திருப்பி பயன்படுத்துறீங்கன்னா நல்ல, அதாவது பயிரா பண்ணும்போது நல்ல மகசூல் வரும். அதுல இருந்து

0: நீங்க விதை எடுத்து பயன்படுத்தும் போது முதல்ல வந்த மகசூல் கண்டிப்பா வராது. ஏன்னா இந்த விதை உற்பத்தி முறையே வேறு முறை. இதுவே நீங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வரக்கூடிய நாற்று ரகங்கள்லாம் இருக்கக்கூடிய கத்திரிக்காய்கள், கத்திரிக்காய் விதையை வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முறை வரை நீங்க விதை எடுத்து போட்டாலும் அதே மகசூல் வரும். ஆனால் கலப்பின விதைகள் அப்படி வராது. ஏன்னா கலப்பின விதைகளோட உற்பத்தி முறையே வேறு.
1: சரிங்க.
0: அதனால இது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நாற்று ரகங்கள்ல மட்டும்தான் நீங்க வந்து நேரடியாக அதனுடைய விதையை எடுத்து பயன்படுத்தும் போது திரும்ப அதே மகசூல் கிடைக்கும். அதுலயுமே எப்படி விதை எடுக்கணும் அப்படின்னாக்கா, பொதுவாக விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல காயெல்லாம் பறிச்சுட்டு ஓயிர ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த காய்களை பழங்களா விட்டு விதை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த முறையே தவறு. ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, தலைக்காய்கள் இருக்கு இல்லையா, முதலில் வரக்கூடிய தலைக்காய்கள் இருந்து எடுத்து விதை எடுத்து வச்சாதான் நல்ல மகசூல் வரும். விதை உற்பத்தி பண்ணணும் முடிவு பண்ணிட்டா, 1 ஏக்கர் நம்ம பண்ணக்கூடிய வயல்ல ஒரு 10 செண்டை ஒதுக்கிறோம். அதுல வரக்கூடிய தலைக்காய்கள், முதல் பறிப்பு வரக்கூடிய காய்களை நல்லா பழுக்க வச்சு அதை வந்து விதை எடுத்து வச்சா மட்டும்தான் நல்ல மகசூல் வரும். கலப்பின விதைகள்ல நம்ம எதிர்பார்த்த மகசூல் வராது.
1: நல்லதுங்க, ரொம்ப தெளிவான பதில கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க. யார்
2: பேசுறீங்க? வணக்கம் சார். செலவு சார், செலவு பாலாயா சாருக்கும் வணக்கம்.
1: வணக்கங்க.
2: சிறுப்புறந்த ஐயாவுக்கும் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்
2: ஐயா. ஐயா, நான் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து எம்மாளாவூர்லேருந்து பேசுகிறேயா, திலகராஜ் பேசுகிறேயா.
1: சொல்லுங்க.
2: அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 1.5 ஏக்கர் காடு வச்சுருக்கோங்கய்யா. அதில் போன வருஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆட்டுக்கடை போட்டிருந்தோம், நல்லா உரம் அடி உரம் நல்லா போட்டு வச்சுருந்தேன். போட்டு வரவுமே நல்லா மழை, மக்காச்சோளம் போட்டிருந்தோம். மக்காச்சோளம் போட்டு அந்த சொல்ல மறந்துட்டேன், மக்காச்சோளம் போட்டிருந்தேன். போட்டிருந்தோம்னா நாள் ஆக ஆக இங்கேயா என்னன்னு கேட்டிங்கன்னா, பயிர் ஒரு பக்கம் நல்லா பசப்பா வருது, ஒரு பக்கம் கேட்டீங்கன்னா மஞ்சளா வருங்க. அது இந்த வருஷம் போன வருஷம் அந்த நோய் எப்படின்னா கண்டுபிடிக்கிறதுனே தெரியலங்க. அது என்னதுன்னே மனசு ரொம்ப, ஆனா மழையும் பற்றாக்குறை, மழையும் அவ்வளவா ரொம்ப இதாகி போச்சு, பயிர் போட்டோமே அப்படின்னு சொல்லி. இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பயிர் அந்த விதை வந்து முளைப்பு திரும்ப வந்து கம்மி ஆயிருச்சு. கம்மியான உடனே திருப்பி அந்த விதைய போடுறோம் பாத்தீங்களா, தப்பு விதைய போடுறோம் பாத்தீங்களா, பாடு விதைன்னு சொல்லுவாங்க பெரிய ஆளுக்க, பாது வரையும் சொல்லுவாங்க. அதை போட்டோம்யா, திருப்பி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து நட்டி பார்த்தங்கய்யா, அதுல வந்து எனக்கு மனசே விட்டுருச்சு. என்ன வெள்ள வேணா விவசாயம் பண்றோம், இப்படி எல்லாம் இருக்கே, வருஷத்துக்கு வருஷத்து எப்படியே போனா நம்ம என்ன விவசாயம் பண்ணி என்ன மகசூல் எடுப்போம்?
1: இல்லைங்கய்யா, சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். நம்ம தொடர்ச்சியா மானாவாரி அப்படின்னு
2: கேட்டீங்கன்னா, அதாவது வந்து நான் இன்னொரு இன்னைக்கு அது இந்த இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கேன். இன்னொரு சின்ன கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட அனுபவத்துல விதை வந்து நல்ல பூமி நினைஞ்சாதான் அந்த விதை முளைப்பு திறன் நல்லா இருக்கும். அந்த புழுதியில போட்டுட்டு அரைவரையா மழை வேஞ்சி ஈரத்தன்மை இல்லாமலே போட்டோம்னா அந்த பெப்பேட்டு பூரா அந்த சூடு பூரா அந்த விதையில போய் விழுந்துரும். முழுக்க விழுந்த உடனே அந்த முளைப்பு திறன் கம்மி ஆயிருது. ஐயாட்ட இன்னொரு ஆலோசனை
1: சொல்லுங்கய்யா, கேக்குறோம் சொல்லுங்க.
2: அதாவது வந்து இந்த முளைப்பு திறன் எப்படி இருக்கும், நாங்க முளைப்பு திறனை எவ்வளவு முளைக்கட்டி பாக்கலாம், இல்ல நாங்க ஒரு சேம்பிளுக்கு 10 விதை எடுத்து நாங்க வீட்டுக்கிட்ட கரம்பி அள்ளி கொண்டு வந்து வீட்டுல வச்சு அந்த மாதிரி சேம்பிள் பண்ணி பாக்கலாமா?
1: சில விஷயங்களா நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். மானாவாரி பயிர் தான் செய்யறீங்க நீங்க, தொடர்ச்சியா மக்காச்சோளமே
2: செய்யறீங்க.
1: ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க, நீங்க தொடர்ச்சியா மக்காச்சோளமே விவசாயம் பண்றீங்க. மாற்று பயிர் செய்யணுங்க. பயிர் சுழற்சி முறையில் நீங்கள் அடுத்தடுத்த பயிர்களை பயிரிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த விளைச்சல் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரே பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால விளைச்சல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மண் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். இதை தாண்டி ஐயாட்ட நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும். இப்போ சொல்கிறாரு, கேளுங்க.
0: அதாவது பொதுவாக வந்து விருதுநகர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் தூத்துக்குடி வரைக்கும் அந்த மாவட்டத்தில் கரிசல்காட்டு பகுதின்னு
1: சொல்லுங்க.
0: கரிசல்காட்டு பகுதிகளில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சோம்னா லேசா உழுது விதைச்சிருவாங்க. அப்படி பண்ணா சரியான நீர் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. எப்பயுமே அவங்களுக்கு வந்து புரட்டாசி பட்டம்
1: தான்.
0: இந்த புரட்டாசி மாத பட்டத்துல அவங்க விதைச்சாங்கன்னா தொடர்ச்சியாக புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைகள்ல தொடர்ச்சி மழை கிடைச்சு. அதுக்கு பின்னாடி மாறுகளுக்கு பின்னாடி இந்த மழை இல்லைன்னாலும் விளைஞ்சிடும். விளைஞ்சிருச்சுன்னா வெயில் அடிக்கிற காலங்கிறது அழகா விளைஞ்சு அதுல இருந்து மறுவற்பனை எடுத்துக்கலாங்க. மெயினா வந்து அது வந்து கரிசக்காட்டு பூமி வந்து நல்ல நீர்ப்பிடி புள்ள மண்ணுதான். கொஞ்சம் ஒரு வாரம் மழை பெஞ்சா கூட பிடிச்சுக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவசரப்பட்டு முன்னக்கூடியோ அல்லது மழையை சரியாக, ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு வேளாண்மை கொள்கைகளுக்கு அறிவிக்கக்கூடிய இந்த நம்ம போர்காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது வானிலை முன்னறிவிப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். சும்மா ஒரு மழை கிடைச்சிடணும்னா உடனே உழுதுட்டு

0: பிரச்சிருவாங்க. ஏன்னா நான் அந்த ஏரியாவில் நான் பணி புரிஞ்சிருக்கேன். அதுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி பட்டம் தான்,
1: சரியா,
0: அதுல விதைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மழை போதுமான மழை கிடைச்சிரும். அவங்களும் சொன்ன அந்த மஞ்சளா வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை எல்லாம் வர்றது. ஏன்னா அவர் கிடையெல்லாம் போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா தலை சேர்த்து இதுல கிடைச்சிரும். ஏன்னா அதுல ரெண்டாவது வந்து கரிசல் காட்டு பூமியில வந்து பாஸ்பரஸ் சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அது வந்து பாஸ்பரஸ் சத்துக்கு வந்து நீங்க வந்து அடிவாரமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டையமனி பாஸ்பரஸ் கொடுப்பாங்க. கெடை வைக்கும் போது தலை சத்து கிடைச்சிரும். இது எல்லாமே பயிருக்கு கிடைக்கணும்னா அதுக்கு தேவை நீர் இல்லை, அதிகப்படியான நீர் இருக்க கூடாது, கம்மியான நீர் இருக்க கூடாது. மானாவாரி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி பட்டமா அவங்க விவசாயம் கண்டிப்பா நல்லா மகசூல் வரும். நானே நேரடியா விவசாயிகள்ல நிறைய சந்தித்து பார்த்திருக்கேன். இது இல்லாம விதை நேர்த்தி செய்யணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா ஹைபிரிட் தான் நடுவாங்க.
1: நேரடி விதைப்பு பண்ணிருவாங்க,
0: நேரடி விதைப்புலயே ஹைபிரிட் போடுவாங்க, கலப்பின விதைகளை போடுவாங்க, நாட்டு ரகங்கள் யாரும் போடுறது இல்லை. அப்ப என்ன ஆகும்னா அது வறட்சியே தாங்காது. அதனால பருவம் பார்த்து விதைப்பு செய்தால் அது தப்பிச்சுக்கலாம்.
1: நிச்சயமா விதை தேர்வு செய்யறதும் அதே மாதிரி ஹைபிரிட், அதாவது அதிக நீர்ப்பாசன வசதி உள்ள பகுதிகளில் செய்யக்கூடிய விதைகளை வாங்காம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நிறைய ரகங்கள் இருக்குது, அந்த ரகத்தை தேர்வு செஞ்சு பயன்படுத்தணும். அதுலேயே போட்டிருப்பாங்க அந்த பைகள்லேயே வந்து முளைப்பு திறன் எவ்வளவு சதவீதம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. சான்று பெற்ற விதையை வாங்கணும் அப்படின்னு ஐயா அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறாரு. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: மேகவேதியில் ராகவ ஊர்வலம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்கர் நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் விதை முதல் விளைச்சல் வரை அறுவடை வரை உள்ள பல்வேறு தகவல்களையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க கா பாஸ்கரன் அவர்கள், உதவி வேளாண் அலுவலர் கம்பம். இப்போ யார் இணைப்பில் வாங்க? வணக்கம்
1: ஐயா. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாசமலையும் மலருங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
1: ஐயா கிட்ட? இரண்டு கேள்வி ஐயா. இன்னைக்கு வந்து ஒரு சில விதைகள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய விதைகளையே எடுத்து போட்டோம்னா அதனுடைய முனைப்பு திறன் ரொம்ப கம்மியாவும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மக்காசோளம்லாம் செடி மட்டும்தாங்க ஐயா வருது, தட்டு வருது, ஆனா அதனுடைய அதாவது பூட்டை வர்றதுல ரொம்ப பரவலான பூட்டை. அதே மாதிரி பருத்தியும் அப்படிதான். இந்த மாதிரி விதைகளை எங்கள் விதைகளே முளைக்கிற மாதிரி ஏதாவது இப்ப இருக்காங்க ஐயா? ஏன்னா எங்களுக்கு அதுல செலவினங்கள் அதிகமாகுது, அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா விதைகளை எவ்வாறுங்க ஐயா பாதுகாத்து வச்சுக்கணும்? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 10% பவுடர் கூட போட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: சரிங்க, நீங்க முதல் கேள்விக்கு வானொலி கேட்டிருந்தீங்கன்னா பதில் கிடைச்சிருந்திருக்கும். ஐயா ஏற்கனவே சொன்னாரு, இந்த கலப்பின ரக ஒட்டு ரக விதைகளை வந்து நீங்க மறுபடியும் எடுத்து பயன்படுத்த முடியாது. அதனால நாட்டு ரக விதைகளை

0: எடுத்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஐயா கொடுத்த பதில். ரெண்டாவது கேட்ட கேள்வி, இந்த விதையை வந்து எப்படி பாதுகாத்து ரொம்ப நாள் வச்சு நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதில் ஐயா சொல்றாரு, கேளுங்க.
1: அதாவது இப்போ வந்து கலப்பின விதைகளை நம்ம எடுத்து தொடர்ச்சியா பயன்படுத்த முடியாது, ஏன்னா அவங்க கேட்டது பருத்திலையும்
0: மக்காச்சோளத்திலையும்.
1: இப்ப பருத்தியில வந்து அவங்க விதை எடுக்கிறங்கிற ஒரு சாதாரண வேலை இல்லை. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து பந்து பிரித்தெடுத்து அந்த விதைய ரொம்ப பக்குவமாவது, அதாவது ஈரப்பதம் வந்து 13% கீழே இருக்கிற மாதிரி அவங்க வந்து மெயின்டைன்
0: பண்ணணும்.
1: அது கூட வந்து திறம்ங்கிற ஒரு புஞ்சாணம் இருக்கு, திறம்ங்கிற ஒரு புஞ்சாண குழியை கலந்து வச்சுட்டா போதும். இந்த கம்மிங் 10% பொடி அதெல்லாம் கலந்து வைக்கணும் அவசியம் இல்லைங்க. நல்ல ஏர்டைட்டான ஒரு பேக்ல திறம் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வச்சிட்டீங்கன்னா பயன்படுத்தலாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லாங், அதாவது வருஷ கணக்குல வச்சு நீங்க பயன்படுத்த முடியாது. குறிப்பா மக்காச்சோளம் மாதிரியான விதைகளை வந்து சரியான ஈரப்பதத்தை நம்ம பயன்படுத்தலன்னா அப்ளோடாக்சின்ங்கிற ஒரு பூஞ்சை வந்து அது
0: உருவாயிருக்கும்.
1: அந்த அப்ளோடாக்சின் பூஞ்சை உருவாயிருச்சுன்னா அது முளைப்பு திறன் போயிடும். இந்த அப்ளோடாக்சின் பூஞ்சை உருவான மக்காச்சோளங்களை நம்ம வந்து சாதாரணமா வந்து உணவு தானியமாவே பயன்படுத்த முடியாது. அதனால சரியான ஈரப்பதத்துல நீங்க பாதுகாத்து வைக்கணும். அந்த பூஞ்சை பரவாம இருக்கிறதுக்கு நீங்க திறம் மட்டும் கலந்தாலே போதும், அல்லது வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு மிக்ஸ் பண்ணி வளர்த்துட்டா போதும்.
0: அந்த நேயர் கேட்ட கேள்வியோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து ஒரு 10 சென்ட் நிலத்தை ஒதுக்கி வச்சுருங்க, அது வந்து முதல் வரக்கூடிய விளைச்சலில் வரக்கூடிய காய்கறிகள்லேருந்து விதையெடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் என்ன நினைப்பாங்கன்னா, முதல் காயை வந்து நம்ம விதைக்காக பயன்படுத்தணும்னா அடுத்தடுத்து காய்ப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரிதானுங்களா?
1: அது என்னென்னா, அதனால தான் நான் ஒரு தனியாக ஒதுக்கி சொல்கிறேன். இப்போ ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர்லேயுமே முதல் காயை நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா ரெண்டாவது காய் வரும்போது கண்டிப்பாக மகசூல் குறையும். உதாரணத்துக்கு மொச்சை இருக்கு இல்லைங்களா, மொச்சையில பாத்தீங்கன்னா நீங்க முதல்லயே நெத்து வர மாதிரி விட்டுட்டீங்கன்னா பின்னாடி வர காய் கூட மகசூல் குறையும். அதனால முத்த முத்த காய் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கடவு காயவே ஒரு 10 கிலோ வந்தாலும் நம்ம ஆளுகளா போய் எடுத்துடணும். உங்களுக்கு விதை அதுல எடுத்து வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் தனியா ஒரு ஏரியா ஒதுக்கிதான் நீங்க விதை எடுக்கணும். அதுல வந்து தலைக்காயா எடுத்து தொடர்ச்சியா ஒரு 3 பருப்பு 4 பருப்பு காய்கள் எடுத்து வச்சீங்கன்னா நல்ல விதை கிடைக்கும். இப்ப நானே ஒரு விவசாயி தான், எனக்கு தேவையான விதையே மொத்த விதையை நான் என்னோட தலைக்காயில இருந்து எடுத்து
0: வச்சிட்டேன்.
1: சோ அது நான் அனுபவம் இருக்கிறதுனால சொல்றேன்.
0: சரிங்க. ஆனா வந்து அந்த ஈரப்பதம் வந்து சரியான அளவுல பாதுகாக்க,
1: ஈரப்பதத்தை நீங்க சரியா மெயின்டைன் பண்ணலன்னா அந்த விதை வந்து தன்னுடைய முளைப்பு திறனை இழந்துரும்.
0: சரிங்க, நல்லது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்கய்யா.
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சாயம் பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா
2: சார், ரெண்டு கேள்வி.
0: சொல்லுங்க.
2: மண்ணில வந்து விதையில வந்து முளைப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அதே மாதிரி பூச்சி தாக்கல வந்து தடுக்கிறது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கற மாதிரி மண்ணில வந்து ஆரம்பத்துல வந்து என்ன உரங்கள் போடலாம்?
0: ஐயா, விதையினுடைய முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கு மண்ணில என்ன செய்யலாம்னு கேக்குறீங்களா?
2: ஆமாங்க, விதையில வந்து போட்டோம்னா விதைகள் நல்ல வகையில போடுறோம், ஆனா விதையில பாதி முளைக்க மாட்டேங்குது. இதை வந்து மண்ணில் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்சி தாக்கலை தடுக்கிற மாதிரியும் எதிர்ப்பு கொடுக்கற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சில உரங்கள் போடும்போது அதான் தடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சரியா தெரியல சார். சொல்லுங்க.
0: சரிங்க, இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில் ஐயா சொல்றாரு, கேளுங்க.
1: அதாவது நீங்க பொதுவா வந்து சோளம், கம்பு, பருப்பி, சூரியகாந்தி, உளுந்து, பாசிப்பயிறு, ராகி, நிலக்கடலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவரை, இந்த மாதிரி பயிர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த சோளம், கம்பு, பருத்தி, அப்புறம் வந்து சூரியகாந்தி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2% பொட்டாசியம் குளோரைடு. இந்த 2% பொட்டாசியம் குளோரைட்ட வந்து நாம வந்து 600 மில்லியில ஒரு கிலோ வரை சோக் பண்ணிக்கிறோம். வச்சுட்டு திருப்பி அதை பழைய விதை இருந்துச்சோ 10 hours சோக் பண்ணிட்டு பழைய விதை இதை வந்து காஞ்ச நாளை அதே மாதிரி அதே எனக்கு நல்லா காய வச்சு விதைச்சோம்.
0: ஐயா, இணைப்பு விட்டு விட்டு வருதுங்கய்யா.
1: இந்த அறிவிப்போம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த விக்கரா அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா விக்கரா வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்லிங் வந்து ஒரே மாதிரியான முளை ஒரே மாதிரி மாதிரி எல்லாமே 80% வந்து ஒரே போல மாதிரி. அப்புறம் வந்து சீரான வேலைக்கும் பூக்கிற பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நார்மலா.
0: ஐயா, உங்களுக்கு சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சிக்னல் சரி பாக்குறீங்களா? இணைப்பு விட்டு விட்டு வருது.
1: கேக்குறீங்களா?
0: இப்ப கேக்குது. இது இப்ப சொன்ன விஷயத்த மறுபடியும் ஒரு முறை சொல்ல முடியுங்களா? ஏன்னா நிறைய இடங்கள்ல விழுவிட்டு தான் வந்தது.
1: அதாவது கம்பு, சோளம், பருத்தி, இதுல 2% பொட்டாசியம் குளோரைடு அந்த உப்புல வந்து 20 கிராம உப்பை வந்து 60 மில்லி

0: தண்ணி, அதாவது 1000 மில்லி தண்ணியில கலந்து வச்சுட்டு, ஒரு லிட்டர்
1: ஒரு லிட்டர்ல
0: கலந்து வச்சுக்கிட்டு, 1 கிலோ விதைக்கு 650 மில்லி சொல்யூஷன். கேக்குறீங்களா?
1: கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா.
0: 650 சொல்யூஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு, அத ஒரிஜினல் மாய்ச்சர், அதை பழைய விதை எந்த அந்த ஈரப்பதத்தில் இருந்துச்சோ அதே நிலைக்கு வந்து உலர வைக்கணும் நல்லா.
1: சரிங்க.
0: உலர வச்சுட்டு நாம இதை விதைச்சோம்னா, குறிப்பா மானாவாரி பகுதியில் விதைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு சிறு மலையிலேயே சீரா முளைச்சு வெளியே வந்துடும். இந்த முறையில பண்ணும்போது வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும், ஒண்ணு போல முளைக்கும். பூக்கும் பருவம் பாத்தீங்கன்னா நார்மலா விதைக்கும் போது பூக்கிறத விட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பூக்கவும் ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் அவர் சொன்ன அந்த விதை உற்பத்தி மண்ணுல பண்ண முடியாது, விதையில தான் பண்ணணும். சரிங்களா? விதையில நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா, விதையில வந்து இந்த பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு சொல்யூஷன், கால்சியம் குளோரைடு, ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க, அது டீட்டெயிலா இருக்கு. அது வந்து இதுல வந்து நீங்க ஊற வச்சு உலர்த்தி விதைக்கும் போது நல்ல முளைப்பிறன் கிடைக்கும். அப்புறம் அவர் இன்னொன்னு கேட்டாரு, நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம். அதாவது ஆரம்பத்துல அடி உல, அதாவது உழவு ஓட்டிட்டு அடி உரம் போடும் போதே வேப்ப முன்னாக்க அவங்க ரெகுலரா சேர்த்துட்டு இருந்தாங்கன்னா நெமட்டோடு வர்றது குறைஞ்சிடும்,
1: வேர்ப்புழு தாக்க
0: வேர்ப்புழு வர்றது குறைஞ்சிடும். அடுத்து வந்து ஆரம்ப, அதாவது செடி முளைக்க ஆரம்பித்த ஆரம்ப காலத்துல அவங்க சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் போயிட்டாங்கன்னா வேர்ல ஏற்படக்கூடிய நோய் தொற்று தடுத்துடும். இது மூலமா தான் நம்ம பண்ண முடியும்.
1: சிறப்புங்கய்யா, அருமையா சொன்னீங்க. இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: இன்று முற்பகல் 11 நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர்
5: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வானவில் நிகழ்ச்சி விதை முதல் விளைச்சல் வரை நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் கம்பம் உதவி வேளாண் அலுவலர் க. பாஸ்கரன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் ஒருவருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு தர இயலாது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 முன்பதாக சொல்லி 4 5 4 2 இணைத்து வர வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
2: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் செல்வபலா அவர்களுக்கும்.
1: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலபட்டி அருகே ஏ ராமநாதபுரத்துல இருந்து குணா ஜெயராம்
1: பேசுறேன். தயங்கி தயங்கி பேசுறீங்க, முதன் முறையா பேசுறீங்களா?
2: இல்லங்க இல்லங்க, ஏற்கனவே பேசிருக்கீங்க.
1: சரிங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
2: இருந்தாலும் கொஞ்சம்

0: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே ஏ ராமநாதபுரத்துல இருந்து குணா ஜெயராம் பேசுறேங்கய்யா.
1: சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்கம்மா. ஏன் தயங்கி தயங்கி பேசுறீங்க? முதன் முறையா பேசுறீங்களா?
0: என்ன
1: கேள்வி கேட்டுங்க?
0: எங்க அம்மா வந்து கசன்பட்டி கிராமத்துல இருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்துல. 85 வயது ஆகுது. அவங்க இன்னும் விவசாயம் பண்ணுவாங்க.
1: அருமைங்க, அருமைங்க.
0: நான் அவங்களுக்காக கேக்குறேன் இந்த கேள்விய.
1: சரிங்கம்மா.
0: தோட்டத்துல போன வருஷம் பயிர் பண்ண பாசி பயிர், தட்டை பயிர், இதுதான் பயிர் பண்றாங்க. இப்ப அத காட்டுல விதைக்கலாமா, மானாவரி பயிரா, இல்ல வேளாண் அலுவலகத்துல வாங்கி விதைக்கலாமா? இந்த கேள்வி
1: என்ன தெரியுமா? என்ன ரகம் விதைச்சிருந்தாங்கன்னு தெரியுமாங்க? போன வருஷம்
0: அது எனக்கு தெரியலங்க, கடையிலதான் வாங்கி விதைச்சாங்க. கொஞ்சம் ஈல்டு கம்மியாதான் வந்தது. அதான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன்.
1: சரிங்க, ஐயா சொல்றாரு கேளுங்க.
0: நன்றிங்க.
2: அதாவது அவங்க ஏற்கனவே கடையில வாங்கி விதைச்சிருக்கதா சொல்றாங்க. அதனால அவர் எந்த ரகம் விளைச்சு வாங்கி விதைச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்க அருகில் இருக்கக்கூடிய வேளாண் நிர்வாக மையங்கள்ல நீங்க உளுந்தும் பாசி பயிரும் விதையுமே எப்ப இருப்பு இருக்கும். உளுந்துல வந்து வம்பன் 11 வரைக்கும் வந்து இப்ப நீங்க அதனால நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகங்கள். மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மையுள்ள அந்த
1: அது மானாவாரிக்கும் உகந்ததுங்களா?
2: மானாவாரிக்கும் உகந்தது.
1: சரிங்க.
2: நீங்க நீர்ப்பும் பார்த்தா மானாவாரிக்கு பயன்படுத்தும். அதனால அதுவும் நீங்க மானிய விலையிலே வாங்கிக்கலாம். வாங்கி பயன்படுத்துமாறு அவங்கள நினைக்கிறேன்.
1: பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையங்கள்ல வேளாண் அலுவலர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னென்ன பயிர்கள் இருப்பதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி விதைப்பு செய்யலாம். நிச்சயமாக 85 வயதுலயும் அவங்க வேளாண்மை செய்யறாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கங்கய்யா.
3: மஞ்சள் நீர் காலையில் தூத்துக்குடி மாவட்டம் சிங்காரவேல் பேசுறேன் ஐயா. ஐயா இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா. பாஸ்கர் ஐயாவுக்கு ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
3: ஐயா. நான் வந்து 2 ஏக்கர்ல தென்னை மரம் இருக்கு.
1: சரிங்க.
3: அது ஏற்கனவே பழுது போனதுக்கு ஒரு 50 கன்று வாங்கி வச்சேன் பிரைவேட்ல. அது வந்து பச்சு தான் நல்லா இருந்துச்சு, நீதிபுரம் தழுக்கல. இப்போ அது தழுக்க வைக்கணும்னா எத்தனை வயசுல உள்ள மரத்துல இருந்து எடுத்து வைக்கணும்? நானே வைக்கலாம்னு நினைக்கேன்.
1: என்ன ரகங்கயா போட்டிருக்கீங்க?
3: ரகம் வந்து எங்க அப்பா காலத்துல வச்சது
1: நாட்டு ரகம்.
3: ஆமா, நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப கணக்கு பார்த்தா 75 வருஷம் ஆயிடுச்சு.
1: சரிங்க. ஏற்கனவே ஒரு 50 கன்றுகள் போட்டோன்னு சொன்னீங்களா, அது வாங்கி வச்சீங்களா இல்ல அதை போட்டீங்களா?
3: அது வந்து இந்த சந்தையில வாங்கிட்டு வந்தேன், உடன்குடி சந்தையில வாங்கி கொண்டு வச்சு அது பக்குவமா வர மாட்டேங்க. அதனால இப்ப எங்க மரத்துல உள்ளதுல எந்த வயசுல உள்ளதுல வைக்கணும்னா நான் அதன்படி பயிர் செய்யலாம்னு பாத்தேன்.
1: ஐயா, நீங்க தென்னங்கன்றுகள் வைக்கணும் அப்படின்னா ஒண்ணு நீங்களே உற்பத்தி செஞ்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா அரசனுடைய பண்ணைகள் இருக்குது, நாற்று பண்ணைகள் இருக்குது. நீங்க அங்க ஆராய்ச்சி மையங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வாங்கி வச்சாதான் சரியா வரும். ஐயா சொல்றாரு கேளுங்க.
2: ஐயா தூத்துக்குடியில எந்த ஊருங்கய்யா?
1: இணைப்புல இருக்கீங்களா? சரி, இல்ல அவரு இணைப்புல இல்ல, இல்ல வானொலியில கேட்டுருக்காரு. சொல்லுங்க.
2: பொதுவா அவங்க உடங்குடிக்காரங்களா இருப்பாங்க சென்னையினாலே. இப்ப என்னன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடங்குடி காய்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ங்க.
1: சரிங்க.
2: அதனால அந்த உடங்குடி சந்தையில கண்டுகளை வாங்கி வைக்கிறது அவங்க வழக்கம். இப்ப என்னன்னா இவரு நம்ம அரசு நாற்றங்கள் தென்னை நாற்றங்கள் பண்ணையிலே வாங்குறதுதான் நல்லது. ஒருவேளை அவரு நான் சொந்தமாவே விதை உற்பத்தி பண்ணி நான் நாட்டு உற்பத்தி பண்ணி நடணும்னு விரும்பினார்னா
1: சரிங்க,
2: கண்டிப்பா அது வந்து 30 வருஷம் 30 வயதுக்கு மேல உள்ள மரமா இருக்கணும்.
1: அவர் 70 வயது ஆயிடுச்சுன்றாரு.
2: 70 வயசுன்னா தப்பு இல்லைங்க. அது என்னன்னா
1: சரிங்க,
2: இருக்கிறதே அந்த குலை வந்து அதிகமான காய்கள் இருக்கும் குலைகளை பார்த்து நல்ல நோயற்ற மரங்களை தேர்வு செய்து
1: சரிங்க
2: அதான் நம்ம மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து தேங்காய் வெட்டக்கூடாது. வெட்டாம அதுவே தானா உதிரணும். அந்த உதிர்ன தேங்காய் எடுத்து ஒரு வாளி தண்ணீர்ல போடும் முக்கணும். முக்கி விட்டோம்னா அது வந்து கிராஸா மிதக்கும். உள்ள முங்க கூடாது, மேலாப்பிளி மிதக்க கூடாது. அது ஒரு கிராஸா
1: மிதக்கும். ஒரு சைடு மட்டும் உள்ள போயிருக்கும்.
2: ஆமா, அந்த நெற்றுகள் எடுத்து நல்ல மணல்ல, மண்ணில் இல்ல மணல் போட்டு மணல்ல புதைச்சி வச்சு மேலாப்பிள்ள தெரியும்னு வச்சு தொடர்ச்சியாக தண்ணியை தெளிச்சுட்டு வரணும். அது 1 மாதம் 2 மாதங்களை முளைக்க ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக நமக்கு 6 மாதம் வரைக்கும் அதை

0: பார்த்தா வளர்த்து அதுல இருக்கிறதுல நல்லா கண்ணா நோய் தாக்காத கண்ணா பார்த்து எடுத்து நடலாம். தவறில்லை, அது தற்சார்பா இருக்கும். இருந்தாலும் அவர் அவசரத்துக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம அரசு நாற்றாங்கால் பண்ணைகள்ல வந்து நல்ல நாற்றுகள் இருக்கு, அதை வாங்கி அவர்
1: தாராளமா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கங்க. இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
2: அன்பா அன்பு சார், செல்வபால் ஐயா அவர்களுக்கும் திருப்பழைப்பாளர் ஐயா வேலுமணி துறையை எங்களுக்கு விரிவாக்கி கொண்டிருக்க ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் நீ காலை வணக்கம். மதுரை ஜவஹர்பட்டிலிருந்து உங்கள் அன்பு சொன்னீங்க சார்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி?
2: 25 ஏக்கர் தோட்டப்பணி பண்ணிக்கிட்டீங்க சார். பூச்செடிகள் வேலை மற்றும் சின்ன சின்ன விதைகள் போட்டு மொட்டை மாடி ஏதாவது மாடி தோட்டம் வர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 13 ஆண்டுகளாக ஐயாட்ட ஒரு 2 கேள்விகள் முன்வைக்க விரும்புகிறேன் ஐயா.
1: சொல்லுங்க.
2: அந்த விதைப்பு வந்து காய்கறி எல்லாம் மாடி தோட்டம் போட்டு இப்ப நிறைய பெரிய பெரிய குரோ பேக்ல எல்லாம் உதவி காய்கறி எல்லாம் வீட்டுக்கு தேவையான பங்களாக்கு தேவையான விதைகளை மட்டும் காய்கறியில வெஜ்ஜுகள் விதைகள்லாம் எடுத்து கொடுத்து காய்கறிகள் பறிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த விதை பந்து மட்டும் வாங்கினா ஒரு 10 வாங்கினா 4 தான் வருது, 2 தாங்க வருது அந்த விதை பந்துல. அந்த ஒரு ரீசன் எனக்கு இப்ப விநாயகர் விதை விநாயகர்னு சொல்லி இப்பதான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த பங்களால கொடுத்துட்டு போனாங்க விதை விநாயகர்னு. அது ஜஸ்ட் 2 நாளைக்கு 2 டேஸ் வந்து தண்ணீர்ல ஊற வைத்து அப்படியே அந்த பூமியில வைத்தோம்னா அப்படி அப்படியே பதியம் போட்டோம்னா அது விதைகள் வரும்னு சொல்றாங்க சார். ஆனா இன்னொன்னு என்ன சார், வெறும் கெமிக்கல் உரமே பயன்படுத்துறேன், நானே உரம் தயாரிக்கிறேன் சார், ஆர்கானிக் உரம். அது மாதிரி வெறும் ஒரு குழி தோண்டி ஒரு 5 அடியில் 6 அடியில் குழி தோண்டி காய்கறி கழிவுகள் அப்புறம் திரும்பி மறுபடியும் செம்மண் போடணும் அப்புறம் ஆற்றுமல் இப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்துக்கணும். வெறும்னு காய்கறி பட்டம் மக்கு போயிடுது சார். இந்த நான் வெண்மனை நானே தயாரித்து ஆர்கானிக் உரம் பண்ண அதுதான் சார் இந்த பிளான்ட்ஸுகளுக்கு அந்த விதைகளுக்கு அந்த செடிகளுக்கு போட்டுக்கிட்டு சார். அந்த விதைப்பு வந்து உண்டான விரிவாக்கத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா நானும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் சார். அதன்படி நான் தோட்டத்தில்
1: சரிங்க சரிங்க ஐயா சொல்கிறாரு கேளுங்க.
0: அதாவதுங்க இங்கே மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விதைப்பு வந்து வாங்குகிறது இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய இருக்குது. அது எப்போ உருவாக்கப்பட்டதுங்கிறது இருக்கு. ஒரு ஷார்ட் டைமில் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா முளைப்பு வந்து ஒரு 60% கொஞ்சம் லாங் டைமாக இருக்கு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னாக்கா அது 40% தான் முளைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழித்தட்டு கிடைக்கும் சந்தையில், அந்த குழித்தட்டு வாங்கி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நாட்டு ரக காய்கறி விதைகள் அல்லது நீங்கள் தோட்டக்கலை துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துல காய்கறி விதைகள் வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த குழித்தட்டு நாற்றாங்கால் முறையில நாற்ற வளர்த்து அதை வந்து அவங்க குரோ பேக்ல நடணும். ஏன்னா தொடர்ச்சியா குரோ பேக்ல வந்து மண்ணை மாத்த முடியாது, மண்ணை மாத்த மாட்டாங்க. அப்ப ரெகுலரா வந்து அதுல நீங்க வந்து சூடோமோனஸ் புளூரோசன்ஸ் பயன்படுத்தணும். அவர் இயற்கை உரம் பயன்படுத்துறாரு தவறு, ஏன்னா பொதுவாக வந்து மண்புழு உரமோ அல்லது வீட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை கொண்டு உரங்கள் தயாரிச்சு அவரு சும்மா மக்க விழாம அது கொஞ்சம் மண்புழு எங்கேயாவது விளக்கிட்டு வந்து உள்ள விட்டு மண்புழு உரமா மாத்தி கூட அதை நீங்க போடலாம். அப்படி போட்டா மட்டும்தான் நல்ல மகசூல் வரும். அதே போல பயிர் பாதுகாப்பு முறைக்கு வேப்பண்ணை கொட்டை வேப்பங்கொட்டை கரைசல் மட்டும் பயன்படுத்தலாம் அல்லது வேப்பண்ணை அசாட்ராக்சின் மட்டும் பயன்படுத்திட்டே இருந்தா போதும், நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: விதைப்பந்துகள்லாம் வந்து அங்கே நிலப்பரப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க விதை நடவு செய்ய முடியாதவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அது மாடி தோட்டத்துக்கு நேரடி விதைப்பு செய்கிறது தான் நல்லது, முயற்சி பண்ணுவார்னு நம்புகிறோம். நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. கொடைக்கானல் பந்தலை 100.5 விளம்பர இடைவேளைக்கு பிறகு வானவில் தொடரும்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வானலையில் கனமழை. இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று விதை முதல் விளைச்சல் வரை பல்வேறு தகவல்களையும் வழங்கிட்டு இருக்காரு கம்பம் வேளாண்மை உதவி அலுவலர் க பாஸ்கரன் அவர்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க
1: ஐயா. ஐயா வந்துங்க, 2019 இருந்துங்க அது நல்ல நெல் விளைஞ்சிட்டு இருந்ததுங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல விவசாயம் பண்ணலங்க. எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்குதுங்க. எனக்கு வந்து விவசாயம் தெரியாதுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணா என்ன நல்லா வருங்க? ஆனா தண்ணி வசதி இருக்குதுங்க.
0: என்ன பயிருங்க பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுங்க? என்ன விவசாயம் பண்ணலாம் ஐடியா
1: இருக்கு? எனக்கு ஏதோ விவசாயம் தெரியாதுங்க. ஏதோ சிம்பிளா ஏதோ பண்ணலாம்னு ஐடியா இருக்குதுங்க.
0: சரி, ஐயா சொல்றாரு கேளுங்க.
1: சரி
2: ஐயா, வணக்கம். அதாவது அவர் என்ன மாதிரியான மண் தன்மை இருக்குன்னு அவருக்கு தெரியலங்க. முதல்ல அவர் வந்து அவரோட மண்ணை பரிசோதனை செய்யணும். அந்த மண்ணுல வந்து அங்கக கரிமம், அதாவது ஆர்கானிக் கார்பன் எவ்வளவு இருக்கு, தலைமணி சாம்பல் சத்து எவ்வளவு இருக்கு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு அவர் பொதுவான ஒரு மண் பரிசோதனை செய்து ஒரு அறிக்கையை அவர் ரெடி பண்ணி அந்த மண்ணுல அங்கேயே நம்ம அந்த லேபர் லேப்ல இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸ்லயே நீங்க கேட்கலாம். இதுல என்ன பண்ணா நல்லா வருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சில பயிர்கள் வந்து சஜஷன் கொடுப்பார். இது இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண் விரிவாக்க மையத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர் உதவி வேளாண்மை அலுவலர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், நீங்க எனக்கு ஏதாவது கைடன் பண்ண முடியுமான்னு கேட்டா அவங்க தாராளமா பண்ணுவாங்க. இது நான் சில பொதுவானவர் இருக்கு, நெல்லும் கடலையும் போட்டிருக்கிறதுனால அது செம்மன் பூமியா இல்ல கரிசல் காடான்னு தெரியல. அவர் எந்த ஊருன்னு கரெக்டா எனக்கு சரி கேட்கல. அப்ப ஒருவேளை கரிசல் காடா இருக்கு, ஒரு கழித்தறையா இருக்குன்னா அவர் கண்டிப்பா வந்து நெல்லுக்குதான் திருப்பி போகும், கடலையும் போட்டுக்கலாம்.
0: அதுல
2: இல்ல, அது ஒரு செம்மன் காடா இருக்குன்னா அவர் வந்து தாராளமா காய்கறி பயிர்களுக்கு போலாம், தண்ணி வசதி இருக்குன்றாரு, காய்கறி பயிர்கள் போலாம், நெல் கம்பு சோளம் மக்காச்சோளம் முறையான தானிய பயிர்கள் போடலாம். ஏன்னா அவருக்கு திருப்பூர் பக்கத்துல இருக்கனால மக்காச்சோளம் போட்டா அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரு தண்ணி பாய்ச்சுவதற்கு கண்டிப்பா வந்து அவரு தொட்டு நீர் பாசனம் மூலமாக நுண்ணீர் பாசனம் மூலமாக அவரு விவசாயம் பண்ணணும். அதற்கு வந்து அவருடைய ஆவணங்கள் எடுத்துட்டு பக்கத்துல கூடிய வேளாண் விரிவாக்க மையத்துக்கு போனா அவங்க மானிய விலையிலேயே வந்து சொட்டு நீர் அமைத்து தருவதற்கு வந்து அவங்க உதவி செஞ்சிருவாங்க. சொட்டு நீர் மூலமாக தானிய பயிர்களோ அல்லது காய்கறி பொருளோ பண்ணலாம். ஒருவேளை அது கொஞ்சம் கழித்தறையா இருந்தா திரும்ப ஒரு தடவை நெல் போட்டீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நாள் பண்ணாதனால களையினுடைய விதைகள் வந்து அதிகமா இருக்கும், அங்க நிறைய களை முளைச்சு விதைஞ்சு விதை இருக்கும். ஒரு முறை நெல் பயிர் பண்ணிட்டாருன்னா அந்த களையினுடைய தாக்கத்தை குறைச்சிக்கலாம். ஏன்னா தொழில் அடிக்கும் போது நிறைய களை விதைகள் செத்துரும். அப்புறம் அவள் அதுக்கு அப்புறம் வந்து வேற வெள்ளாமை போறதுனால ஒரு தாராளமா போகும்.
0: ரொம்ப நாள் வந்து விவசாயம் பண்ணாம இருந்த பூமி அப்படின்றதுனால பலதானிய விதைப்பு பண்றது கூட இன்னும் கொஞ்சம் சிறப்பா தான் இருக்கும்.
2: ஆமா, அது என்னன்னா அவரு முதல்ல உழவு பண்ணி சணப்பு தக்க போண்டு குளிஞ்சி எல்லாம் போட்டு ஒரு விதைச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் அங்க போனீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. எடுத்த உடனே பயிர் பண்ண முடியாது, நீ எருவடிக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பசுந்தாள் பயிர்களை பயிரிட்டு மடக்கி உழுகணும். இதுக்கு பின்னாடிதான் அவர் போகணும். அதுக்காக ஆர்கானிக் கார்பன் எவ்வளவு இருக்குன்னு அவர் மண்ணில் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அது நல்லா இருந்ததுன்னா சும்மா எருவடித்தாலே போதும்.
0: சரி,
2: 1% மேல இருந்துச்சு ஆர்கானிக் கார்பன் இருந்துச்சுனாக்கா அவரு நார்மலா எருவடிச்சு போயிடலாம். ஆர்கானிக் கார்பன் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா அவரு எருவடிக்கணும், பசுந்தாள் உரப்பயிர்களை பயிரிட்டு மடக்கி உழுகணும். அதுக்கு பின்னாடிதான் அவர் விவசாயத்துக்கு போகணும்.
0: நல்லதுங்க, சிறப்பா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க வணக்கம்.
3: செல்வபாலா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் மஞ்சள் வட்டம் வாசவட்டியிலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறேன்.

0: இதை பயிர் பாதுகாப்பு சம்பந்தமான அரசு திட்டங்கள் என்னென்ன, அதற்குண்டான மானியங்கள் ஏதாவது இருக்கீங்களா?
1: பயிர் பாதுகாப்புக்கு அரசனுடைய திட்டங்கள் மானியங்கள் என்னென்ன இருக்குன்னு
0: கேக்குறீங்களா?
1: சரிங்க, சொல்லுங்க.
2: அதாவது அரசு இப்ப மானிய விலையில வந்து மருந்து தெளிப்பு கருவிகள் வந்து மானிய விலையில கொடுக்கறாங்க, ஒண்ணு. அடுத்து வந்து எல்லா அரசு வேளாண் விளக்க மையங்கள்லயுமே சூடோமோனஸ் குளுரோசன்ஸ், டைகோட்ரோமாவிரி, பேசலோமை, மெட்டாரைஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிய விலையில தர்றாங்க. என்னன்னா அவர் பயிர் பாதுகாப்பு முறைன்னு போகும்போது அவர் பூச்சி மருந்தோ அல்லது வந்து கடையில கிடைக்கக்கூடிய தனியார் பூச்சி மருந்துகள் எதுவுமே வந்து அரசு வேளாண் விளக்க மையங்களை விற்பனை
1: செய்யறதில்லை.
2: இங்க எல்லாமே வந்து அரசு உற்பத்தி செய்யக்கூடிய பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு காரணிகள், அதாவது சூடோமோனஸ், டைகோட்ரோமாவிரி, அப்புறம் வந்து
1: பாத்தீங்கன்னா
2: அது உயிர் உரங்கள், சூடம், அதெல்லாம் வந்து உயிர் உரங்கள் ஆயிரும். பயிர் பாதுகாப்பு இது ஒண்ணு. இது இல்லாம என்பி வைரல் இதெல்லாமே இருக்கு. அதாவது பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு வெட்டிசெல்லி லக்காணி, அப்புறம் வந்து பூஞ்சானைகளை கொள்வதற்கு, வேர் பூஞ்சானைகளை கொள்வதற்கு சூடோமோனஸ் குளுரோசன்ஸ், டைகோட்ரோமாவிரி,
1: வெட்டிசெல்லி லக்காணி விரிவாக்க மையங்களே கிடைக்குதுங்களா?
2: ஆமா, சில விரிவாக்கங்கள கிடைக்குது. அப்படி இல்லைன்னா அவர் வெளியில வாங்கிக்கலாம். இது வந்து இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து சூடோமோனஸும் விரிடி கிடைக்குது. அதனுடைய அந்த ஹீலியாசிஸ் மாதிரியான புழுக்களை கொள்வதற்கு என்பி வைரஸ் கிடைக்குது. இதை வந்து மானிய வழியிலே கிடைக்குது, அவர் தாராளமாக வாங்கி
1: பயன்படுத்தலாம். சிறப்பான தகவல் கொடுத்துருக்குறீங்க. நிறைய அரசனுடைய திட்டங்கள் நிறைய மானிய விலையில் கொடுக்குறாங்க. நம்ம வேளாண் விரிவாக்க மையங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு முன்னாடி அறிவிப்பு பலகையில் வச்சுருக்கிறாங்க, என்னென்னலாம் இருப்பில் இருக்குது அப்படின்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா, உதவி அலுவலர்கள் அலுவலர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள அணுகி நம்ம என்ன விவசாயம் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதையெல்லாம் முன்னாடி ஒரு ஆலோசனை நடத்தி அதுக்கப்புறம் விவசாயத்தில் ஈடுபட்டோம்னா இன்னும் கூட சிறப்பாகவே இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கொடைக்கானல் பெண்களை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. விதைப்பு முதல் விளைச்சல் வரை பல்வேறு தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார் கம்பம் வேளாண்மை உதவி அலுவலர் எம் கே கா பாஸ்கரன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?
1: நான் தென்காசி மாவட்டம் சங்கரமேல்வட்டம் பேசுறேன்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: சங்கரமேல்வட்டம் சுந்தரராஜன் பேசுறேன்.
0: சுந்தரராஜன் ஐயா சொல்லுங்க.
1: ஆமா மேடம். ஆமா சார். நான் தென்னை ஒரு 50 தென்னை வச்சிருக்கேன் சார்.
0: சரிங்க.
1: அது இயற்கை ஒரு என்ன சார் வைக்கலாம்? ஆடு கேன் வைக்கலாமா? ஆடு கேன் வேப்ப முன்ன வைக்கலாமா?
0: 50 தென்னை என்ன ரகம் ஐயா வச்சிருக்கீங்க?
1: நாட்டு ரகம் சார்.
0: சரிங்க. எவ்வளவு நாள் ஆகுதுங்க? என்ன வயது ஆகுதுங்க?
1: 2 வருஷம் ஆகுதுங்க சார். 2 வருஷம் ஆகுது.
0: சரிங்க. காய்ப்புக்கு வந்துருச்சுங்களா?
2: நாட்டு மரம் காய்ப்பதற்கு 3 வருடங்கள் ஆகும். தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து நன்கு மக்கிய தொழுவுறோம்.
0: சரிங்க.
2: தயவு செஞ்சு பச்சை சாணி மட்டும்
0: போட்டுறாரு.
2: அந்த பச்சை சாணியில வந்து நீங்க வந்து அந்த தென்னை மர புண் வந்து அந்த காண்டாமருக வந்து வேர் வந்து காண்டமர வண்டினுடைய புழுக்கள் வந்து இருக்கும். அதை அப்படியே நீங்க தென்னமரத்துக்கு போட்டீங்கன்னா அதில் உள்ள புழுவானது வண்டாகி நீங்க வந்து மரத்தை தொலைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா நீ எருவு கிடைச்சதுன்னா நல்ல எருவு போடுங்க. நல்லா மக்க வச்சு

0: கூட வேப்பமுனா கலந்து நீங்க வேளாண் விரிவாக்க மையத்துல வந்து மெட்டாரேசியம் கிடைக்கும். அந்த மெட்டாரேசியம் கூட கலந்து நீங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க தாராளமா வந்து நல்ல மகசூல் கொடுக்கும். ஆனா வருஷத்துக்கு ஒரு இருமுறை
1: எவ்வளவுங்க கொடுக்கணும், ஒரு மரத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுங்க?
0: இப்ப அவர் ரெண்டு வருஷம் மரங்கிறதுனால அவர் வந்து ஒரு 25 கிலோ கொடுத்தா போதும்.
1: ஒரு ஆண்டுக்கு 25 கிலோ?
0: ஆமா, வளர வளர அவர் 50 கிலோவா மாத்திர வேண்டியதான்.
1: சரி,
0: இது இல்லாம வந்து அவர் அசோஸ்பேரிலமும் பாஸ்வா பாக்டீரியாவும் வாங்கி பயன்படுத்தணும் ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தை சுத்தி இருக்கிற ரவுண்ட்ல, தண்ணி பட்டக்கூடிய ரவுண்ட்ல நம்ம தக்கப்பூண்டு அல்லது கொளிஞ்சி, நீங்க வந்து சணப்பு, இதை வந்து சுத்தி விதைச்சு இல்ல தட்டப்பயிறு, இதை ஃபுல்லா விதைச்சு அது நல்லா பூத்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி அதை அப்படியே பிடிங்கி அந்த ரவுண்ட்ல போட்டு விட்டுட்டீங்கன்னா அதுவும் மக்கி தவறமா
1: கிடைக்கும்.
0: இயற்கையான முறையில இப்படிதான் பண்ணணும்.
1: அதே மாதிரி தென்னைக்கு அதிகமா போரான் சத்து தேவைப்படும் இல்லைங்களா?
0: அது என்னன்னா அவர் காய்ச்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நம்ம எருக்களை எருக்களைய வந்து எருக்களை செடியை பிடிங்கிட்டு வந்து அந்த ரவுண்ட்ல, அதாவது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா வந்தாலும் என்ன செய்வாங்க, தண்ணி தூரோட்டி தண்ணி பார்த்தாம தூர்ல இருந்து ஒரு 3 அடிக்கு ரவுண்ட் எடுத்து அந்த ரவுண்ட்ல தான் அவர் தண்ணி கட்டணும். அந்த ரவுண்ட்ல வந்து இந்த போரான் சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க வந்து நம்ம எருக்களை தான் மெயின்.
1: நிச்சயமா
0: எருக்களை எடுத்து நீங்க வந்து எருக்களை வெட்டிட்டு வந்து பொடிசா நறுக்கி உள்ள போட்டு மூடிட்டீங்கன்னா அது மக்கி கொடுத்தாலே போதும் போராட்டத்தை பார்த்தா. நீங்க
1: சிறப்பு சிறப்பு ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம் வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
2: ஜே மல்லபுரத்துல இருந்து.
1: எங்க இருந்தீங்கயா?
2: ஜே மல்லபுரம் தேவதாஸ்.
1: எந்த மாவட்டம்? தேவதானப்பட்டிங்களா?
2: ஐயா மல்லபுரம். வணக்கம்.
1: தேவதாஸ். எந்த மாவட்டங்க?
2: மதுரை மாவட்டம்.
1: மதுரை மாவட்டம். சரிங்க, சொல்லுங்க.
2: அது வந்து இப்ப பருப்பு வந்து கடலைய வாங்கி கை உடப்பா உடைச்சு போடலாமா? இல்ல வந்து பருப்பு வந்து கடையில வாங்குறா, ஆனா வந்து அவங்க ஈரம் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு இன்னைக்கு சொன்னமாக்கு நாளை காலையில இருந்து வாங்கி போடணும்ன்றாங்க.
1: சரிங்க.
2: இல்ல அந்த இது வாங்கி போடலாமா, இல்ல மூடைய வாங்கி நம்ம கை உடப்பா உடைச்சு போடலாமாங்க சார்?
1: என்ன ரகம் போடலாம் சார்?
2: அப்புறம் ஒண்ணு வந்து
1: ஐயா, என்ன ரகம் பயன்படுத்தலாம் இருக்கீங்க?
2: என்ன ரகம் ஐயா? அது ரகம்லாம் தெரியலையா?
1: என்ன மண்ணுங்கயா உங்களுக்கு மண்ணு?
2: அது மேற்கொண்டு வந்து இந்த அகச்சி விதை வந்து எந்த இதுல வாங்கலாம்? அது வாங்கி நான் அகச்சி வர கொஞ்சம் ஒரு உண்டு போடணும்.
1: சரிங்க.
2: வாய இதுக்கு கால்நடை இதுக்கு.
1: சரிங்க. வேளாண் விரிவாக்க மையம்
2: அது எங்க வாங்கலாம்னு சொல்லிருங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் சார்.
1: ஐயா என்ன மண்ணுங்கயா உங்களுக்கு காடு?
2: காடு வந்து மணல் காடுங்க சார். இது வந்து போர் போட்டிருக்கோம்.
1: சரிங்க.
2: போர் தண்ணி தான்.
1: மணல் கலந்த செம்மண்ணா? மணல்
2: காடு.
1: மணல் கலந்த செம்மண்ணா இல்ல வெறும் மணல் காடா?
2: இல்ல செம்மண்ணலாம் கிடையாது சார், தனி மணல்.
1: தனி மணல். சரிங்க. சரி ஐயா சொல்றாரு.
2: சொல்லுங்க சார். நான்
1: சரி
2: ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: சரி ஐயா வணக்கம். ஐயா அவரு எலும்புல மல்லப்பரம் போல அவரு. அந்த எலும்புல மல்லப்பரத்து மணல் தான், மணல் கடா தான் இருக்கும். அங்க வந்து நிலக்கடலைதான் உகந்த போயிருக்கேன்.
1: சரிங்க.
0: நிலக்கடலைக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப கிருநார் வந்து, கிருநார்னு ஒரு ரகம் வந்து ஏற்கனவே வேளாண் உருவாக்க மையங்களை கொடுத்துருக்கோம்.
1: சரிங்க.
0: அந்த கிருநார வந்து நல்ல அருமையான பருப்பு, நல்ல பருப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா
1: இருக்கும்.
0: மகசூல் நல்ல மகசூல் கிடைக்கும். ஒரு படி பருப்பு தாராளமா வந்து ஒரு மூடை கிடைக்கும். ஒரு மூடை கடலை கிடைக்கும். அந்த ரகத்தை வந்து நீங்க அவர் எலுமலை மல்லப்பரம்னா பக்கத்துல ஒரு சேட வெட்டில வாங்கலாம். வாங்கிட்டு அவரு சொன்ன மாதிரி கை வடுப்பு உடைச்சா கொஞ்ச நாள் வச்சு நடலாம். இப்ப நீங்க அந்த மூடை எடுத்துட்டு போய் ஒரு மெஷின்ல உடச்சு நட்டாருனா தண்ணி தெளிச்சுதான் உடப்பாங்க. ஏன்னா விதைக்குன்னு உரைக்கும் போது தண்ணி தெளிச்சுதான் அதை வந்து உடப்பாங்க. தண்ணி தெளிச்சு உடச்சா அதாவது விதைக்கு மறுநாளே நட்டு அவர் எல்லாமே ரெடி பண்ணி ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு முத நாள் வந்து மெஷின்ல போய் உடச்சு மறுநாள் காலையே நைட்டே உட்காந்து அதில் உள்ள பொப்பு பருப்பு கொஞ்சம் மோசமான பருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்லா பெரும்பருப்பா எடுத்து மறுநாள் காலையில அவர் நட்ட ஆரம்பிச்சு. இல்ல நான் வந்து வீட்டு உள்ள ஆளுகளே நாங்க உடச்சு எடுத்து வைக்கிறோம்னா எடுத்து நீங்க வந்து காப்பராட்டில பரட்டி போட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் தாராளமா பண்ணலாம்.
1: சரிங்க.
0: அப்புறம் வந்து அகற்கதையை பொறுத்த வரைக்கும் இப்ப வேளாண் விளக்க மையங்களை கொஞ்சம் இருப்பு இல்லை, கிடைக்கிறது வாய்ப்பு தண்ணி அவருக்கு கடைகளே கிடைக்கும். கடைகள்ல வந்து சாதாரண லூஸ் வதை இல்லாம நிறுவனங்கள் உற்பத்தி செய்து

0: ட்ரூத்ஃபுல் லெவலில் தரக்கூடிய அகத்தி விதைகளை வாங்கி அவர் பயன்படுத்தினார்னா நல்ல மகசூல், அதாவது நல்ல இலை கிடைக்காது. அவர் தாராளமாக அது மாட்டு நாட்டுக்குமார்
1: சிறப்புங்கய்யா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. விவசாயம் தொடர்பாக பயிர் பாதுகாப்பு, விதை நேர்த்தி, இது மாதிரியான பல்வேறு தகவல்களையும் நிறையா கொடுத்துட்ருக்கிறீங்க. இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாங்க, உங்களுடைய அலைபேசி எண் சொல்லுங்கய்யா.
0: என்னோட அலைபேசி எண் வந்து 96 96 88 0 0 29 559 555.
1: அதுக்கப்புறம் விளைச்சல ஓரளவுக்கு பயிர் பாதுகாப்புலாம் பண்ணி கொண்டு வந்துடுறோம். கடைசியா வந்து அறுவடை அப்படிங்கிறது எந்த சூழல்ல அறுவடை பண்ணணும், அதுக்கான அட்டவணை எதுவும் கொடுக்குறாங்களா? இந்த காய்கறி பயிர்கள் இந்த பருவத்துல விலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் அட்டவணை இருக்கா?
0: இல்ல, இது என்னன்னா நீங்க வந்து நம்ம அக்மார்க் நெட்டு கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச வந்து டிஎன் அக்மார்க் நெட்டுன்னு ஒரு நம்மளுடைய இணையதள வசதி.
1: சரிங்க.
0: இதுல தொடர்ச்சியா பல்வேறு காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான விலை இருந்துச்சுங்கிறத நீங்க அதோட டேட்டா எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டா நீ இந்த காலத்துல நீங்க அதுலயே தெரியும் அழகா தக்காளி எப்ப எல்லாம் ரேட்டு ஏறி இருக்கு எப்பயெல்லாம் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஒரு ரேட் கம்பேரிசன் விலைய வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம்.
1: சிறப்புங்க,
0: அதை வச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமா விவசாயம் பண்ணா மட்டும்தான் அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும்.
1: நிச்சயமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த ஒரு மணி நேரம் நிறைய தகவல் கொடுத்தீங்க.
0: அப்புறம் இன்னும் ஒரே ஒரு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும்
1: சொல்லுங்க.
0: அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். அதாவது எல்லா வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லயும் விவசாயிகளுக்குன்னு தனி அடையாளம் வழங்குவதற்கு ஒரு ஃபார்மர் ரெஜிஸ்டின் ஒரு பதிவு நடந்துகிட்டு, அது எல்லா விவசாயிகளும் தங்களுடைய ஆதார் எண் சர்வேன் உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு போய் அதை நீங்க பதிவு பண்ணி உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரத்யேக அடையாளம் வாங்கிக்கணும். அப்படி
1: வாங்கிட்டீங்கன்னா தனியா அறிவிப்புகள் கொடுக்கலாங்கய்யா. நேரம் நெருங்கிட்டதுனால நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் பெரிய ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான நேயர் அறிவிப்பு கரூர் மாவட்டம் சந்தை தோட்டம் பெரியசாமி அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். மீண்டும் பெரிய ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை கேட்டும் விதை முதல் விளைச்சல் வரை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் கம்பம் உதவி வேளாண் அலுவலர் க. பாஸ்கரன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் முல்லச்சேரி பிரேம்தாஸ், எம். சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியாக்கம் பூஜா. கொடை பண்பலை நூற்பிலை 5 தொடர்கிறது திரையுலக கலைப்பயணம். முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை

மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87.34 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6454 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 112,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்,
2: கலைப்பயணம்,
1: கலைப்பயணம்.
0: வாழ்க்கையில நம்ம எல்லோருக்குள்ளயும் ஏதோ ஒரு கலை இருக்கத்தான் செய்யுது. நம்ம சின்ன குழந்தையா இருந்த அந்த பருவ காலத்தை நினைச்சு பார்த்தோம்னா நம்மளாம் நிச்சயம் ஏதோ ஒரு கலை மீது ரொம்ப ஆர்வம் மிக்க நபர்களா இருந்திருப்போம். பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது, ஏதேனும் இசைக்கருவிகளை வாசிக்கிறது, ஏதேனும் விளையாட்டுல நம்ம மிக முக்கியமா ஈடுபடுறது, ஓவிய கலையாகட்டும், இப்படி ஏதேனும் ஒரு கலை மீது நமக்கு அபரிவிதமான ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா அதே வயசு ஆக ஆக வளர வளர அந்த கலையெல்லாம் எங்கோ காணாம போயிருக்கும். ஆனா அதே கலையில சிறந்து விளங்கக்கூடிய யாரேனும் ஒருவருடைய நட்போ ஒரு பழக்கமோ நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளையும் அறியாம நம்ம ரொம்ப ஆர்வமா மாறிடுறோம். காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ளேயும் அந்த கலை இருக்குது அப்படிங்கறதுனாலதான். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பல கலைஞர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு விதத்துல தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படிப்பட்ட திரைப்பட கலைத்துறை சார்ந்த நபர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இந்த வாரம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது யாரை சந்திக்கவிருக்கிறது? வாழ்க்கையில நம்ம ஏதாவது நபர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்க, இவர் இப்படிப்பட்டவரு, கோபப்படுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒருவருடைய குணத்தை வைத்து அவரை அடையாளப்படுத்துறது அப்படிங்கறது ரொம்ப மிக முக்கியமானது. திரைப்படங்கள்லயும் அப்படித்தான். கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இந்த படத்தை

0: பெரும் நீளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தாங்கி நிற்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கின்றோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் அவர்களை தான் நாம சந்திக்க போறோம். பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு ஜோசப் அவர்களே.
1: கோடை பண்பலை நேயருக்கும் அங்கு பணிபுரியும் நபர்களுக்கும் பெரியகுளம் ஜோசப் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
0: வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஜோசப் அவர்களே, பெரியகுளம் பகுதியை சார்ந்த நபர்களா இருக்கிறீங்க. நம்மளுடைய கோடை பண்பலை அதிக அளவுல நேர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட நாங்க பேசுறதுல. ஜோசப் குணச்சித்திர நடிகர், உங்களை நிறைய திரைப்படங்கள்ல நாங்க பாத்திருக்கோம். சின்ன சின்ன கால அளவுக்குள்ளதான் வர்றீங்க, இருந்தாலும் மனசுல நிக்கக்கூடிய கதாபாத்திரமாக உங்களை நீங்க நிலைநிறுத்திட்டு போயிடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். வாழ்த்துக்கள் உங்களுடைய கலைப்பயணத்திற்கு. முதலாவதாக, நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெரியகுளம் தானா? உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இப்ப திரைப்படத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தது? உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா
1: சார்? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெரியகுளம் தான். நான் வந்து 2012 வந்து பாலாசாருடைய பரதேசி திரைப்படத்துலதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகம் கிடைச்சது. அதுக்கடுத்து ரெண்டாவது படமே அவர் எனக்கு தாரை தப்பட்டை. இசை நானி இளையராஜாவின் 1000வது திரைப்படம், நம்ம சசிகுமார் சாரு ஹீரோவா பண்ணியிருப்பாங்க. அதுல படம் ஃபுல்லாவே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அழைச்சிருந்தாரு. பரதேசியாக இருந்த என்னை தாரை தப்பட்டையில் பட்டையை கிளப்ப வைத்த மதிப்பிற்குரிய பாசத்துக்குரிய அண்ணன், எனது குரு ஆசான், சினிமாவின் குரு ஆசான் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். அவர்தான் முத முதல்ல என்னை வந்து சினிமா துறையிலே அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் சொல்லிட்டு அறிவொளி இயக்க இருக்குல்ல சார், அதுல வந்து தெருநாடகங்கள் இந்த மாதிரி கலைத்துறை பயணத்தை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தேன். ஒரு காலகட்டத்துலதான் அப்புறம் சினிமாவுக்குள்ள அவர் வந்து பெரியகுளத்துல படம் எடுப்பாரு பாலா சார். அந்த படத்தை போய் நானும் ஒரு ஆடியன்ஸாவோ மக்கள்ல ஒருத்தராவோ நின்னு பார்த்துதான் எனக்கு ஆர்வமே வந்தது. அப்படிதான் என்னோட பயணம் வந்து ஆரம்பிச்சது,
0: தொடங்க ஆரம்பிச்சது. சரி, அந்த முதல் சந்திப்பு, அந்த வாய்ப்பு எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பன்மலை 100.5 கலைப்பயணம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: இன்று பிற்பகல் 11 மணிக்கு

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர்
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டிருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகரான பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், அப்படி எந்த திரைப்படத்தை நீங்க போய் பார்க்கும்போது பாலா சாருக்கு உங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு? அங்க நிறைய பேர் பார்க்க வருவாங்க, இருந்தாலும் ஜோசப் அவர்கள் எப்படி அந்த இயக்குனரோடு இணைய ஆரம்பிச்சாரு?
2: சார், எனக்கு வந்து நான் கடவுள் பிதாமகன், அவர் வந்து இங்க பெரிய உலகத்துலதான் ஷூட்டிங் பண்ணாரு. அவர் படம் எடுக்கிற பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கும், அந்த வாழ்வியலோட சேர்ந்த மாதிரியே தான் இருக்கு. எதுவுமே வந்து மிக பிரம்மாண்டா படுத்தி காமிக்கவே மாட்டாரு, என்ன இருக்குது அதை வச்சு கரெக்டா எடுத்துருவாரு. அதே மாதிரி அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் நான் பாத்துருக்கிறேன், வெளியில நின்று பாத்துருக்கிறேன். இப்ப நமக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஏற்கனவே நம்ம வந்து அறிவொளி இயக்கம் அது நாடகம் போடுறதுனால எனக்குள்ள அந்த இது இருந்ததுனால தற்செயல நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தாரு, அவர் மூலியமா தான் வாசம் சொல்லிட்டு அவர் மூலியமா தான் நான் ஃபர்ஸ்ட் சிவகங்கை மாவட்டத்துல ஆடிஷன் நடந்துச்சு. சுதா கங்காராவ் மேடம் தான் அதுல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் என்னை செலெக்ஷன் பண்ணாங்க பரதேசிக்கு. அதுக்கப்புறம் தான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில சாலூருங்கிற இடத்துக்கு நாங்க ஷூட்டிங் போனோம். அதுதான் எனக்கு முத அனுபவம் கூட.
1: அந்த பரதேச திரைப்படத்துல அந்த முடியெல்லாம் அந்த வெட்டிக்கிட்டு அவரு இருந்தீங்க, அப்படியே ஒரு மாதிரியான அந்த மலைவாழ் மக்கள் அந்த காலத்துல எப்படி இருந்தாலும் அப்படியெல்லாம் மாறினாங்க. நீங்க பெரிய குளத்துல ஒரு ஓரளவுக்கு அது நகர்ப்பகுதி டவுன் பகுதியா தான் இருந்தது, அப்படியே உங்களை நீங்க மாத்தி அப்படி கண்ணாடியில பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு முதல் முறையா?
2: நான் வரையில கர்ச்சிப்பு கட்டிக்கிறேன் சார், ஷூட்டிங் முடிச்சுட்டு இடையில பிரேக் டைம் விடுவாங்க. அப்ப வந்து நான் அந்த மாதிரி எல்லாம் வரவே இல்லை, வீட்டுல மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி முடி வெட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகளுக்கு தெரியும். மத்தபடி நான் வெளியில போகணும் வரணும்னா கர்ச்சிப்பு தலையில கவர் பண்ணிக்கிடுவேன், ஏன்னா தெரியக்கூடாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரியும். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவங்க ஒரு இது பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் வெளியில எதுவும் காமிச்சுக்கிற வேணா இங்க வேணா அப்படின்னு. அதனால அந்த மாதிரி நான் காமிச்சுக்கிட்டது இல்லை. அந்த படமே எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரதேசி படம் வந்து தேயிலை தோட்ட அவங்க வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு நாவல்லேருந்து தொகுத்து எடுத்து நம்ம சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதையும் பார்த்தாலுமே பயங்கரமாக இருக்கு அந்த படமுமே. அதனால சார் எனக்கு முத படமே நல்லா இருந்துச்சு எனக்கு.
1: உண்மைதான்,
2: அதாவது அவர்கிட்ட நான் போய் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் எப்படி நடிக்கணும், எப்படி பேசணும், எங்க கட் பண்ணணும், எங்க தொடரணும், யார பார்த்து பேசணும் அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு வெளியில இருக்கிற டைரக்டர்கிட்ட 10 படம் பண்றதும் சரி, நம்ம பாலா சார்கிட்ட 1 படம் பண்றது 10 படத்துக்கு சமமா இருக்கும்.
1: சரி,
2: அவ்வளவு வேலை வாங்குவாரு, எல்லாத்தையும் நடிக்க வச்சிருவாரு. நடிக்க வச்சு ஒரு ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு ஆசானை தாண்டி ஒரு மாணவர்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் கண்டிப்பா இருப்பாரு. அவருக்கு என்ன தேவை, அந்த படத்துக்கு என்ன தேவை, என்ன விஷயம் வேணும், இவன்ட்டு என்ன வாங்க முடியும் அப்படிங்கலாம் உறுதியா இருப்பாரு, நம்மளையும் உறுதிப்படுத்திடுவாரு.
1: சரி,
2: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே.
1: சரி, எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலா சாரு அப்படின்னா அச்சுச்சோ அவர் படமா அப்படின்னு பயப்படுவாங்க, போட்டு வாட்டி வதைக்கிடுவாரு அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவாங்க. நீங்க அவரோட ஆசான்னு வேற நீங்க சொல்லுறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நாடகத்துல நம்ம கலைஞர்களாக தான் நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணியிருக்கோம். முதல் பட வாய்ப்பே இயக்குனர் பாலா அப்படிங்கும் போது நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிங்களா, அல்லது வேலை எப்படி வாங்கணும்னு சொன்னாரா, அல்லது நீங்க சரியா பண்ணிட்டீங்களா எடுத்த எடுப்புலேயே, அந்த கலைச்சூழல் எப்படி அந்த திரைப்பட கேமரா முன்னாடி உங்களுக்கு எப்படி அமைஞ்சது?
2: சார், ஒரே ஒரு விஷயம்தான், அவரு இப்போ ஒரு ஷாட் வைக்கிறாருன்னா இந்த ஷாட்ல என்ன பேசணும் முத அவர் சொல்றத நம்ம கவனிக்கணும்.
1: ஓ சரி,
2: கவனிச்சிட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சிடும்.
1: ஓ,
2: அதுக்கடுத்து ஏத்த இறக்கம், எங்கன பேசணும், எங்கன ஏத்தணும், எங்கன இறக்கணும், அவர் சொல்லி கொடுக்கல, அவர் கண்ணை மட்டும் பார்த்தோம்னா போதும், நம்ம உள்வாங்கலாம், விஷயத்தை உள்வாங்கலாம், ஈஸியா இருந்துச்சு. இப்ப ஒரு மாணவனை வந்து சரியா படிக்கலன்னா ஆசிரியர் வந்து திட்டத்தையும் செய்வாங்க. அது எதுக்கு திட்டுறாங்க, அந்த மாணவன் வந்து நல்லா படிக்கணும், நல்லா பரீட்சை எழுதி பெரிய லெவல்ல வரணும். நாங்க பெரிய லெவல்ல வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறது எங்க ஆசான் மட்டும்தான். அதே மாதிரி நாங்க நல்ல பெரிய இடத்துக்கு போயிட்டோம்னா எப்பவுமே எங்க ஆசான் வந்து எங்க மனசுல இருந்துகிட்டே இருப்பாரு. பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, பெரிய இடத்துக்கு போலனாலும், நாங்க இந்த பற்றையில கூத்து பற்றையில இருந்து வந்தாளுங்க, பாலா சார்ட்ட இருந்து வந்தாளுங்க, யாரும் கரெக்டா பண்ணிருவாங்க, சோட போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். அடுத்த ஸ்டுடியோல போய் நான் வாய்ப்பு கேட்கலையோ, ஒரு டைரக்டர் போய் பார்க்கலையோ, நீங்க என்ன படம் பண்ணீங்க அப்படின்னாங்கன்னா, அந்த மாதிரி

0: ஆ சார் படம் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் சார். நானே அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்னு கேமரா பயம் போயிடும். சார்கிட்ட போனா முத கண்டிஷன் கேமரா பயம் போயிடும். கேமராவை எக்காந்து கொண்டு யாருமே பார்க்கவே மாட்டாங்க. அந்த பயத்தை தெளிவா போக்கிட்டு தான் அனுப்புவாரு. அதனால பயம் இல்லாம எல்லாமே பண்ணிக்கலாம்.
1: இல்ல உண்மையிலுமே சொல்றாங்களே, திட்டுவாரு, கத்துவாரு, இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாருன்னு ஒரு ஒன்னு ஒரு விஷயம் அவரை பத்தி சொல்லப்படுது, உண்மைதானா அதெல்லாம்?
0: அப்பெல்லாம் இல்லாது சார், அதான் நான் தான் சொன்னேன். ஒரு மாணவன் வந்து சரியா பண்ணணும், சரியா வரணும் அப்படிங்கறக்காக சொல்லுவாரு, வந்து சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கல இப்ப நான் அதை கவனிக்கலன்னா அவர் என்ன செய்வாரு? சங்கடப்படுவாரு, கோவப்படுவாரு, அவ்வளவு. அது அது வந்து ஒரு விதமான அன்பு, நான் அப்படிதான் எடுத்துக்கிடுவேன்.
1: என்ன
0: வந்து அவர் மெருகேத்துறைக்கு அவர் மெனக்கடையில, அப்ப அவர் சொல்றத நான் மெனக்கடணும்ல?
1: கண்டிப்பா,
0: அதுதான் கான்செப்ட்.
1: சரி,
0: அதுல நம்ம அவர் சொல்றதை கேட்டுட்டு வந்துட்டோம்னாலே நம்ம பாஸ் ஆயிடுவோம்ல.
1: சரி, நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அது ஒரு கலைஞன் எதிர்பார்க்கிறது அதுதான், தன்னுடைய கலை மிகச்சரியாக வெளிப்படுத்தி விட வேண்டும். அதற்கு என்ன தேவையோ அதை வாங்காம விட மாட்டார். அந்த வகையில் அவர் ஆகச்சிறந்த கலைஞன். கலைஞன் கிட்ட இருந்து நீங்க மிகச்சிறப்பாக கத்து தேர்ந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த குணச்சித்திர நடிகரான ஜோசப் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது சொன்னீங்க, சார் நான் கடைக்கு போயிருவோம், சார் அங்கிருந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஒளிப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த திரைப்பட வாய்ப்புகள் இல்லை, இன்றைய தினம் படப்பிடிப்பு இல்லை அப்படிங்கும் போது அப்ப வேற என்ன பண்றீங்க உங்களுடைய வாழ்க்கையில?
3: நான் பெரிய உலகத்துல வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கேன் சார், டிவி சர்வீஸ் சென்டர்.
2: ஓஹோ, சரி சரி.
3: சினிமா இல்லாதப்ப அந்த மாதிரி பண்ணுவேன். பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து எனக்கு முத்தையா சார் வந்து தேவராட்டம் படம் விருமன், அதுல எனக்கு 2 ரோல் கொடுத்திருந்தாரு இயக்குனர் முத்தையா சாரு. அதே மாதிரி மருது சாருங்கிற அசுரவாதத்துல ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாரு சசிகுமார் சார் நடிப்புல. அது அப்புறம் பன்னிக்குட்டின்னு ஒரு படம். அப்புறம் இப்ப சிவகுமார் முரியேசன் சார், சிவகார்த்திகேயன் சார் தயாரிப்புல தாய் கிழவின்னு ஒரு படம் வச்சிருக்காங்க, அதுல ஒரு கேரக்டர் பண்ணிருந்தேன்.

0: சார். அதே மாதிரி காளி வெங்கட் சார் கூட ஹர்காரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு சார். யோகி பாபாண்டியன் கூட மலையின் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன ஒரு பேர் இன்னும் வைக்கல, அது ஒரு மூணு படம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் பிலிம் நிறைய பண்ணியிருக்கிறேன் சார்.
1: சரி,
0: எனக்கு அந்த இது போக நாங்க வந்தோம்னா பார்ட் டைம் மாதிரி சொல்லுவாங்க, கடையில உட்காந்து வேலை பார்த்துக்கிறேன் சார். சொந்தமா கடை வச்சிருக்கேன் ஜோஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு தாமரகுளத்துல.
1: சரி, இப்போ கடைக்கு வரவங்களா உங்களை பார்த்துட்டு உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா, அல்லது தெரியுமா, இல்ல நீங்க சொல்லிருக்கீங்களா, உங்களோட நடிப்பை பத்தி எப்படி விமர்சனம் எல்லாம் உங்க கடையில உட்காந்து வரவங்க சொல்லுவாங்க?
0: இல்ல சார், என்னை பார்த்தாலே எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால கேப்பாங்க, நீங்க என்ன இங்க இருக்கிறீங்க, ஷூட்டிங் போலயா,
1: போகலையா,
0: கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம டிவி தொடர்ல எதிர்நீச்சல் போதுல சார், அதுல ஒரு பத்து நாள் பண்ணியிருந்தேன் சார் எதிர்நீச்சல் நாடகத்துல. கொடைக்கானல்ல தான் வந்து ஷூட் போயிடுச்சு. அதுல ஒரு பத்து நாள் போனேன். அது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே எல்லோருடைய வீட்லயும் கொண்டு போய் என்னை சேர்த்துருச்சு.
1: அதனால
0: அந்த டயத்துல வந்து தெருவுக்குள்ள இருந்து வெளியவே வர முடியாது, எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் கூட ஏதாவது ஒரு சிலர் பார்த்து யாரையும் பார்த்தேன், உங்களை படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அந்த நாடகம் பண்ண வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அங்க இருக்கீங்க, எதிர்நீச்சல் போலயா, எதிர்நீச்சல் போலயா அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரி, அப்போ பெண்கள் மத்தியில ரொம்ப பிரபலம் ஆகிட்டீங்கன்னு சொல்லுங்க.
0: ஆமா சார், ஆமா சார். பெரிய, அதாவது என்ன சொல்றது, நம்ம இந்த பெரிய உல மண்ணுக்கு தேனி மாவட்டத்துக்கு என்னால முடிஞ்சதா ஒரு கலைத்துறையில ஒரு ஏதாவது ஒரு அவார்டு அச்சீவ் பண்ணணும்னு என்னோட நெடுநாள் ஆசை சார். நம்ம இந்த மண்ணுல வாழ்ந்தான் அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு பதிவு பண்ணணும். அதே மாதிரி இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கணும், பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இப்போ எனக்கு என்ன கேள்வினா, பெரியகுளம் பகுதியில இருந்து இப்ப மதுரை மாதிரி இடத்துல இருந்து ஒருத்தங்க திரைப்படத்துறைக்கு போறோம் அப்படின்னா உடனே சரிம்பாங்க. இப்ப பெரியகுளம் பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் அறுதிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பட்டியல் சொல்ற அளவுக்கு இன்னும் நிறைய கலைஞர்கள் உருவாகல. அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க வர்றீங்க, அல்ல நான் போறேன் அப்படிங்கும் போது தொடக்க காலகட்டத்துல உங்களுக்கு ஆதரவு எப்படி இருந்துச்சு? குடும்பத்திலயோ இல்ல சுற்றுப்புற நண்பர் வட்டாரத்திலயோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
0: கஷ்டம் தான் சார், ரெண்டையுமே கம்பேர் பண்ணீங்கன்னா கஷ்டம் தான். நான் போய் சென்னையில இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சென்னையில இருந்து ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கி என்னோட போட்டோஸ் கொடுத்துட்டு நான் ஒவ்வொரு கம்பெனியா வாய்ப்பு கேட்டு போனேன், அதை மட்டும்தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போக முடியும். அதை விட்டுட்டு நான் இங்க இருந்துட்டு பார்ட் டைமா பண்றதுனால இப்ப எனக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு. அதனால நான் அதை விட்டுட்டு போகவும் முடியாது. பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறாங்க, பையன் வந்து நைன்த் படிக்கிறான், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு.
1: நல்லது, நல்லது.
0: ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அதனால உங்களை விட்டுற முடியாதுல்ல, ஏதாவது உன்னை இழந்தாத்தே உன்னை சரி பண்ண முடியும். ஆனா எனக்கு ரெண்டுமே அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறேன். நான் இதுல இன்னொன்னு கலைத்துறைக்குன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்துருச்சுன்னா அன்னைக்கு வேலை எனக்கு அதுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அன்னைக்கு அதுதான். அந்த வேலைய காலதாமதமின்றி கரெக்டான நேரத்துக்கு தேட வைக்காம கரெக்டா செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவேன்.
1: சரி, ரொம்ப அழகு. ஒரு கலைஞனுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கணும், அப்பதான் வந்து அந்த கலை சிறக்கும், அந்த கலையின் மூலமாக அந்த கலைஞனும் சிறந்தவராக மாறுவாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். இன்றைய தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த குணச்சித்திர நடிகரான ஜோசப் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், பொதுவாக திரைப்படத்துறைக்குள்ள போறோம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் எந்தவித பின்னணியும் இல்லாம பெரியகுளம் பகுதியிலிருந்து நீங்க போகும்போது இந்த திரையுலகம் உங்களை எப்படி அரவணைத்தது? இந்த பொதுவாகவே கலைஞர்கள்னாவே கொஞ்சம் மேல இருக்கிறவங்க இந்த எள்ளி நகையாடுறது அல்லது ஏதாவது ஒரு சின்ன சீண்டல்கள் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். எல்லா கலைஞர்களுக்கும் பெரும்பாலும் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களை எப்படி இந்த திரைத்துறை அனுசரிச்சது உங்களை?
1: எனக்கு வந்து சார், 2018 தாராயத்தப்பட்ட பண்ணேன் சார். அதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரம் கிடைச்சது சார். சென்னையில பாத்தீங்கன்னா ஆண்டோ சீனு, அப்புறம் பின்னணி பாடகர் அந்தோணிதாசன், அவருடைய நட்பு எனக்கு ரொம்ப கிடைச்சது சார். நாம போனேன்னா அண்ணனோட ரூம்லதான் தங்கி, நான் அவர் அண்ணன்
0: கூப்பிடுவேன்,
1: அவர் ரூம்லதான் தங்கிக்கிருவேன். அங்க இருந்து பெரியவளத்திலிருந்து சென்னை போனேன்னா போன் போட்டுருவேன், அண்ணே நான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒண்ணுமே கிளம்புண்டாரு வாப்பா அப்படின்றாரு. அங்கதான் இருந்து அவர்கிட்டதான் தங்கி சாப்பிட்டுட்டு நான் ஒவ்வொரு ஆபீஸா போய் பாத்துட்டு போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வருவேன். எனக்கு அதனால ஒரு சிலர் இகழ்ச்சியா பேசுவாங்க, ஒரு சிலர் என்ன இதை விட்டுவிட்டு கடையை விட்டுவிட்டு நீ அங்க போய் இதை போய் தேடிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையில இருந்து கரெக்டா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுல ஒரே
0: விஷயம்தான்,
1: ஆனா நான் அதுல போராடிக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கான இடம் கிடைச்சிச்சு, அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபுல் டைமா நான் அதுல போயிருவேன். இல்ல கிடைக்கல அப்படின்னா நான் என்னோட ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு இன்கம் சம்பாரிச்சாகணும், இவங்களையும் அப்படியே பாதியில விட்டுற முடியாது அப்படிங்கறனால போயிட்டு அப்படியே இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் சார்.
0: உண்மைதான்,
1: அந்த மாதிரி போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் கஷ்டம்தான் குடும்பத்தையும் கொண்டு சேர்க்கறதுக்கு. அப்படியே எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன் சார். ஒவ்வொரு வாய்ப்பா கேட்டுட்டு இருக்கேன். இப்பதான் ஒவ்வொரு டைரக்டருமே படங்கள் பார்த்துட்டு ஒருத்தராக சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து பெரிய படங்கள்லாம் கம்மிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு சார்.
0: நிச்சயமா, நாங்க பார்த்தோம் உங்களுடைய காட்சிகள்லாம் பார்த்தோம், பார்த்துருக்குறோம், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது ஒரு இயல்பு நடிக்கிறதுங்கிறது வேற, இயல்பாக இருக்கிறது அப்படிங்கறது வேற. ஒருவேளை நீங்க இயக்குனர் பாலாவுடைய அவர்களுடைய திரைப்படங்கள் எடுத்தடுப்புலயே உங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சினால என்னவோ, பல திரைப்படங்கள்ல உங்களுடைய இயல்பு தான் இருக்கு உண்மையா. ஒரு மனுஷன் அது விரும்பின திரைப்படத்துல நீங்க அடி வாங்கும் போதுல உள்ளுக்குள்ள எங்க மனசுக்குள்ள ஒரு சுளிர் இருக்கும், இவரை போய் இப்படி அடிக்கிறாங்க பாருங்களே அப்படின்னு. அவரு ஆர் கே சுரேஷா?
1: மனசுக்குள்ள
0: அப்படி வரணும் அல்லவா, அது ரொம்ப அற்புதமாக இருக்கு. சரி, இப்போ
1: ஒரே டேக்ல சரியாச்சு சார் அந்த சீன்.
0: அப்படியா?
1: ஆமா, ஒரே டேக்ல ஓகே ஆச்சு.
0: அதுல நீங்க கேப்பீங்கல்ல சார், யாராவது அடுப்பறி சாப்பிடுவாங்களா, ஆட்டுக்கறி தானே சாப்பிடான்னு கேக்கும் போது இன்னும் அப்பாவே அவர் கிண்ட அவர் கோவப்படுறாரு, வேணும்னே வம்புழுக்கிறாருன்னு தெரியாம இப்படி அப்பாவே பேசுறாரு இந்த மனுஷன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த முகபாவனை இருக்கு பாருங்க, அது அற்புதம். எப்படி நீங்க இதுக்கான பயிற்சி எடுக்கிறீங்களா, எப்படி உங்களை நீங்க மெருகேத்துக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: சார், நாங்க நாடகம் நிறைய பண்ணோம் சார், ஸ்ட்ரீட் பிளே நிறைய பண்ணோம்.
0: சோ அதுல இருந்து
1: எனக்கு அந்த முத கூச்சத்தை வந்து போக்குனதே எனக்கு ஸ்ட்ரீட் பிளே தான். அனைவருக்கும் கல்வி இயக்கத்துல வந்து வீதி நாடகங்கள் நிறைய, ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு டீ கடையா மெயினா கூட்டம் இருக்கிற இடத்துல தபால் எல்லாம் கொண்டு போய் உட்கார்ந்துருவோம். நாடகங்கள் வந்து நம்ம சென்னையில போய் நாடகங்கள்லாம் கத்துட்டு வந்து அது மூலியமா எனக்கு அந்த கூச்சம் எல்லாம் வெளியே போச்சு. அதாவது என்ன, எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் அவங்க சொல்றாங்கன்னா நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்போட அந்த விஷயத்த சொல்லையில நம்ம கவனிக்கணும். அந்த விஷயத்த கவனிச்சுட்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன கேட்கிறாரு, அதை நம்மளால எவ்வளவு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நமக்கான செகண்டே அந்த 2 செகண்ட் தான் கேமராவில், அந்த 2 செகண்ட்ல நான் கரெக்டா பண்ணாதான் என்னோட காட்சி நிக்கும்.

0: முக்கியம்.
1: இல்லனா அதுவும் எடிட்டிங்ல எடுத்துருவாங்க.
0: பத்தோட பண்ண நான் பண்ணிட்டு வந்துட்டேனா அந்த சீன் அங்க போயிடும். அடுத்து டைரக்டர் யாருமே எப்படி சொல்ற கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால அந்த ரெண்டு நிமிஷத்தை நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறது இருக்குல்ல சார்.
1: நிச்சயமா நிச்சயமா
0: டைரக்டர் சொல்லிடுவாரு நீ இப்படி பண்ணனு இப்படி செய்யுங்க அப்படின்னு. அந்த ரெண்டு நிமிஷத்துல நான் கரெக்டா செய்யணும். செஞ்சுட்டாதான் நான் அங்க அந்த பிரேம்ல இருப்பேன். இல்ல நீ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா பிரேம விட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி ஆயிடுவேன்.
1: ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. கலைப்பயணத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கும் எங்க போகணுங்கிற அந்த தெளிவு இருக்குது அல்லவா, அது ரொம்ப மிக முக்கியமானது. ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பேரம் நிகழ்ச்சி. இடதினம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த குணச்சித்திர நடிகரான ஜோசப் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கத்திலலாம் இருந்ததுனால பாடல் பாடுற வழக்கம் எல்லாம் உண்டா? அது எதுவும் கத்து வச்சிருக்கிறீங்களா, இல்ல நடிப்பு மட்டும்தானா, இசைக்கருவிகள்?
4: என்னோட வயசுல அவ்வளவு பிரமாண்டமா இருக்காது, நாடகம் மட்டும்தான், அது மட்டும்தான் பயிற்சி.
3: சரி, டப்பிங் எல்லாம் திரைப்படத்திற்கு பேசுறது?
4: டப்பிங் போயிடும் சார், சினிமா தியேட்டருக்கு டப்பிங் ஸ்டுடியோக்கு போயிருவான். போயிட்டு எங்க ஓன் வாய்ஸ் தான் இது வரைக்கும் படத்துல பூரா வந்திருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும்தான் என்னால தப்பிங் பண்ண முடியல, சியான்கள் சொல்லிட்டு தேனிக்காரு சார் எடுத்தாரு, அதனால அதுல மட்டும்தான் என்னால பண்ண முடியாது. உடம்பு சரியில்லாம இருந்தேன், அதுக்கு மட்டும்தான் வேற ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே

0: நல்லாதான் இருந்துச்சு.
1: இப்போ என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேட்கை இருக்கிறது? இந்த கலைப்பயணத்தில் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது திட்டமிடல் வச்சுருக்கிறீங்களா? எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை?
0: கண்டிப்பாக சார், இப்போ பெரிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு சிங்கமொழி சார் இருக்காரு. சிங்கமொழி சார்னார்னா நமக்கு டக்குனா அவர் மைண்டில் வந்துடுவார். அடுத்து தேனி மாவட்டத்தில் பாலா சார், இயக்குனர் பாரதிராஜா சார், இசைஞானி இளையராஜா சார், அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நானும் வரணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு சார்.
1: தேனின்னு சொன்ன உடனே நம்ம ஜோசப்னு அப்படிங்கிற பேர் வந்துடணும்.
0: ஆமா, ஜோசப் அப்படின்னு. எனக்கு இன்னொன்று சார், பாலா சார் வந்து அந்த தாரத்தப்பட்டியில லில்லி புட்டுன்னு ஒரு பேர் வச்சார்.
1: ஆமா, அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த நேரத்துல. மீம்ஸ் அது இதனால நிறைய வந்து அந்த பேர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த காலகட்டத்துல.
0: ஆமா சார் நான் அதை முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். லில்லி புட்டுன்னு நிறைய பேர் இன்னமே என்னை கூப்பிடுறாங்க, ஏ லில்லி புட்டு அப்படின்வாங்க. அப்படின்னு எனக்கு பாலா சார் வச்ச பேரு. இந்த கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில கொட்டு வாங்கணும்னுவாங்கல்ல, அது மாதிரி பாலா சார் எனக்கு அன்பால வச்ச பேரு லில்லி புட்டுன்னு.
1: சரி சரி சரி. இப்ப அதுக்கப்புறம் எதுவும் அவர் படத்தை எடுக்கிறதுல வாய்ப்புல எதுவும் சொல்லி இருக்கிறாரால எதுவும் அந்த மாதிரியான பேச்சு போயிட்டு இருக்கா நீங்க பாலா சார் கூட மறுபடியும் இணைவதற்கு?
0: இல்ல சார், சார் அவருக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம். இந்த சீனு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் எங்க இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி வர சொல்லிடுவார். நம்ம போய் அவர்கிட்ட திருப்பி நிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கேரக்டர் அவன் தான் பண்ணணும் அப்படின்னா வர சொல்லிடுவாரு, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. அதனால அவர்கிட்ட போய் சும்மா எல்லாம் நிக்க வேண்டியது இல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு, சரி இதை அவன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. நான் திருப்பி போய் ரெண்டு தடவை ஆபீஸ்க்கு அப்படி இருந்து போயிருந்தேன், வேற வேலையா போனப்ப சார் ஆபீஸுக்கும் போயிட்டு தான் வந்தேன் நான்.
1: சரி சரி சரி. இப்ப சின்ன சின்ன காட்சிகளை நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது ஒரு முழு நீளமா தாரைதப்பட்டுல சசி அவர்களுக்கூடயே நீங்க நிறைய நேரம் பயணிச்சீங்க. இப்ப அடுத்த கட்டமா நீங்க படம் முழுக்க வருவதற்கான அந்த வாய்ப்புகளை தேடணுங்கிறது மிக முக்கியம் அல்லவா? அதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்
0: சார்? அதுக்கு வந்து டைரக்டர்ங்க தான் மனசு வைக்கணும். ஒரு சிலர் வந்து டக்குன்னு ஏத்துக்குருவாங்க, ஒரு சிலர் வந்து இவனால பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட் இருக்கணும். அதே மாதிரி எடுத்தோடனே டக்குன்னு தூக்கி அவ்வளவு பெரிய இதுவும் கொடுத்துட மாட்டாங்க. பாலா சார் படம் பரதேசி கரெக்டா பண்ணனால எனக்கு ரெண்டாவது படமே அவர் படம் கொடுத்தாரு தாரத்தப்பட்ட. அதே மாதிரி எனக்கான இடத்த நான் என்ன தேடிட்டு தான் இருக்கிறேன். எனக்குள்ள என்ன நிறைய எப்படி சினிமா கலைப்பயண ஆர்வம் வந்து நிறைய இருக்கு. இன்னும் முழுமையா வந்து என்னோட கேரக்டர்லாம் நான் வெளிப்படுத்தல. அதாவது சார், ஹீரோனா அவர் இப்படித்தான் இருப்பாரு, வில்லன்னா இப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். சரி, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ, ஆனா அந்த குணச்சித்திர நடிகர்கிட்ட மட்டும்தான் பன்முகத்தன்மை கொண்ட நடிப்பு இருக்கும். அத வந்து இன்னும் நான் வந்து என்கிட்ட இருந்து இன்னும் சரியா வெளிப்படுத்த முடியல. எனக்கான இன்னும் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் சரியா அமையல. அதற்கான தேடல தான் சார் இருந்துகிட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒரு சாப்பிட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம போய் சேர்ந்துட மாட்டோமா, அது மூலியமா வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு.
1: ஆனா நீங்க பெரிய குளத்துல எவ்வளவு இருக்கிறீங்க, எப்படி அது அங்க போனா தானே திரைத்துறைனாவே இப்ப சென்னை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சுல்ல?
0: ஆமா சார், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை தேனி எல்லாருமே சென்னையில இருந்து இங்கதான் வந்துடுறாங்க ஷூட்டிங் படம் எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா. இப்போ ஒரு சில மேனேஜருங்க நமக்கு பழக்கமா இருக்காங்க, அவங்க மூலியமா லிங்க் பண்ணிட்டு சார் அந்த மாதிரி தேனிதான் வராங்க அப்படின்னா அங்க போய் அவங்க பாத்துட்டு ஒரு வாய்ப்பு கேட்டு வாங்கிக்கிறது சார். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப சென்னை போய் வாய்ப்பு தேடி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க சார், சென்னையே போல. ஆமா, அதான் உண்மை.
1: சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: சென்னை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கொடைக்கானல் பண்பலை 100 புள்ளி கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கலைப்பயணத்துல உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் அல்லது இது இப்படிலாம் ஒரு பெருந்தன்மை அல்லது இப்படிலாம் ஒரு பெருமையாக நம்மளை இவங்க கூப்பிட்டு பேசினாங்களே ஆமோதிச்சாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணங்கள் இது போன்று என்ன நடந்துச்சு உங்களுடைய கலைப்பயணத்துல இந்த கடந்த காலகட்டங்கள்ல?
1: சார், நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஊக்குவிப்பாங்க நம்மள, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நம்ம அந்தோணி தாசன் பாத்தீங்கன்னா, அவரு பாடல் பாடு சாங் எடுப்பாரு. அப்ப சாங் எடுக்கலாம் நம்மளை கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிடுவாரு. அவரோட சாங் பண்ணிருக்கேன், ஆல்பம் சாங்கு ரெண்டு சாங் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஷார்ட் பிலிம் நிறைய நண்பர்களுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்கல்ல, அவங்க பைலட் மூவி மாதிரி போட்டு காமிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டே இருக்குது. எனக்கான இடம் சீக்கிரம் வந்துரும் நினைக்கிறேன், பாப்பா சார், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: இப்ப வருமானம் போதுங்களா? போதுங்கிற அளவுக்கு இருக்கா நமக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா
1: சார்? ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு
0: 700 ரூபாய் 800 ரூபாய் தான் இப்ப கடையில. எனக்கு

0: வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 நாள், 5 நாள், 3 நாள், 1 வாரம் இந்த மாதிரிதான் எனக்கு காசிட்டே ஒதுக்குவாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேயன் படம் போயிட்டு இருக்கு மதுரையில. நம்ம தாய் கிழவி டீம் வந்து ராஜகமல் சார் தயாரிப்புல சேயன் படம் போயிட்டு, இது சிவகார்த்திகேயன் சார் நடிப்புல போயிட்டு இருக்கு. அதுல 16ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் போயிருந்தாங்க, செப்டம்பர் 7 வரைக்கும்.
1: அவங்க
0: போன் பண்ணி கூப்பிடுற எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு, அப்படியே அந்த வாய்ப்பு போயிருச்சு எனக்கு.
1: ஒரு மிக முக்கியமா ஒரு குறிப்பிட்ட நீள அளவுக்கு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் இருந்திருக்கணும் இவ்வளவு நாள் அப்படிங்கும் போது.
0: ஊர் மக்கள், ஊர்க்காரவங்க எல்லாம் ஊருக்குள்ள வாழ்ற மக்கள்ல ஒருவரா
1: இருந்திருந்திருப்பேன்.
0: டைரக்டர் சிவகுமார் முருகேசன் சார் தான் நீ மனசு வைக்கணும், ஏன்னா எனக்கு கரெக்டா அந்த டயத்துல ஃபீவர் வந்துருச்சு. அதனால போய் அட்டன் பண்ணா அப்புறம் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன் சார், என்னால வர முடியல, பயங்கரமான ஃபீவர் சார், அங்க வந்தாலும் என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டேன். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்.
1: இது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட நிகழ்வு எதுவும் நடந்திருக்கா நம்மளுடைய கலைப்பயணத்துல?
0: ஆம் சார், எம்ஜிஆர் மகன் இந்த மாதிரி கிடைக்கல சார் எனக்கு வாய்ப்பு. வாய்ப்பு போட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு, எல்லா ஷெட்யூல் எல்லாமே சொல்லிட்டாங்க. பொன்ராம் சார் இயக்கத்துலதான் போச்சு, அந்தோனிதாசன் இசையமைச்சார் அந்த படத்துக்கு, அதுலயும் சசிகுமார் தான் நடிச்சாரு, தேனில தான் போச்சு. நான் படத்துக்கு சொல்லி நான் ஒரு சீன் கூட பண்ண முடியல, ஆனா ஒரு 7-8 நாள் அங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே போய் உட்கார்ந்து
1: இருந்தேன்.
0: அதுல ஒரு சீன் கூட நான் நடிக்கவே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப இன்ன வரைக்குமே மன வேதனை இருந்துச்சு, பொன்ராம் சார் படம் நடிக்க முடியாம போச்சு.
1: இது மாதிரியான பாராட்டுகளும் இருக்கின்றன, வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகளும் பல்வேறு நடந்திருக்கின்றன கலைப்பயணத்துல. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்கள். இது உங்கள் கோடி 100.5.
2: இங்க வந்து பாருங்க வெற்றி ஆடுதா, சும்மா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான்.

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெக்னன்சியில NIPT அப்படின்ற டெஸ்ட் இப்ப ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் பண்றோம். அந்த டெஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். NIPT அப்படிங்கிறது நான் இன்வேசிவ் ப்ரீ நேட்டல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மாவோட பிளட்ல குழந்தையோட ஜீன்ஸ், குழந்தையோட செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸை மட்டும் எடுத்து அதில் செல் ஃப்ரீ டிஎன்ஏ அப்படின்ற காம்பவுண்டை செப்பரேட் பண்ணி குழந்தையோட ஜீன்ஸை ரீட் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் NIPT அப்படின்ற டெஸ்ட். இது என்ன அட்வான்டேஜ் முன்னாடி எல்லாம் ஒரு குழந்தையோட ஜீன்ஸ் செக் பண்ணுனா குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கோரியானிக் வெள்ளை பயோப்சி, ஆம்னியோசென்டெசிஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதுல சிம்பிளாவே அம்மாவோட பிளட்ல இருந்தே குழந்தையோட ஜீன்ஸ் நம்மளால செக் பண்ண முடியும். இது எதுக்கெல்லாம் பயன்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்யூப்ளாடி அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் இருக்கு அப்படின்னா அதை பண்ணலாம். செக்ஸ் குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் இருக்கிறாலும் பண்ணலாம். ஜெனடிக் டிஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். இது யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசுக்கு மேல கன்சீவ் ஆன எல்லா லேடிஸுமே NIPT பண்றது நல்லது. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெனடிக் டிஸார்டர், இதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை கன்சீவாக இருக்குது, அந்த டெலிவரியாக இருக்குது, அந்த குழந்தைக்கு எதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்குன்னா இதில் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஜெனடிக் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அப்னார்மலான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டான டபுள் மார்க்கர் ட்ரிபிள் மார்க்கர் பண்ணும்போது அதில் அப்னார்மல் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்களும் NIPT பண்ணலாம். இதில் ஒரே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருக்குது ரிப்போர்ட், குரோமோசோம் அப்னார்மல்னு வந்திருக்குன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கோரியானிக் வெள்ளை பயாப்சியும் இல்லை ஆம்னியோ ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதுக்கு 100% கிடையாது. இதனுடைய ஸ்கிரீனிங் எஃபிகசின்னு பார்த்தீங்கன்னா 99-97-99% இதில் ஸ்கிரீனிங் எஃபிகசி இருக்குது. அதனால் NIPT இஸ் அ வெரி குட் அல்டர்னேட்டிவ் டு அதர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரோமோசோமை செக் பண்ணுறதுக்கு இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் NIPT ரொம்பவே நல்ல டெஸ்ட். இந்த டெஸ்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆன 10 வாரங்கள்லேயே இந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாமக்கேற்ற இருக்கிறோம். கலைப்பயணம் நிகழ்ச்சி இன்றைய தினம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜோசப் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில திரைத்துறையை படப்பிடிப்பை போய் பார்க்க போயிருந்த ஒரு நபருக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரைத்துறையில ஒரு வாய்ப்பு கிடைச்சி இப்போ ஒரு மிக முக்கியமான பல்வேறு திரைப்படங்கள், அதுவும் முன்னணி கதாநாயகர்களுடைய முன்னணி இயக்குநர்களுடைய தயாரிப்பு நிறுவனங்களுடைய படங்களை நிறைய நடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த கலையினுடைய வேட்கையானது இன்னும் பல்வேறு தூரங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். நல்ல கதை அம்சமிக்க நிறைய திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்க, அதன் வாயிலாக நல்ல கலைஞன் உருவாகிட்டு இருக்கிற அப்படி உங்களுடைய இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லப்படக்கூடிய திரைத்துறையில் வரக்கூடிய காட்சிகளை இன்னும் பார்த்து ரசிப்பதற்கு, உங்களை யதார்த்தமான மனிதனாக பார்த்து ரசிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிறைய திரைப்படங்கள் வேற இன்னும் வெளிவர இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த திரைப்படத்தின் மூலமாக நாங்கள் காண்போம். ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் கோடைப்பண்பலையோடு இணைந்திருந்து உங்களுடைய கலைப்பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக
1: நன்றி சார். நன்றி சார். கோடைப்பண்பலை நேர் உறுப்பி அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும், தொகுப்பாளராக இருந்து என்னை வழிநடத்தி சென்ற உங்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றார்ந்த நன்றியை உறுதாக்கிக் கொள்கிறேன் சார்.
0: நன்றி சார் உங்களுடைய வருகைக்கு. நேர்களே, கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த குணச்சித்திர நடிகரான திரு ஜோசப் அவர்களோடு தான் நாம பேசணும். வாழ்க்கையில எல்லா கலைஞர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க, தன்னுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமும், அந்த களத்துல தன்னுடைய கலைத்திறமையானது அங்கீகரிக்கப்படுத்தலும், தொடர்ந்து அந்த கலை

0: இலேயே பயணித்து தன்னுடைய வாழ்வினுடைய நிறைவு காலகட்டம் வரைக்கும் அதுல பயணிக்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்சம் ஆசைதான். அது கலைஞனுக்கே உரியான ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவரை போன்ற கலைஞர்களை வாழ்த்துவதும் பாராட்டுவதும் என்பது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பும் கடமையும் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்வோமாக. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன்.
1: மோகன் மோகன்
0: நன்றி வணக்கம் நேர்களே.

0: இனினம் கொடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனை பரிமாற்றத் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலியில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19 ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளைய புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,000

₹520க்கு விற்பனையாகிறது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இனிய வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்றைய பாட்டு பட்டாளம் நேயர்கள் அழைக்கலாம், ஒரு ஒரு சொல்லிலிருந்து தொடங்கக்கூடிய பாடலை பாட வரணும். இன்று உங்களுடன் நான் அபிஷேக்
2: செல்வபாலா. சரி, வரணும், எந்த எண்களில் வரணும்? 24, 24, 24, 24, 24, 24, 29, 293, 33
1: கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0452.
2: இந்த 4 எண்கள்லேயே வரலாம். வழக்கம் போகலாம், 4 வரியாவது பாடணும். பாடணும், நம்ம என்ன சொல் கொடுக்குறோமோ அந்த சொல்ல தொடங்கி பாடணும், அவ்வளோதான் விஷயம். நேர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், பாடக்கூடிய பாடுறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். சொல்லுங்கள் அபிஷேக், என்ன வார்த்தை கொடுக்கலாம்? முதல் நேயருக்கு என்ன வார்த்தை கொடுக்கலாம்?
1: மழை பெஞ்சு.
2: ஆமாம், ரெண்டு நாளாக அப்படியே, ரெண்டு மூணு நாளாகவே பரவாயில்ல மழை பெஞ்சு.
1: பச்சை பசையில் என்று காட்சி அளிக்கிறது.
2: அப்படியா? வரும்போது அப்படியே பார்த்துட்டே வந்துருக்கிறீங்க. இப்படா எப்படா இருக்குது? இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வாடின மாதிரி இருந்தது செடிகள்லாம். இப்போ
1: எல்லாமே வந்து துளிர்ந்து வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருந்தது எல்லாம் இப்போ அப்படியே க்ரீனிஷா
2: மாதிரி
1: பசையில் என்று காட்சி அளிக்குது.
2: அதனால பச்சை அப்படின்ற வார்த்தையை கொடுத்துடலாம்.
1: ஆமாம்,
2: வாங்க. வணக்கம். கிளப்புங்கள்.
3: இனிய காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்பவர்
3: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமா காசிங்க ஐயா. வணக்கம் ஐயா இருவருக்கும்.
1: வணக்கம் ஐயா,
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நல்லா இருக்கிறோம். என்ன இப்பதான் எழுந்தீங்களா? முற்பகலாயிருச்சு, காலை வணக்கத்திலேயே இருக்கிறீங்களே, அங்கேயே நிக்கிறீங்களே, அதான்
3: கேட்டேன்.
2: அப்பவும் காலை விட மாட்டாங்க. சரிங்க, பச்சை அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கோம், பாடலாமா?
3: பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்ல பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீறு கூட்டுக்குள்ள சொக்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாச மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் சோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
2: நன்றிங்கய்யா, சிறப்பா பாடினீங்க, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேயர் கூப்பிடலாமா அபிஷேக்?
1: கூப்பிடுவோம், வந்துட்டாங்க நினைக்கிறேன். இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் வாங்க, வருக. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா.

0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் சௌரஸ்தகாலி மகாலட்சுமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் நிலையத்தில் எல்லாருமே. திண்டுக்கல் என்ன மழை பெஞ்சுதுங்களா நேத்து?
1: இல்ல நேத்து மழை பெய்யல, முந்தா நேத்து தான் பெஞ்சிச்சு. ஒரு மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிச்சு.
2: சரிங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மழை வந்துருச்சு.
1: ஆமா ஆமா.
2: சரிங்கம்மா, என்ன பாட்டு பாட போறீங்க?
1: எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே. பச்சை நிறமே பச்சை நிறமே, இலையின் நிறமும் பச்சை நிறமே, உந்தன் நரம்பும் பச்சை நிறமே, எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே.
2: அவ்வளவுதானா? மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, மைக் டெஸ்ட் பண்றீங்களா?
3: செங்கரமான கோடை பண்பலைக்கும் என்னுடைய பாசக்கார அன்பு தம்பி அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்டம் பரட்டூர் பிடிக்கல் பாளையம் கரும்பு முருகனில் பாசம் வணக்கம்.
2: வணக்கங்கய்யா.
3: தம்பி நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாமக்கல் எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன். எங்க ஊர்ல சரியான மழைங்க. மழை பொழிந்து கொண்டே இருக்கிற, உடல் நடந்து கொண்டே இருக்கிறது.
2: அப்படியே
3: நடந்து கொண்டே இருக்கிறது.
2: ரொம்ப நாள் மழை இல்ல இல்ல, இப்போ வந்த உடனே
3: வாங்கிட்டு வச்சுங்க.
2: சரிங்க சரிங்க. அதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மழை, நல்ல மழை ஒண்ணு வரணும் அப்படின்னு. எல்லா பகுதியிலுமே பரவலா பெஞ்சிருக்குது.
3: பரவாயில்ல, எங்க ஊர்ல கரும்பு வாழை நெல் எல்லாத்துக்குமே நல்ல மழைங்க.
2: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. பாடலாமா?
3: பாடலாம்.
2: பாடு.
3: பச்சை கிளி முட்டுச்சரம் முல்லை கொடியாரோ, காதல் என்னும் தேரில் பச்சை கிளி முட்டுச்சரம் முல்லை கொடியாரோ, காதல் என்னும் தேரில்
2: தேர் நகர மாட்டேங்குது, அதே இடத்துல நிற்குது. சரிங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சி, நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: சென்னை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின்

0: வசந்த் அண்ட் கோ.
1: கொடைக்கானல் பண்பதை 500.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்ல தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிஷேக்,
2: நம்ம நேயர்கள் அனைவருமே வந்து பன்முக திறமை கொண்டவர்கள்.
1: அப்படியா?
2: ஆமாம். அடுத்து வந்து 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் நடிப்போம்ல. இப்போ வந்து பாடகர்களாக அவங்க திறமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க.
1: சரி, நேயர்கள் அறிவிப்பாளர்கள் மாதிரியே நேயர்கள் மனம் வெள்ள மனம், அதனால் அவங்களுக்கு வெள்ளை அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருவோமா?
2: வெள்ளை வெள்ளை
1: வெள்ளை ஒயிட். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யார், இங்கிருந்து?
3: அழகான கோடை 100.5 அழகான முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம். சொல்றவர் யார்?
3: கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன்முருகன் சுலோச்சனா பேசுறேன். ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? இங்க ரெண்டு பேரா?
1: நல்லா இருக்கிறோம். அயன்முருகன் பேசுறோம்னா ஆளாச்சோ? ஒளி அளவு கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? ஊர் எப்படி இருக்குது? ஆனா எங்களுக்கு எதிரொலி கேக்குது. சரிங்க, பாடலாமா?
3: பாடலாம்.
1: பாடுங்க.
2: வெள்ளை அப்படிங்கிற சொல்லு
1: சரியாதான் பாடுறாரு, ஆனா என்ன

0: பாடுறாருனே தெரியாத அளவுக்கு இணைப்பு பிரச்சனை பண்ணுது. ஐயா கொஞ்சம் கோபுரம் இருக்கிற இடத்துல நின்று பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஆ சரிங்க சரிங்க.
0: ஆ
1: ஹலோ கேக்குறீங்களா?
0: இப்ப கேக்குது, இப்ப பாடுங்க. அப்படியே
1: வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாய் என்னை தாங்கிய தெய்வம் நீ அல்லவா. வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாய் என்னை தாங்கிய தெய்வம் நீ அல்லவா. நூறு புதல் வீசி அந்த சூரியன் சாய்வதில்லை, நூறு தடை வந்தும் நீ எப்பவும் தோற்கவில்லை. வெள்ளையாய் மன பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு பாட போறாங்க, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் காங்கேயம் திருவிக்கா நகர் ரூபா வேலுமணி பேசுறேன்.
2: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம்.
3: சரிங்க சார்,
2: பாட்டு பாடுறீங்களாமா?
3: பாடுங்க சார்.
2: பாடுங்கம்மா.
3: வெள்ளை புறா ஒன்று சின்ன காதல் கையில் வராமலே, முதல் எழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் வழியில், என் வாழ்க்கை வான்வெளியில் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே,
0: நல்ல பாட்டு, நல்லா பாடுறீங்க.
4: ஜெயஜோதி
0: அம்மா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும்
0: மகிழ்ச்சி. என்ன பாட்டு பாட போறீங்க?
4: வெள்ளை
0: சொன்னீங்களா? ஆமா,
2: வெள்ளை தான் சொன்னோம்.
4: வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று வேடிக்கை காட்டு வீட்டுக்கம் கொண்டு, முல்லை தரமே செல்ல கீழே கண்மூடி தூங்கம்மா, கண்மூடி தூங்கம்மா. ஆறாரி ஆறாரியோ, ஆறாரி ஆறாரியோ.
2: என்ன படம்?

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க. என்ன வார்த்தை வேணாலும் கொடுங்க, நாங்கள் பாடுறோம் அப்படின்றாங்க. அதனால் என்ன வார்த்தை கொடுக்க போகிறோம்?
5: நம்ம வந்து நிறங்களின் அடிப்படையில் வார்த்தைகளை கொடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் பச்சை வெள்ளை கொடுத்துருந்தோம்.
4: ஆமாம்.
5: அடுத்து வந்து சூரியனின் நிறம்.
4: மங்களகரமாக.
5: ஆமாம். மஞ்சள்.
4: சரி, மஞ்சள்னு நிறைய பாடல்கள் இருக்குது, பாடலாம். தயாராக இருக்காங்க, வாங்க. வணக்கம்.
6: ஓகே மேம்.
4: புதுக்கோட்டை
6: மாவட்டம் திருவண்ணாமலை பாரதியார் நகர் சுந்தர்ராஜா பேசுறேன்.

0: சுந்தர்ராஜ் ஐயா, முதன் முறையா பேசுறீங்களா?
1: ஐயா முத முத இப்ப தாங்க பேசுறேன்.
0: அதான் பதட்டம் தெரியுது.
1: கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது.
0: சரிங்க, இனி கிடைச்சிரும், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
1: ஓகேம்மா, நன்றி நன்றி சார்.
0: சரிங்க சரிங்க, பாடுங்க இப்போ.
1: மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடான கோடி தருக.
0: மகிழ்ச்சி, அருமையா பாடிட்டீங்க, அருமையா பாடிட்டீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்குங்க. நன்றிங்க அனுப்பில் வந்ததுக்கு. அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து முரியஸ்ரீ பேசுறீங்க சார். அனைவரும் நலமா?
3: எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க சார்.
3: சரிங்கம்மா, பா என்ன சொல்லி சொன்னு கேட்டீங்களா?
2: பாருங்க சார்,
3: பாடுங்கம்மா.
2: மஞ்சள் வானம் தென்றல் காற்றி, உனக்காக நீலான் வாழ்த்தி, நிலையே கதைகளே கண்ணீரில் எழுதாலே. மஞ்சள் வானம் தென்றல் காற்றி, உனக்காக நீலான் வாழ்கிறேன், மனதில் வடித்த சேவைகள் அது மயக்கப்பள்ளிகள், மனதில் வடித்த சிலைகள் அது மயக்கப்பள்ளிகள், மேகங்கள் போலேயில் ஓரம்
0: நல்லா பாடுறீங்க, நல்ல முயற்சி. முழு பாடலும் பாடிடுவீங்க போல் இருக்குது, ஆனால் மற்ற நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து வேற பாடல் பாடலாம். நன்றிங்க மணியப்பில் வந்ததுக்கு.
4: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
5: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: சந்தன்கோ. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் மஞ்சள் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்குறோம். பாடலுக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இணைப்பு தந்த நல்ல உள்ளத்துக்கு வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நன்றி சொல்றாங்க, இணைப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றிங்க.
0: அப்படிங்களா, படத்து பேரை சொல்றீங்க. சரிங்க சரிங்க.
1: மகிழ்ச்சி. எனக்கு கொடுத்த பாட்டு சொல்லிடுறேன்,
0: பாடுங்க. மஞ்சள்
1: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்குடி, கொஞ்சி பேசும் கொஞ்சி பேசும் கொஞ்சம் பைங்கிழி, வாசப்பு அப்படின்னு வரும் சார்.
0: வரும், ஆனா என்ன பாட்டுன்னு தெரியல. அப்படியா?
1: படம் வந்து எந்த முதலாளி?
0: இல்ல, பாடல் பாடல் நல்ல பாடல், நல்லா முயற்சி பண்ணீங்க. என்னால ஒரு நாலு. சரி, முதல்ல
1: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசும் கொஞ்சி பேசும் கொஞ்சம் பைந்தி. நல்லா இருக்கும் சார் பாட்டு.
0: நல்லா இருக்குங்க, அருமையான பாட்டுங்க. நாலு வரி பாடுறீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அடுத்த தடவை வரும்போது முயற்சி பண்ணுங்க நாலு வரி பாடுறதுக்கு. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். சரி, மஞ்சள் அப்படின்ற வார்த்தை கொடுத்தோம். நல்லா பாடினாங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க. இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டுருவோமா?
2: பாடல் கேட்டுருவோம்.

0: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சொல் கொடுத்தோன்னா அந்த சொல்லை தொடங்கி நேர்கள் பாடணும், நான்கு வரியாவது பாடணும். ஏன்னா வரிகள் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் கூகுள்லேயே போட்டு எடுத்துக்கலாம், நாலு வரியை பாடணும். அந்த பாட்டில் என்ன வரி இருக்கோ அந்த வரி தான் பாடணும்.
1: முக்கியமாக நேயர்கள் வந்து கோபுரம் இருக்கிற இடத்துல இருந்து பாடணும்.
0: அப்படியா?
1: ஆமாம். அப்புறம் வந்து கீச் கீச் கீச் தான் சத்தம் கேட்குது.
0: நல்ல பாடலை நல்லா பாடுறாங்க, ஆனால் சரியாக கேட்க மாட்டேங்குது. அதனால் நல்லா சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல நின்று பாடினீங்கன்னா கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ யார் வாங்க? வணக்கம்.
2: வணக்கம். நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் முற்பால் வணக்கம் சொல்வது. தேனி மாவட்டம் ஓரைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜன் சார்.
0: ராமராஜ் ஐயா
2: சார், செல்வபாளம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா
1: நலமா இருக்கிறோங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கு வந்து கலரே கிடையாது, அப்படி ஒரு கலர் கொடுக்க போறோம்
2: சார்.
1: கருப்பு.
0: கருப்பு
2: கருப்புங்களா? படப்பேர் தெரியல, பாடுறேன் சார்.
1: பாடுங்க பாடுங்க.
2: கருப்பு நிலா நீ ஏன் கலங்குகிறது, துளி துளியாய் நீ ஏன் கலங்குவதே? அதுக்கு மேல வரமாட்டேங்க சார்.
0: பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் பாட்டு

0: சரியா பாடம் பண்ணிட்டீங்களே
1: ஐயாவே பாடல் எழுதிட்டாரு. ஐயா வந்து பாடகர் இல்ல கவிஞர், ஐயா கவிஞரா மாறிட்டாரு.
0: என்ன செய்ய மச்சானா? சரி, பாடலை வந்து நாலு வரியை சரியாக கண்டுபிடிச்சி பாடுங்க அப்படின்னு இப்போ தான் சொன்னோம். வந்த உடனே அவர் அவராக வரிகளை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. சரி, வேறு ஏதாவது நேயர் வந்து பாடுறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம்,
1: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்கம்மா.
0: என்னாச்சு?
1: அம்மா பேசுங்க, இணைப்புக்கு வந்துட்டீங்க, நீங்கள் பேசுறது கேட்குது.
0: ஹலோ சொன்னால் தான் பேசுவீங்களா?
2: கருப்பு கருப்புங்கிறப்ப.
0: சரிங்க, உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
0: ஏதோ ஒரு பாட்டு பாட வந்தாங்க. என்ன
1: அவங்க வந்து ஏதோ முயற்சியில இருக்கிறாங்க, இன்னும் இணைப்புல வந்தது தெரியல போல அவங்களுக்கு.
0: அடுத்த நேயர் வந்து பாட போறாங்களா, என்ன பண்ண போறாங்க, வாங்க.
3: கருப்பு
0: அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும்.
3: கருப்புன்ற வார்த்தையில?
0: ஆமாங்க ஆமாங்க.
3: கருப்பு எனக்கு பிடிச்ச கலரு.
0: பாட்டு நல்ல பாட்டு, ஆனா நீங்க படிக்கிறீங்க, பாடமாடின்றீங்க.
1: சரி, நம்ம வந்து அந்த பாடலையே கேட்டுருவோம். கேட்போம்.

0: திக்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி பாடக்கூடிய நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து நிறையா வார்த்தைகள் கொடுக்குறோம். ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மெனக்கெட்டு நேர்கள் தேடி எடுத்து பாடுறாங்க. 4 வரியும் பாடிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1 வரி 2 வரிலேயே நின்றுறாங்க, அது மட்டும்தான். சரி, அடுத்து என்ன வார்த்தை கொடுக்கலாம்?
1: நம்மளும் வந்து அனைத்து நிறங்களையும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக சிவப்பு
0: சிறப்பு. சிவப்பு சிறப்பு அந்த வார்த்தை தான் கொடுத்துருக்குறோம். சரி, சிவப்பில் பாடுறதுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க.
2: திருப்பூர் மாவட்டம் குறைநிலிருந்து கஸ்தூரி பாடுறீங்கய்யா.
0: கஸ்தூரி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்,
1: நல்லா இருக்கோங்க. எல்லாருமே இங்க
2: ரொம்ப சிவப்பு இருக்கு. நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்கீங்களா?
0: நல்ல மழைங்க, நல்ல மழைங்க,
2: நல்ல மழைங்க. இங்கேயும் முந்தா நாள் நல்ல மழைங்க.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் பாடலாம்?
2: சரிங்க, பாட்டு பாடுங்களா?
1: பாடுங்க.
2: சிவப்பு கல்லே முகிக்க வந்த மகான்புக்கி ஆக தங்க முகத்துல குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு நீ எங்கடி ஓரே சுருகடிக்கலை கட்டிட்டு தான் போற போச்சில் மான் குட்டி போகும் எங்கே தான் சொல்லுமோ பேசாதமாவை தேடாமல் தேடி சின்ன வந்ததோ சிவப்பு கல்வி முகி ஜெயிக்க வந்த மாட்டி ஆக தங்க முகத்துல குங்கும பொட்டி வச்சுட்டு
0: என்னங்க இப்ப?
2: நான் இப்ப சும்மா தானுங்க, ஆடு செம்மறி ஆடு இருக்குங்க, அதுகளை பாத்து.
0: சரிங்க சரிங்க, அப்படியே பாடல் கேட்டுக்கிட்டே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க.
2: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
0: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. நன்றிங்க இப்ப வந்ததுக்கு.
2: நன்றிங்க.

0: அருமையான பாடல் இல்லையா?
1: அருமையான பாடல். நேயர்களும் பாடிட்டு இருக்காங்க அருமையா. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்தை வந்துட்டோம்.
0: சரி, கடைசியா ஒரு வார்த்தையை கொடுத்துருவோம்.
1: ஆமாம்,
0: நிறைவான வார்த்தை. வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க,
0: யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கங்க.
2: பழனியிலிருந்து
0: கருணாநிதி. ஐயாவுக்காக ஒரு வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறோம் நிறைவா. ஊதா.
2: உனக்கு யாரு அப்பன்? நீ சொல்லடி அவனுக்கு நான் தலாம் போட்டேன். ஊதாத்தலிருப்பன் உனக்கு யாரு அப்பன்? சார், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அடுத்த வரி வர மாட்டேங்குதா?
2: ஆமாங்க சார்.
0: வருத்தப்படாத வாலிபர் சங்கமா நீங்க? சரி, மகிழ்ச்சி. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: இணைப்புல இருக்கிற அடுத்த நேயர்
0: வாங்க.
1: வாங்க, வணக்கம்.
0: வணக்கங்க.
3: என்ற
0: பாடல் வரிகளை தயவு செய்து பாடவும்.
1: பாடுங்கய்யா.
0: என்னங்காச்சு, என்னாச்சு? அந்த பாடல பாடுங்கன்னு கேக்குறோம். நீங்க படிக்கிறீங்களே, வாசிக்கிறீங்களே? யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: உங்க
0: பேரு?
3: குமார்.
0: குமார்.
3: ஆமா
0: குமார் ஐயா, நாலு வரி பாடணும் அப்படின்னு கேட்டோம். நீங்க படிக்கிறீங்களே?
1: நாலு வார்த்தை தான் படிச்சிருக்கீங்க அதுவும்.
0: சரிங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய வந்து ரொம்ப அழகாக பாடக்கு முயற்சி பண்ணீங்க. அடுத்த தடவை வந்து நல்லா பாடுங்க. நன்றி அபிஷேக். நல்ல பாடல்களை,
1: வண்ணமயமான பாட்டு பட்டாளம்.
0: ஆமாம், அப்படிதான் சொல்லணும்.
1: ஆமாம்,
0: நேர்களுமே நல்லா பாடினாங்க, பாட முயற்சி பண்ணாங்க.
1: ஆமாம்,
0: நம்ம அடிக்கடி சொல்கிறதா, கூகுளில் போய் அப்படி லிரிக்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த பாடல் வரிகள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படி பாடி முயற்சி பண்ணி அடுத்த வாரம் வந்து இன்னும் சிறப்பாக பாடுவாங்கன்னு நம்புகிறோம்.
1: கண்டிப்பாக.
0: பாடின நேர்களுக்கும் கேட்ட நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இனி நாங்களும் நடிப்போம்லன்னு செல்வராணிக்கா தயாராக இருக்கிறாங்க. நம்ம கிளம்பிடுவோமா?
1: ஆமாம், போயிட்டுருவோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்த வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலியில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் திருச்சி இல்லத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் அருகே நல்லிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,454 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 40 நாட்களில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்ற தவறிய நிறுவனங்களிடமிருந்து 660,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 112,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ருயுகி மட்சுடா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் சவுகான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மங்கையரின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இது மகளிர் நேரம். பெண்களின் உலகம் 1000 எண்ணங்களையும் வண்ணங்களையும் கொண்ட ஒரு அழகான ஓவியம். ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் தைரியம், ஒரு பக்கம் கனவு, இன்னொரு பக்கம் சாதனைன்னு பெண்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறத சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பெண்களின் சாதனைகள் ரொம்ப இருந்தாலும் இப்போ அவங்களின் நடிப்பு திறமையை தங்களின் குரல் மூலம் வெளிப்படுத்த போகிறாங்க. ஒரே குரலில் சிரிப்பாக மாறும் குரல், கோபமாக மாறும் குரல், கண்ணீராக மாறும் குரல்னு பல உணர்வுகளை தங்களின் நடிப்பு திறன் மூலம் வெளிக்காட்ட மங்கையரை மகிழ்வோடு அழைக்கிறது உங்கள் கொடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக சகோதரிகள் 24 24 24 மற்றும் 290 333 மற்ற அனைத்து சகோதரிகளும் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: என் பேர் தங்கலட்சுமி.
1: தங்கலட்சுமியா? எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க?
3: கோயில்பட்டி.
1: சரிங்க,
3: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி.
1: ஓகேம்மா, ஓகேம்மா. நடிக்க தயாரா இருக்கீங்களா?
3: ஆ, நடிக்கறேன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது கேளுங்க.
3: என்ன
1: சாப்பிட வந்தாங்களா? இப்படி பானிபூரி சாப்பிட வந்தவங்கள போட்டு கொடுத்துட்டாங்களே. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
4: காற்றை காட்டும் இசை இசை கானம் தமிழ் இசை என் மேலான கோடை பண்பலைக்கு முத்தகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கு.
1: சூப்பரா இருக்கோங்கம்மா, உங்களோட பாடலும் சூப்பரா இருந்தது, ரொம்ப அழகான
4: பாட்டு. பட்டாளத்துக்கு 1 மணி நேரம் ட்ரை பண்ணும் கிடைக்கவே இல்லை.
1: ஐயோ, அதுல பாடலாம்னு நினைச்சீங்க.
4: ஆமாங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுங்க மேடம்.
1: சரிங்கம்மா,
4: நல்லா இருக்குது அந்த வாய்ப்பு.
1: மேடம்,
4: இன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க மேடம்.
1: சொல்லலாமா?
4: எங்க தங்கச்சி பேசிக்கிங்க, சிவானி பாப்பா 2 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள்ல அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க.
1: பண்பலை சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் குட்டி பாப்பாவுக்கு.
4: ரொம்ப நன்றி மேடம். சொல்லுங்க சொல்லுங்க.
1: அப்படிங்களா?
4: நான் எல்லாருக்குமே சொல்றதுனால நீ எம் பேசிக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்க.

0: பண்பலை சார்பா நம்ம வாழ்த்து சொன்னது இன்னும் அவங்க காதுக்கு போயிருக்கும், பேட்டியும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப உங்களுக்கான வசனம் அது கேக்கலாமா?
1: அவ்வளவுதானா? சும்மா நாலு வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி
0: கேட்டீங்களா?
1: சும்மா நாலு வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி.
2: ஒரு ஷாப்பிங் போனா, சினிமாக்கு போனா, கோயிலுக்கு போனா கூட தெரிஞ்சவங்க கூட மட்டும் தான் அனுப்புவாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட நீ போயிடு ஈஸியா அனுப்பிச்சிடறாங்க.
0: ரெண்டுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை சொல்லுங்க.
3: இது ரொம்ப லெந்தா
0: லெந்தியா இருக்கா?
3: பேசுறாங்க.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். 12:09 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி யாரு?
4: ஹலோ, வணக்கம் திருவுராணி மேடம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கோங்கம்மா. நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் மேம்.
2: ஷாப்பிங் போனா
4: சினிமாலையில இருந்து கோமதி பேசுறேன்.
0: கோமதி அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் தெனிமலை.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப சுலபமா
4: சொல்லுங்க.
0: கண்டிப்பாம்மா, கேக்குறீங்களா உங்களுக்கான வசனத்தை?
2: ஒரு ஷாப்பிங் போனா, சினிமாக்கு போனா, கோயிலுக்கு போனா கூட தெரிஞ்சவங்க கூட மட்டும் தான் அனுப்புவாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட நீ போயிடு ஈஸியா அனுப்பிச்சிடறாங்க.
0: அப்படி ஃபீலிங்கோட சொல்லுங்க, கேப்போம்.
4: ஒரு ஷாப்பிங் போனா, ஒரு கோயில் போனா கூட யாரோ ஒருத்தர் சென்னவங்க கூட தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் யாரோ ஒருத்தர் கிட்ட தெரியாதவங்க கிட்ட.
0: இன்னும் ஒரு தடவை கேட்டுட்டு சொல்றீங்களா? ஓகேங்கம்மா.
2: ஒரு ஷாப்பிங் போனா, சினிமாக்கு போனா, கோயிலுக்கு போனா கூட தெரிஞ்சவங்க கூட மட்டும் தான் அனுப்புவாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட நீ போயிடு ஈஸியா அனுப்பிச்சிடறாங்க.
4: ஒரு ஷாப்பிங் போனா, ஒரு கோயில் போனா கூட தெரிஞ்சவங்க கூட தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் யாரோ ஒருத்தர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட போன தாட்டி விட்டுறாங்க.
0: ஈஸியா அனுப்பிச்சிடுறாங்க. என்னங்கம்மா?
4: ஈஸியா அனுப்பிச்சிடுறாங்க.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்படியே சுகன்யா அம்மாவை நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு.
4: நன்றிங்கம்மா,
0: நன்றிங்கம்மா.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்லன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப வசீகரா படத்துல இருந்து சுகாசினி அம்மா பேசின அந்த கல்யாணத்தை பத்தி ஒரு வசனம் கேட்டோம். இப்ப அடுத்த யாருக்கு எந்த வசனம் வரப்போகுதுன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, பேச சொல்லுங்க.
1: என் பேர் கோயிலா.
0: கோயிலாமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: திருநார் மாவட்டத்துல.
0: கேக்குதா நாங்க பேசுறது?
1: கேக்குது.
0: ஒரு வரியில தான் பதில் சொல்வீங்களாமா? சாப்பிடலையா நீங்க? பசியோட இருக்கீங்களா?
1: அதெல்லாம் இல்ல.
0: சரி, கேக்கலாமா வசனம்?
1: கேக்கலாம்.
2: நீ பிடிக்கிற ஆடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும்.
0: கொஞ்சம் சிக்னல் இருக்கிறதுக்கு வரீங்களா? கேக்குதாமா?
1: கேக்குதா?

0: வணக்கம்மா. சொல்லுங்க. இன்னொரு தடவை கேளுங்க.
1: ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற அடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும்.
0: சரிங்கம்மா, முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். அடுத்த சகோதரி வந்துட்டாங்க. வந்தாச்சு, பேர் சொல்லுங்கம்மா. மா, வானொலி சத்தத்துல இருந்து கொஞ்சம் வந்துடுறீங்களா வெளியில?
2: அதே
0: மாதிரி கோவமா சொல்லணும்.
1: ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற அடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கவும் தெரியணும். நீ பிடிக்கிற அடத்துலதான் மத்தவங்களுக்கு தெரியும். நீ
0: உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். சரிங்கம்மா, அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
3: திருப்பூர் மாவட்டம் சாந்தையம் வட்டம் வீரசோழவரத்திலிருந்து சண்முகவல்லி பேசுறேன்.
0: சண்முகவல்லி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குன்னு
0: எல்லாருமே நிலையத்துல அருமையா இருக்கும். உங்களுக்கான வசனம் பருத்து கேக்கலாமா?
3: போடுங்க.
4: எம்புட்டு பெரிய வீடு, எம்புட்டு பெரிய அடுப்படி, அத்தாடி, ஒரு ஊரே குடியிருக்கலாம் போல இருக்கு.
0: கேட்டுச்சாமா?
4: ஏமா, எம்புட்டு பெரிய வீடு, எம்புட்டு பெரிய அடுப்படி, அத்தாடி, ஒரு ஊரே குடியிருக்கலாம் போல இருக்கு.
0: சொல்லாமா?
3: சொல்றேன். அம்மாடியோ, எவ்வளவு பெரிய அடுப்படி, எவ்வளவு
0: ஃபர்ஸ்ட் எடுத்துல வீடு வந்தாதானே அடுப்படி வரும். பெரிய வீடு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுங்க. அந்த ஆத்தாடிய விட்டுட்டீங்களே, ஆத்தாடி ஒரே ஊரே குடியிருக்கலாம் போல இருக்கே. நன்றிங்கம்மா.
5: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
10: வணக்கம் அன்பாதினிகளே. இப்போ நெஞ்சு வலி அப்படின்னா எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. இப்போ நெஞ்சு வலினா எல்லாருக்கும் பயம் வந்து இருதய வலி மட்டும்தான் இருக்கும், அதாவது மாரடைப்பு அப்படின்னு சொல்லி பாதி பேர் பயப்படுறாங்க. அப்போ நெஞ்சு வலி எல்லா நெஞ்சு வலியுமே இருதய வலியை மட்டும் இருக்க வாய்ப்பில்லை, இருதயம் இல்லாமல் எவ்வளோ வலிகள் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நெஞ்சு வலி அப்படின்னா வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருதய வலி வந்து நடு அதாவது நெண்டு நெஞ்சில் வலி இருக்கும், அந்த வலியோட கலையை கடுக்கிற மாதிரி இருக்கும், வேர்க்கும், படபடப்பு வரும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு நெஞ்சு எரிச்சலாக இருக்கும், அது நம்ம நெஞ்சு வலி தான் சொல்லுவோம். நெஞ்சு வலிக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக வந்து அந்த தசை லெவலில் கூட வந்து வலி இருக்கலாம், தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க, அது கூட இருதய வலி மாதிரி தெரியலாம். இடது பக்க வலி இருக்கப்போ ஒரு பயம் வந்துடும் நமக்கு, சரிங்களா? அது இல்லாமல் நுரையீரல்களில் வந்து நிமோனியான தொற்று இருக்கலாம், இல்லை வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து காற்றுப்பை உடஞ்சி அது நீமோத்தோராக்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான மூச்சு தண்ணில் உருவாக்கும், அது சில பேருக்கு வலி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மூச்சுக்குழல் வந்து மூச்சுக்குழல் அதாவது வந்து இருதயத்துக்கு வர முக்கியமான ரத்த குழாய்கள்

0: அடைப்புகள் வருது. அது ஏன் வருதுன்னா, இப்போதைக்கு ரீசெண்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பெட்லேயே படுத்திருப்பாங்க, கால் வந்து காலிலிருந்து வந்து ஒரு சில வகையான ஒரு கட்டி வந்து இருதயத்தில் இருக்க பர முக்கியமான ரத்த குழாய் அடைக்கிறதா பல்முறை, அதுவும் இதே மாதிரி நெஞ்சு வலி வரும், சடனாக நெஞ்சு வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மை மாதிரி இருக்கும், ஹெர்பிஸ் ஜோஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகளுக்கு மேலே, அதாவது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மைன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த அம்மை மாதிரி அது ஃபுல்லாக வந்து கொப்பளம் கொப்பளமாக இருக்கும், அதுவும் நெஞ்சு வலி மாதிரி இருக்கும். இல்லைன்னா தசை லெவலில் இருக்க பிரச்சனைகள், இல்லைன்னா வந்து அந்த வந்து நமக்கு வந்து எலும்பு லெவலில் இருக்க அடிபட்டு இருக்கனால வரதுகளாக கூட வலிகள் வரலாம். காமனாக வருது பார்த்தீங்கன்னா அல்சர் சொல்லுவாங்களா, பெப்டிக் அல்சர் சொல்லுவாங்க. அதிகமாக வந்து உணவு குழாய் இறைப்பையில் புண்ணு வரது கூட நமக்கு நெஞ்சு வலி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எந்த வழியை காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இருதயம் தான். ஒரு நெஞ்சு வலி வருது உங்களுக்கு, அதே நேரங்களில் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வயதானவங்களாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு, இல்லை ஸ்மோக்கிங் இருக்குது, இல்லை ஆல்ரெடி வந்து ப்ரெஷர் சுகர்லாம் இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது, இவங்களாம் கண்டிப்பாக வந்து இருதயத்துக்கான வலி இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து முதல் செய்ய வேண்டியது வந்து இசிஜி எடுத்து பார்க்கலாம். அப்போ இசிஜி எடுத்தால் எல்லாருக்குமே தெரியுமானா கண்டிப்பாக வந்து உடல் இப்போ தான் நெஞ்சு வலி வந்திருக்குன்னா உடனே ஒரு சில பேருக்கு தெரியுது வாய்ப்பில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்கள் கூட அந்த இசிஜியில் வித்தியாசங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இசிஜி மட்டும் எடுத்தோம் சார், நான் போன வருஷம் இசிஜி எடுத்தேன் சார் நார்மல், ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி வந்து இசிஜி எடுக்கணுமா வேணாமானா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நெஞ்சு வலி இருக்குது, ஒரு வேர்வை இருக்குது, அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் எப்போ வலி இருந்தாலும் எத்தனை டைம் இசிஜி எடுக்க பார்க்கணும் தப்பு கிடையாது. பட் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதனால் உங்களை மருத்துவட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான நெஞ்சு வலின்றது உறுதிப்படுத்தி அதுக்கு என்ன டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இசிஜி எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில பேருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஒரு சில பேருக்கு டாக்டருங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இது இந்த வகையான விஷயம் தான் இருக்குன்னு. சில பேருக்கு டவுட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மேலடியாக இருதயத்தில் வந்து பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்கோ ஸ்கேன் எடுக்கிறதோ இல்லை ட்ரெட்மில் எடுக்கிறதோ இல்லை ஆஞ்சியோகிராம் பண்ணுறதோ டவுட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இப்போ காமனாக வந்து நெஞ்சு வலி தான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சின்ன நார்மலாக வந்து ஒரு அல்சராக கூட இருக்கலாம், தசை பிடிப்பாக கூட இருக்கலாம் உங்க. சில பேர் பாதி பேர் பயத்துலேயும் நெஞ்சு வலி வந்திருக்கும், வீட்டில் ஏதோ ஒரு சோகங்கள் நடந்திருக்கும், சம்பவம் நடந்திருக்கு, சரியாக தூங்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அது உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பயம் இருக்கும், ஒரு படபடப்பு வரும், அது நெஞ்சு வலியை வந்து பிரச்சனை உடனே டாக்டர் போவாங்க. அது பயத்திலே பாதி பேர் தொடர்ந்து வந்து இருதயம், சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ இருதய பிரச்சனையும் இருக்காது ஆனால் இருதயத்தில் பிரச்சனை இருக்குது இருக்குன்னு சொல்லி சில மாத்திரைகளை நாங்கள் சாப்பிட்றது பார்த்துருக்கோம். அதனால் தேவையில்லாமல் வந்து இருதய பிரச்சனைக்கு சொல்லி மாத்திரைகள் சாப்பிடும் தவறு நேர்களே. அதனால் வந்து நெஞ்சு வலி வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அதே நேரங்களும் பயப்படவும் கூடாது. உங்களுடைய மருத்துவ ஆலோசனை போய் கேட்டீங்கன்னா மருத்துவர் கண்டிப்பாக உங்களுக்கு இருதய வழியாக இல்லை வேறொரு காரணத்தினால் வழி இருக்கான்றது உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார்.
1: மேலும் சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தில் சர்க்கரைக்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
2: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: மங்கையரின் மகிழ்வான பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம். பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: பண்பலை
0: சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிரலாம். உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்கம்மா.
2: எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்ன எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லுங்கம்மா.
1: எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: இன்னொருத்தர தெளிவா சொல்லுங்க. அதுல வந்து அதுவும் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான ஒரு இடம்.
1: சரி
0: சொல்லுங்க.
1: எழுத்து நிக்கிறவங்க, என்ன எழுத்து நிக்கிறவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் என்ன எழுத்து நிக்கிறவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்ன எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். அடுத்த சகோதரி வந்தாச்சு. பேசுங்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: அக்கம்மா பேசுறேங்க.
0: என்னங்கம்மா?
3: அக்கம்மாளுங்க.
0: அக்கம்மாள், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: தரூர்ல இருந்து பேசுறேங்க, செல்வ நகர்.
0: சரிங்கம்மா. வசனம் கேக்குறீங்களா?
3: போடுங்க, ஈஸியா போடுங்க.
0: ரொம்ப சுலபமானதுதான் வருது உங்களுக்காக.
2: கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் இங்க உங்களால ஜெயிக்க முடியும்.
0: சரிங்கம்மா.
3: ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்குது, அதை கண்டுபிடிச்சால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும்.
0: எல்லாமே சரி, எது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு அப்படின்றாங்க?

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்த
1: கைரேக மாதிரி.
0: கைரேக மாதிரி
1: திரும்ப சொல்லுங்க, கைரேக மாதிரி.
0: அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும்.
1: அழகா சொல்றீங்க, இன்னும் ஒரு தடவை கேட்டுட்டு முழுசா சொல்லுங்க எங்களுக்காக.
2: கைரேக மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனித்திறமை இருக்கு, அதை கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் இங்க உங்களால ஜெயிக்க முடியும்.
1: சொல்லுங்கம்மா.
0: ஒவ்வொருத்தருக்கு மட்டும் ஒரு தனித்திறமை இருக்குது, அதை கண்டுபிடிச்சாலும் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும்.
1: அந்த முத வரிய மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. கைரேக மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனித்திறமை இருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பவித்ரா பேசுறேன்.
1: பவித்ராமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
1: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம். சூப்பரா இருக்கும், கேக்கலாமா?
3: சரி.

0: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பவித்ரா பேசுறேன்.
1: பவித்ராமா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
1: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம். சூப்பரா இருக்கும். கேக்கலாமா?
2: நான் வேற உன்னை பத்தி ஊருக்குள்ள காங்கேயத்து கால கருத்துப்பட்டி கால சங்கரங்கோ காலன்னு அளந்து விட்டுருக்கேன்.
1: இன்னொரு தடவை கேளுங்க.
2: நான் வேற உன்னை பத்தி ஊருக்குள்ள காங்கேயத்து கால கருத்துப்பட்டி கால சங்கரங்கோ காலன்னு அளந்து விட்டுருக்கேன்.
0: வேற ஒண்ணு காங்கேயத்து கால கருத்துப்பட்டி கால
1: அப்படியே டோன் குறைஞ்சிருச்சே. சூப்பரா அழகா சொன்னீங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. நேரம் 12:40 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி யாரு? வாங்க. வணக்கம்
4: அக்கா. வணக்கம் அக்கா.
3: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
4: தாராவரம் சல்லிமட்டிலிருந்து மோகனாங்க.
3: மோகனாமா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்கா.
3: சரிங்கம்மா, நடிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கிறேன்.
3: ஓகேங்கம்மா, கேளுங்க.
5: நம்ம எல்லாத்துக்கும் பதிலாக இருக்கிறதுனால அவங்க கேள்வியாக இருக்காங்க. நாம் கேள்வியாக இருந்தோன்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. வாழணுங்கிறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா?
3: சொல்லாமா?
4: அக்கா ரொம்ப நீளமாக இருக்குது.
3: சரி, நீங்கள் யாருக்கிட்டையும் பதில் இல்லை, அது வரைக்கும் சொல்லுங்கள். கேளுங்க வசனத்தை.
5: நம்ம எல்லாத்துக்கும் பதிலாக இருக்கிறதுனால அவங்க கேள்வியாக இருக்காங்க. நாம் கேள்வியாக இருந்தோன்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை.
3: என்னாச்சு, எடுத்து விடணுமா?
4: முதல்ல
3: ஸ்டக் ஆயிடுச்சா? நாம எல்லாத்துக்கும்
4: இன்னும்
3: ஒரு தடவை கேளுங்கம்மா.
5: நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை.
3: பதில் இல்லை, இது வரைக்கும் சொன்னா போதும்.
4: சரிங்க,
3: நம்ம தான் பதிலா இருக்கோம், அவங்க கேள்வியா இருக்காங்க. சொல்லுங்க.
4: நம்ம எல்லாத்துக்கும் கேள்வியா இருக்கிறதுனால எல்லாத்துக்கிட்டும் பதில் இருக்கு.
3: நன்றிங்கம்மா முயற்சி பண்ணதுக்கு. வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவல் வெள்ளிங்கிறது மரகதம் பேசுறேன்.
3: மரகதம்மா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்குங்க மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாருமே நிலையத்துல சூப்பரா இருக்கும். உங்களுக்கான வசனம் மாதிரி கேளுங்க.
6: சரிங்க.
5: நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை.
3: நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்ல.
6: நம்ம கேள்வியா இருக்க.
3: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா முயற்சி செஞ்சதுக்கு. வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னத்தூர் செம்மாண்டபாளையத்துல பூங்குடி பேசுறேங்க.
3: பூங்குடி அம்மா,
7: சின்னதா போடுங்க.
3: உங்களுக்காக வேற ஒரு வசனம் தான் வருது. கேளுங்க.
8: பத்மாவதிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு.
3: அவ்வளவுதாம்மா, உங்களுக்கு எப்படின்னு நீங்க சொல்லிருங்க.
7: இந்த பத்மாவதிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு.
3: அவ்வளவுதான், நமக்கும் அதே தானம்மா.
7: ஆமா,
3: நன்றிங்கம்மா.

0: மங்கையரின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இனிப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: தேனி மாவட்டம் ஓடப்பட்டியில இருந்து சந்திரபோஸ் மகேஸ்வரி மேடம்.
0: மகேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நிலையத்துல எல்லாரும் நலமா மேடம்?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்கம்மா. உங்களுக்கான வசனம் வருது கேளுங்க.
1: சரிங்க மேடம்.
2: நாடகத்தோட பேருங்க காக்கா கடி.
0: எப்படி ரொம்ப எளிமையா வந்துருச்சுல.
1: என்ன சொல்ல போடுங்க மேடம்.
0: என்னங்கம்மா
1: இருங்க.
2: நாடகத்தோட பேருங்க காக்கா கடி.
1: நாடகத்தோட பேருங்க காக்கா கடி.
0: நீங்க ஒரு நாடகம் தயாரிச்சீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க?

0: கோபுரம் இருக்கிற இடத்துக்கு வரீங்களா? நீங்க பேசுறதே எங்களுக்கு கேக்கல. கேக்கலையே? கேக்குதுமா, சொல்லுங்க.
1: கலிதா, ராமநாதபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் கிராமத்துல.
0: உங்களுக்கான வசனம் இருந்து கேளுங்க.
2: நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தின ஒரு இவரை வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
1: நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தின ஒரு இவரு வாழ்க்கை முழுக்க என்ன வச்சு காப்பாத்த.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க் ஃப்ரம் ஹோம், சிறிய டாஸ்க் பெரிய லாஸ். வீட்டில் இருந்து தினமும் 3000 சம்பாதிக்கலாம். இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம கேட்டுட்டா போதும், வேலை தேடுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும். இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு சிம்பிள் டாஸ்க்காக தான் அவங்க தராங்க. இந்த ப்ராடக்டை ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறிய டாஸ்க் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி தராங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் 500 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 ரிட்டர்ன் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கொடுக்குறாங்க, விக்டிமை நம்ப வைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டாஸ்க் சொல்கிறாங்க, அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி ஏதோ ஒரு அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க, அதையும் அவங்க அமௌண்ட் கட்டுவாங்க. இப்போ நம்ம திருப்பி அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீண்டும் பணம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்க பணம் கட்ட அந்த மாதிரி. அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை வந்து அன்லாக் பண்ணுற ஃபீ கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை ஒன்று கேட்குறாங்க. இப்படி பணம் செலுத்திட்டே இருக்காங்க. அதாவது அவங்க கேட்க பணம் கேட்க அவங்க கொடுக்குறாங்க, திருப்பி அவங்க டென்க்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், அது ஃபிசிக்கலாக நம்மள்ட்ட கையில் வரதில்லை. அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் இல்லை அந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் திருப்பி ஏதோ பணம் கட்டுற மாதிரியே இருக்கும். இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டட் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் பெங்களூரில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்தது. அது மூலியமாக வந்து ஒரு 44 லட்சம் பணம் இழந்துட்டாங்க. இது வந்து மிகவும் ஒரு கிளவரான சைக்காலஜிக்கல் ட்ரிக். முதல்ல அந்த ஸ்கேமர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சிறிய அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மூலியமாக அவங்க நம்பிக்கையை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்டை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. விக்டிங் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, ஓகே பணம் நிஜமாலே வருது, 500 போட்டால் 800 வருதுன்னா 300 நமக்கு ஒன்றுமே பண்ணாமல் நமக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு நல்லது தானே அப்படின்னு நினச்சி விக்டிம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்க சொல்கிற டாஸ்க்ஸ் எல்லாமே செய்ய ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. சரி, இவங்களும் ஆல்ரெடி நம் பணம் தான் வருது அப்படின்ற நம்பிக்கையில் திருப்பி திருப்பி பணத்தை போடுவாங்க. இதை தான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டட் ஸ்கேம்னு சொல்கிறோம். நம்ம எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அந்த வாலெட்லேருந்து உங்களால் பணத்தை எடுக்க முடியலன்றப்பே நீங்கள் வந்து சந்தேகப்படணும். அந்த வித்ட்ராவல் பண்ணுறதுக்கும் நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லியில் நீங்கள் சந்தேகப்படணும். டேக்ஸ் கட்டினா தான் பணம் தருவேன்னு சொல்கிறது, இல்லை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பணம் கட்டணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க பணத்தை முன்னிறுத்தையில் நீங்கள் அதை சந்தேகப்படணும். ஒரு வேலை தரேன்னு சொல்லி யாராவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த செக்யூரிட்டி டெபாசிட், ப்ரீபெய்ட் டாஸ்க்கு, வாலெட் ரீசார்ஜ், வித்ட்ராவல் ஃபீ அப்படின்ற எந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணணும். நம்ம வேலை தேடி போகிறோம், ஸோ வேலை பார்த்தா அவங்க நமக்கு பணம் தரணும். நம்ம வேலைக்காகவே நம்மளே பணம் தரணுன்றது தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்கேமில் போய் நம்ம மாட்டிக்க தேவையில்லை. நம்ம பணத்தை நம்ம பத்திரமாக பாதுகாக்கங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே வெரிஃபை பண்ணுங்கள், சோர்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். எதுவுமே ஈஸியாக வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக சந்தேகப்படுங்க. ஏன்னா நம்மளே அவங்க ட்ராப்பில் வந்து உள்ளே கொண்டு போகிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாஸ்க் செய்ய பணம் கேட்குறாங்கன்னா அது வேலை இல்லை, வலை. முதல்ல 500 லாபம், அடுத்தது 500,000 நஷ்டம். இந்த வலையில சிக்காதீங்க.
4: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.

0: சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி. பெண்களின் பன்முகத் திறமைகளையும் உணர்வுகளின் வெளிப்பாட்டையும் அழகாக சிதுக்கி நிறைவுக்கு வருகிறது 100.5 மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: இனிய வணக்கம் நேயர்களே, என்றும் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த இன்னிசை கானங்களை ஒலிக்க காத்திருக்கின்றது நமது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்த வை. நிகழ்ச்சியில் உங்களுடன் அபிஷேக் நாகதேவன்.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சர்வர் சுந்தரம் என்ற படத்திலிருந்து சிலை எடுத்தால் ஒரு சின்ன பெண்ணிற்கு என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன், ரேவதி கணேசன், கல்பனா மற்றும் நித்யஸ்ரீ. 1964 வெளியான இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் குரல் தந்துள்ளார்கள் பி. சுசீலா அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம்.

0: ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக தேடி வந்த மாப்பிளை என்ற படத்திலிருந்து இடமோ சுகமானது என்ற பாடலுக்கு MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரியில், குரல் தந்தவர்கள் TMS மற்றும் பி சுசீலா. விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் கரூர் கொசூர், தமிழ்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிகரன் மற்றும் பூபதி.

0: நான் மாளிகைக்கு நன்றி சொல்வேதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வேதா? இல்லை யாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினா.

நாம் இணைந்து உள்ளோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. பண்பலை காட்டும் நேரம் 1:13. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனி என் கடமை என்னும் படத்திலிருந்து தேனோடும் தண்ணீரின் மீது என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள், திருப்பூர் கொண்டராசம்பாளையம் தமிழ் இனியன், தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம் மற்றும் சாய் ஸ்ரீ. 1964 வெளிவந்த இப்பாடலுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்துள்ளார்கள். பி. சுசீலா அவர்கள் பாடியுள்ளார்கள்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: என்றும் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த கானங்களுடன் வளம் வருகிறது நெஞ்சில் நிறந்தவை நம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணிமேகலை என்ற படத்தில் கண்களில் வெண்ணிலவே என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் சிவகாசி, ஹவுசிங் போர்ட், பன்னீர்செல்வம், வனரோஜா, வெற்றிவேல் மற்றும் மோகனா. 1959 வெளிவந்த இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் ஜி ராமநாதன், குரல் தந்து

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டரசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
2: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக படகோட்டி என்ற படத்தில் தரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ராமேஸ்வரம் தாரிக், முகமது ஹபி. 1964 வெளிவந்த இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. குரல் தந்துள்ளார் TM சௌந்தரராஜன்.

0: கொடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா

0: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
1: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்த வயல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக டாக்டர் சிவா என்ற படத்திலிருந்து காதல் சரித்திரம் என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் கரூர், மேட்டு, மகா தானபுரம், சந்திரசேகர், சாந்தி, நந்தன் மற்றும் கஸ்ட்ரோ. 1975 ஆண்டு வெளிவந்த இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், குரத் தந்துள்ளார் டி எம் எஸ் மற்றும் பி சுசீலா அவர்கள்.

நாம் இணைந்து உள்ளம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. பண்பலை காட்டும் நேரம் 1:34. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொடிமலர் என்ற படத்தில் கண்ணாடி மேனியடி என்ற பாடல். 1966 வெளியான இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் மெல்லிசை மன்னன் MS விஸ்வநாதன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரியில் பாடியுள்ளார்கள் பி சுசீலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி. விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தேனி, காமாட்சிபுரம் மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ மற்றும் தமிழ்மான்.

நாம் இணைந்து உள்ளோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக போலீஸ்காரர் மகள் என்ற படத்திற்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் மதுரை தெத்தூர் துரையப்பா, பத்மஸ்ரீ, ஹேமஸ்ரீ, சக்திவேல் மற்றும் பூங்குழலி. 1962 வெளியான இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிவரியில் பாடியுள்ளார் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

நாம் இணைந்துள்ள கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேற்று இன்று நாளை என்ற படத்தில் பாடும்போது நான் தென்றல் காற்று என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தூத்துக்குடி வடக்கு திரு முருகன், முனியம்மாள், மணி, லட்சுமணன் மற்றும் ஸ்ரீதேவி. 1974 வெளியான இப்பாடலுக்கு இசையமைத்துள்ளார் MS விஸ்வநாதன். பிள்ளைமை பித்தன் அவர்களின் வரியில் குரல் தந்துள்ளார் SP பாலசுப்ரமணியன்.

நாம் இணைந்துள்ளம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. பண்பலை காட்டும் நேரம் 1:46. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைக்குடம் என்ற படத்திலிருந்து கண்ணூறு என்ற பாடலுக்கு 1969 வெளிவந்த இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் வி குமார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரியில் பாடியுள்ளார் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் 2வது வீதி கனகவள்ளி நாராயணன் நிலானி மற்றும் இனியன்.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பூவா தலையா என்ற படத்தில் மதுரையில் பிறந்த என்ற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் திருச்சி தொட்டியம், கூன்றாக்கம்பட்டி, குண்டுமணி மற்றும் பிச்சைமுத்து. 1969 வெளிவந்த இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் MS விஸ்வநாதன். கவிஞர் வாலியின் வரிகளில் குரல் தந்துள்ளார் TM சவுந்தரராஜன்.

இதுவரை நாம் இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேயர்களின் விருப்பமாய் ஒலித்தது நெஞ்சில் நிறைந்தவை. கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பாடல் விருப்பம் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அபிஷேக் நாகதேவன். இனி நம் கோடை பண்பலை 100.5 துள்ளலிசை பாடல்களுடன் டோல் தமாகா தூள்.

பண்பலையின் ஒரு பிள்ளையாயினில் இது டோல் தமக்கா டோல். செவிக்கு இனிமையாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியும் தரும் பன்மொழி பாடல்களை கேட்டு ரசிக்க இது டோல் தமக்கா டோல். வணக்கம் நேர்களே,

0: சிறப்.
1: நேரம் 2:06. குறை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டோல் தமாக்கா டோல்.

நேரம் 2:11. நேர்ல இன்று பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கனிமொழி வீரமணி.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டி என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
3: கொடை பன்மலை நொற்பிளை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் டோல் தமாக்கா டோல். நேர்களை இன்று இரவு 8 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. நிகழ்ச்சியில் ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க ஆகிய விளையாட்டுகள் விளையாடலாம்.
4: ஏ பிரதர், அப்பமா ஈ டிக் சிக் டிக் சிக் ஆகுண்ட மன மியூசிக் ஏவன வந்தா?
5: அப்பா கடுப்பு நின்று போய் மங்கறான்.

தினம், பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம், தக்கிட்ட தக்கி தக்கிட்ட தக்கி.

நேரம் 2:45. இது உங்களுடைய பன்மலையின் டோல்தமாக தூள் நிகழ்ச்சி. நேர்களை இன்று 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சி இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக.

நேரம் 2:54. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. கண்மொழி இசை தந்து நிறைவுக்கு வருகிறது. டோல் தமாக்கா தோல் மீண்டும் கேட்கலாம் நாளை 2:00. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 439,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தமிழக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

வார்த்தைகளில் வடிக்க முடியாத மௌன தவிப்பிற்கும் விடை தேடி அலையும் இதய துடிப்பிற்கும் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் உணர்வுகளுக்கும் இதம் சேர்க்க இசையின் வழியே இன்னிசை தெஞ்சலாய் இதயம் வருட வருகிறது. 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் கரூர் காந்தி கிராமம் கன்னிமொழி வீரமணி அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் கூறியிருப்பது, நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நேய சொந்தங்களுக்கும் வணக்கம் என்றும், தனது கணவர் வீரமணி, மூத்த மகன் சுரேந்தர், இளைய மகன் நித்திய ஜீவன் என்றும், தான் தையல் தொழில் செய்து வருவதாகவும் தனது தொழிலுக்கு உற்ற துணையாக இருப்பது பண்பலைதான் என்றும், இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நம் நேய உறவுகளுக்காக துள்ளலான அதிரடி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் நம் நேயர். நேயரின் விருப்ப பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது தென்றலே என்னை தொடு படத்திலிருந்து பாடல். காதலின் மென்மையான உணர்வுகளை உணர்த்தும் பாடல். பூ ஒன்று விரியும் போது நாணம், வண்டொன்று தீண்டும் போது காதலின் சிலிர்ப்பு என மெல்லிய

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை நெருப்பிலியே.

0: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜோடிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசையோடு இதமான கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜல்லிக்கட்டு படத்திலிருந்து பாடல். தோல் கொடுக்க தோழனொருவன் இருந்தால் போதும், வாழ்வில் துன்பம் எல்லாம் மறைந்து வசந்தம் வீசும் பூந்தோட்டமாய் மாறும், மொத்தத்தில் இருள் விலகி ஒளி பிறக்கும்.

இசை தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாவணி கனவுகள் படத்திலிருந்து பாடல். ஒரு மனிதனுக்கு புகழும் வாழ்த்தும் தேடி வரும்போது பணிவையும் கனிவையும் கொண்டு வாழ வேண்டும் என்ற அறநெறியை கற்பிக்கிறது இந்த பாடல்.

0: மூன்றாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை நெருப்பிலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

செவிக்கு விருந்தளிக்கும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி அவர்களின் விருப்பத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலிருந்து பாடல். ஒரு நாயகனின் எழுச்சியையும் வீரத்தையும் தன் எதிரிகளை வீழ்த்த துடிக்கும் கம்பீரமான மனநிலையையும் காட்டும் ஒரு வேகமான அதிரடி பாடல் இது.

இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து பாடல். இப்பாடலில் சொல்லப்படாத காதலின் ஆழம், பார்வையின் மொழி, தயக்கம், இயற்கையின் ஓமைகள் என காதலின் உணர்வுகளை உணர்த்துகிறது. சொல்லப்போனால் இது விழிப்பேசும் மௌன கவிதை, சொல்லத் துடிக்கும் காதலின் அழகிய கவிதை.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை நெருப்பலி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

சுகாதாரம் கவி பாடி கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி அவர்களின் விருப்பத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காக்கி சட்டை படத்திலிருந்து பாடல். மனம் கவர்ந்த மங்கையின் மீது ஏற்படும் மயக்கத்தையும் அவளது நடையையும் அழகையும் நாயகன் ரசித்து பாடும் பாடல். இளையராஜாவின் துள்ளலான இசை கேட்போரை தாளம் போடத்தான் வைக்கும்.

0: கோடை பண்பலை நெருப்பிலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கவி பாடும் கானக்குயில் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிழல்கள் படத்திலிருந்து பாடல். அணை உடைத்த வெள்ளமாய் உள்ளத்தில் எழும் கனவுகள், தடைகளை தகர்த்து தன் திறமையை உலகுக்கு உரக்கச் சொல்ல ஓடி வரும் ஜீவ நதியாய் வருகிறது இசை.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
9: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜோடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
13: கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக தங்கைக்கு ஒரு கீதம் படத்திலிருந்து பாடல். தன் நினைவில் பூத்த காதலியின் முகத்தை மறக்க முடியாமல் விழிகள் தவிக்க நெஞ்சம் துடிக்க காதலின் தீராத தவிப்போடு ஒலிக்கும் இதய கீதம் இது.

மனதை வருடும் தெஞ்சலாய் உங்களின் இனிய பொழுதை இசையால் இனிமையாக்கி நிறைவுக்கு வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்தார் கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி அவர்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

இனினும் கொடைப்பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ண துரிகை நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 4,39,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000

0: வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தவேக அல்ல என்றும் இடதுசாரிகளை உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க உச்சத்தில்.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ணத்தூரிகை. சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே பயணிச்ச விளையாட்டுகள் நிறைய இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா அது விடுகதை தான். ஒரு கேள்வியை கேட்குறதும் அந்த புதிருக்கு விடையை சொல்கிறதுன்னு விளையாட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். விடையை கண்டுபிடிச்சதும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அடடா எவ்வளவுதானான்னு சில பதில்கள் இருக்கும். அப்படி சுவாரஸ்யமான கேள்விகளோடும் சிந்திக்க வைக்கும் விடைகளோடும் வரப்போகுது நம்ம கோடை பண்பலை 100.5 விடுகதை வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா, ரங்கா.
5: அப்பா, பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் எம்பெருமானே, ரங்கநாதா, கோவிந்தா.
6: எது
5: இல்லைங்க,
6: ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் கோவிந்தா தான். எப்படிங்க
5: கோவிந்தான்னா சாமி கூப்பிடுறேன்.
6: ஓ அப்படியா,
5: ஒரு பாடம் எடுக்கலாம்னு இருந்தா நீங்க சாமி போச போடும் போதே இடையில இப்படி என்னது இது?
6: இல்லைங்க, சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். இது ஏன் இன்னைக்கு ஏதோ விசித்திரமான ஒரு லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே?
5: அதாவது கண்ணு,
6: என்ன காரணம்?
5: எல்ப பார்த்தாலும் ஆலமரத்தடியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி போர் அடிச்சு போச்சு.
6: ஓ அதானே,
5: அதனால ஆலமரம் நிறைய இருக்கிற காட்டுக்குள்ள போய் ஒரு நெடுந்தொடர்
6: சொல்லுங்க. சரி பரவாயில்ல, நான் என்ன கேட்குறேன், இப்படி வித்தியாசமான லொக்கேஷன்லாம் பார்க்கணும், உங்களுக்கு என்ன ஐடியா வந்து? எதுனால ஏன் அந்த கதை என்ன உள்ள ரொம்ப டெரரான கதைங்களா?
5: அதாவது கண்ணு, காட்டுல இருந்து ஆரம்பிச்சு
6: என்ன

0: தூரத்தில் பார்த்தா தாங்க நல்லா ஹீரோ மாதிரி இருப்பேன், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெரராக இருப்பேன்.
1: அப்படியா? ரெண்டுலேயும் பார்க்கலீங்கன்னா?
0: பார்க்கலன்னா பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பேன்.
1: சரி கண்டு, அதாவது இந்த காட்டுக்குள்ளே ஏன் எடுக்கணும்னு முடிவு பண்ணா
0: என்னங்க?
1: எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது.
0: திரும்பி ஒரு காட்டு காட்டுச்சுன்னு
1: வச்சுக்கோங்க. சரி, கேட்காமே கொடுத்தாலும்
0: இதோட கதையினுடைய மைய கரு என்னங்க?
1: இருகண்ணு திடுதுப்புன்னு கேட்டேன்னு என்ன பண்றது?
0: நானே ஒரு புலவுல போயிட்டு
1: நீ திடீர்னு கதைக்கரு முட்டைக்கருலாம் கேட்டேன்னா நான்
0: எங்க போறேன்?
1: சரி, இந்த கையில் ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சிருக்கியே, இது கதை கதை எழுதுறியா?
0: அது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு போர் அடிக்காமல் இருக்கப்படாதுங்கிறதுக்காகவும் நம்ம வெப்சீரிஸ் ஒரு பக்கம் ஓரமாக எடுப்போம், அதே சமயத்தில் நம்ம நேரில் சும்மா விடக்கூடாதுல்ல.
1: சும்மா எப்படி விட்டுருவோம்?
0: நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணுமா இல்லைங்களா?
1: எங்கே எந்த காலத்தில் சும்மா விட்டுருக்கோம்?
0: அதை சொல்லுங்க, மலைக்கு போனாலும் மாமா மச்சனை துணை வேணும்பாகல்ல. எங்கள் மாமா வேறு ஆளுகளை காணோம், அதனால நம்ம என்ன செய்வோம்னா நம்ம நேர்கள்ட்ட என்ன ஜாவனை கேட்போம்.
1: தேவைப்படுது இருக்கிறாங்க.
0: இது வேறையா? அப்படினாலும் பிறண்ட காட்டுக்குள்ள விளையாதுங்க,
1: காட்டுல வேலியில விளையும்.
0: வேலியில செவக்காட்டுல விளையும் சொல்லுவாங்க. ஆமாம், காட்டுக்குள்ள வந்து பிறணி கொஞ்சம் நிறையா விளையும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது,
1: ஒன்றும் செய்ய முடியாது.
0: அது நீர்நிலை இருக்கிற இடத்துல விளையிற ஒரு தாவாரம். ஆமாங்க. சரி, நம்ம இப்போ என்ன செய்வோம்?
1: இப்போ இப்படியே போச்சுன்னா ஆமாம் அந்த பக்கம் திருகிடுவாங்க.
0: ஆமாம், கதை அப்புறம் வீட்டுக்கு கதையாயிரும்.
1: ஆமாம், அதனால் திருகாமல் பார்த்துக்கணும். நம்ம
0: கேட்டுருவோமா?
1: கேட்போம்,
0: வாங்க.
1: ஏறுங்க, யாருங்க பேசுறீங்க?
0: யாருங்க இந்த கதாநாயகன்?
2: ஹலோ
1: ஹலோ ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங். ஹலோ,
2: திண்டுக்கல் மாவட்டம்,
0: அவர் நம்மள மாதிரி நினைச்சிட்டேன். அவங்களாம் விவசாயம் பண்றாங்க, நான் பாக்குறேன் அப்படின்ற
2: மாதிரி. ஆமா, நாங்க வந்து நான் வந்து கூலி வேலைக்கு தான் போறேன்.
0: நாங்க இப்பதான் காரமலையை மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். லொகேஷனுக்காக தோல்ல கேமராவெல்லாம் தூக்கிட்டு மேல போய்கிட்டு இருக்கோம். சரி, அதை விட்டுருங்க, நமக்கு இப்ப உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல,
1: விடுகதைக்கு வந்துருவோம்.
0: நம்ம சொல்லிடுவோமா? கண்டுபிடிச்சிருவீங்களா? கருப்பசாமி
1: கண்டுபிடிச்சிருவாரு, கண்டுபிடிச்சிருவாரு. ஒரே சங்கிலியா,
0: காட்டுக்கு மேட்டுக்கும் ஒரே சங்கிலி. அது என்ன சங்கிலி?
1: வீடு மேடு எல்லாத்துக்கும் ஒரே சங்கிலி.
0: எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. வலையா?
2: ஆமா, ஆத்துக்கு மேட்டுக்கு.
1: ஆத்துக்கும் மேட்டுக்கு இல்லங்க, காட்டுக்கும் மேட்டுக்கு.
0: என்னங்க, நம்ம பழமொழி சொன்னது மாதிரி இருக்குது. ஆமா, மேட்டுக்கு இருக்குது. ஒரே சங்கிலி.
2: எனக்கு
1: வேற கடமை வேற
0: பாக்கி இருக்கே. சொல்லுங்க கருப்பசாமி. காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி. ஆமாங்க, அவ்வளவுதாங்க.
1: கருப்பசாமி ஐயா,
0: ஐயா கருப்பசாமி ஐயா,
1: என்ன பதில் வருமா வராதா?
2: லைன்ல
1: தான்
2: இருக்கேன்.
1: நாளைக்கு என்ன
0: கிளம்புங்க?
1: நாளைக்கு வியாழக்கிழமை.
0: வியாழக்கிழமை சத்தியமா சொல்றேன், அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஆளை கேட்போம். வாங்க, யாருங்க?
3: செல்வபாலா நாட்டாமைக்கும் பங்காளி ரங்காவுக்கும் மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் வசந்த்.
1: வசந்தி அம்மனைக்கும் ரங்காவுக்கும் நாளைக்கு பஞ்சாயத்து பண்ணி பங்கு எல்லாம் ரெண்டா பிரிக்கிறோம்.
0: ஆமா ஆமா, பங்க பிரிச்சிருவோம்.
1: நல்லா இருக்கிறோங்க, நல்லா இருக்கிறோங்க.
3: என்ன
0: சார்,
1: ரொம்ப நாள் காணும். அதாவது தொப்பி ஓட்டுக்கிட்டு தலைமறைவா இருந்தாருங்க.
0: தொப்பி போட்ட தலைமறைவா இருமில்ல?
3: ஆமாங்க,
0: நாங்க வேற அப்படி மெதுவா இந்த லொகேஷன் பார்க்கலாம் அப்படி மெதுவாக மேலே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். காரமலை தாண்டியாச்சு,
1: நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வேற படம் எடுக்குது.

0: ஆனால் நீங்கள் வேறு சும்மா இருக்க மாட்டீங்களா, அந்த பக்கம் இந்த பழம் பார்க்காதீங்க, நேராக போங்க.
1: போகணும் பள்ளத்தாக்கு வந்து நேராக
0: கிளம்பிடுங்க. சரி சொல்லுங்க.
2: என்ன சொல்லுங்க?
1: சொல்லுங்க.
0: காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி, அது என்ன சங்கிலி?
2: காட்டுக்கும் மேட்டுக்கும் என்ன சங்கிலி சொல்றது?
0: ஒரு அரப்பவனு அரப்பவனு தங்க சங்கிலி, அதுவும் இல்லையா? ஒரு முக்கா பவனு
2: என்ன
0: சங்கிலியா இருக்கும்?
1: நம்ம ஆட்கள்லாம் வந்து இடையில இடையூறு வேறு செய்வாங்க.
0: ஆமாங்க. சரி இப்போ அடுத்தவங்களை கேட்டுருவோமா?
1: கேட்போம். ரொம்ப நேரமாக பேசுவோம்.
0: வாங்க வாங்க. நன்றி.
1: ஏங்க யாருங்க பேசுறீங்க?
0: யாருங்க அது?
3: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். நம்ம நாட்டமைக்கும் நம்ம ரங்காவுக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் ஐயா.
0: அதை எங்க தூங்கிக்கிட்டே சொல்றீங்க? உற்சாகமான உலகத்துல இப்படி ஒரு
3: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லுட்டேன். ஒரு பிறந்த நாள் வாழ்த்து ரெண்டு பேருக்கு
1: இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்ற.
0: இல்ல இல்ல இல்ல, அதை அப்புறம் சொல்லிக்கிருவோம். நீங்க இங்க விடுகதைக்கு பதில் சொல்லிடுவீங்களா?
3: நம்ம தெங்கச்சி சாமிநாத ஐயா இன்று ஒரு தகவல் சொல்றாரு, அவருக்கு பிறந்த நாள் சொல்லுங்க. நம்ம பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா பிரபலியமான பாடகர், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க.
1: நான் காலையில 6:55
0: குறை ஒன்றும் இல்லையா?
1: அவங்க மொத்தமா இன்று பிறந்த நாள் காரணம் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிருப்பாங்க.
0: சொல்லிருப்பாங்க.
1: அந்த நம்பிக்கையில உங்ககிட்ட ஒரு விடுகதை கேக்குறோம்.
0: சொல்லுங்க.
3: நான் யாருன்னு சொல்லிக்கிறேன்டா?
1: அதை சொல்லுங்க முதல்ல.
0: நான் யாருன்னு என்ன கேக்குறத விட இவர் யாருன்னு பக்கத்துல கேட்டு வரணும் போல் இருக்கு.
3: குரு குரு தங்கவேலு முன்னாள் பெயிண்டர் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து விடுகதைக்கு பதில் சொல்ல
1: வந்தேன்.
0: மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி முன்னாள் பெயிண்டருங்கிறாரு. அப்ப இன்னால என்ன செய்றீங்க
1: சொல்லுங்க?
0: ஒரு வழியா போய்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். நாம ஒரு தோசை சுட்டுருவோமா?
1: தோசையா?

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: ஒரு மரம் பார்த்தேன்,
11: எப்படி பத்தாலும் சேர்ந்துதான் எடுத்து பிடிச்சாத்தான் அடுத்தவங்க அவங்க கை அவங்க கையில போய் ஒட்டும் போல இருக்கு. அவ்வளவு பெரிய மரம்ங்க.
10: ஆமா கண்ணு, என்ன மரம் கண்ணது?
11: சாதாரண மரம் இல்ல,
10: ஸ்பெஷல் மரமா?
11: அயனா வரம், மாய வரம் அந்த மரம் இல்ல.
10: அப்புறம் என்ன மரம் அது?
11: இது வந்து திரளி மரம்னு சொல்றாங்க. நான் விசாரிச்சேன், இங்க இருக்கிற மக்கள் வாழ்றாங்கல்ல, அவங்க விசாரிச்சு பார்த்தோம்.
10: சரி சரி.
11: ஆமா, திரளி மரமா? அந்த மரத்துலதான் வந்து அந்த ஒரு மரத்திலேயே படகே செஞ்சிருவாங்களாம்.
10: படகே செஞ்சு போடலாமா?
11: ஒரே மரத்துல படகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாம் இந்த

0: இந்த ஒரே பாறையில குடைந்த கல்வெட்டுலாம் இருக்குதுல்ல, அது பேர் என்ன, குடைவரை கோயில்
1: தள்ளிவாங்க, அப்படித்த ஒரு குகை தெரியுது
0: பார்த்து பார்த்து.
1: ஆமா ஆமா,
0: அந்த மாதிரியாது,
1: அந்த மாதிரி இந்த மரத்துக்கு பேர் திருளி மரம்னு சொல்றாங்க. ஆமாங்க, அப்படியெல்லாம் இந்த மரம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்க.
0: ஏங்கண்ணு, இதுல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா?
1: ஆமா, அந்த மரத்துல மேல ஏறி என்ன ஒண்ணு செய்யறேன் நானு.
0: என்ன செய்ய?
1: அங்க இருந்து ஏறி
0: ஒரு சின்ன ஏரி இல்ல குழந்தை இருக்குது.
1: அது சரிதான், அதான் எசகு பசங்கான ஆளுகளோட போனோம்னா இப்ப எப்படிங்க ஷூட்டிங் எடுக்கிறது?
0: ஷூட்டிங் எடுத்து போடலாம்ண்ணு.
1: லொகேஷன் பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது, என்னைக்கு நடிகை நடிகை கூட்டு வர்றது?
0: அதெல்லாம் கண்ணு, எந்த இடம் என்ன ஏதுன்னு விவரமா பார்க்காம போய் நடிகை நடிகை கூட்டு வந்து.
1: இது வந்து லொகேஷன் பார்ட் 15 குறிச்சு வச்சுக்கிருவோம். இந்த மரத்து மேல இருந்து கதாநாயகி கீழே குதிக்கிற மாதிரி ஒரு ஷாட்.
0: சரி
1: சரிங்களா, குதிச்ச உடனே அப்படி மேல ஏறுற மாதிரி ஒரு ஷாட்.
0: ஏங்கண்ண, மேல இருந்து குதிக்கும் போதே பயமா இருக்குது.
1: ஆனா ரிவர்ஸ் போட்டுக்க வேண்டியது.
0: ரிவர்ஸ் போடுறதா?
1: கேமராவில் ரிவர்ஸ் ஆப்ஷன் வச்சுக்கிட்டோம்னா
0: ஒன்று பண்ணுவோம்,
1: குதிச்ச உடனே மேலே ஏறிடுவார்.
0: மேலே இருந்து குதிக்கும் போதே ஒரு கைத்தை மாட்டி குதிக்க வைப்போம்.
1: என்ன,
0: இந்த பக்கம் இருந்து மாட்டும் போது அப்படி தூக்கிடுவோம்.
1: அந்த காலத்துல ஆலமரமே இருக்காது, விழுதுல வருவாங்க. நீங்க என்ன அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நீங்க என்னங்க போங்க.
0: இல்ல கண்ணு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு.
1: ஆமாமா,
0: அதனால இந்த பக்கம் அந்த பக்கம் ரோப்பு கட்டிடுவோம்.
1: அப்படித்தாங்க, சார்ஜி பீட்டில பழைய மாதிரி மாத்துன்னு கொடுத்ததுக்கு
0: பழசா மாத்திருச்சா?
1: ஆதி மனித மாதிரி மாத்தி விட்டுருச்சுக்க. இந்த இந்த டெக்னாலஜி பண்ற கூத்து பெரு கூத்து.
0: ஏ ஐ எப்படி போனோம்னா அப்படித்தான்.
1: ஆமாம், டூரிஸ்ட் பாட்டு சொல்லணும், டெரரிஸ்ட் பாட்டில் காமிக்குது அடடடா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அங்கிட்டலாம் போயிடக்கூடாது. இந்த திரளி மரத்தில் நம்ம ஒரு ஷூட் எடுக்கிறோம், ஒரு ஷாட் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விடுகதையை கேட்டுருவோமா?
0: என்ன விடுகதை?
1: காட்டுக்கு மட்டும் என்னாச்சுன்னு தெரியலையா?
0: யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்போம்.
1: ஆ, கேட்போம்.
0: சொல்ல தெரியலன்னா நம்மளே சொல்லிடுவோம்.
1: நம்ம சொல்லி கிளம்பிட வேண்டியது. வாங்க
2: சொல்லுங்க சார்.
0: யாருங்கம்மா பேசுறீங்க?
1: விடையை சொல்லணுமா, கேள்வியை சொல்லணுமா? என்ன ஊருங்கம்மா?
0: தஞ்சாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: ராணி. ராணி அம்மா தூங்கினீங்களா?
0: இல்ல, மதிய சாப்பிடல போல் இருக்குது.
1: சில பேர்லாம் தூங்கி தூங்கிக்கிட்டே போனை வந்து தலைக்கடியில் வச்சுட்டு கையில் அமுக்கிறதுக்கு போகிற தலையிலே அமைக்கிட்டு இருப்பாங்க. போல லைன் போச்சுன்னா அப்படியே பேசிடுவோம். ஹலோ, நான் தாங்க
0: சார்.
1: சொல்லுங்க.
0: அப்புறம் ஏங்க எவ்வளவு சோகமா பேசுறீங்க?
1: அதானே
0: டயர்டாகி போச்சு, லைனை பிடிச்சி லைனை பிடிச்சி டயர்டாகி போச்சு.
1: இங்கே தான் இருக்கும் அந்த லைனு.
0: போட்டில் இருக்கிட்ட ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுங்கன்னு சொன்னா அதுவும் தர மாட்டேங்கிறாங்க.
1: அதான் என்ன சொல்லிடுவீங்களா?
2: சொல்லுங்க.
1: இங்கே பாருங்க, நாங்கள் வேற ஒரு ஒரு படம் ஒன்று எடுத்து எடுத்துட்டு இருக்கோம், ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமாம், அதில் நீங்கள் தான் பாடகி.
1: ஆமாம், பாடுங்க. இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அப்படியா? அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே சுத்தாதீங்க. நான் என்ன சொல்றேன், வீட்டுக்கும் காட்டுக்கும் ஒரே சங்கிலி. என்னங்க சங்கிலி? தண்டவாளமா? எந்த வீட்டுல தண்டவாளம் ஓடுச்சு? ஆஹா, அதான் ஒருத்தர் சொன்னாரா, வீட்டுக்கு லேட்டா போயிருக்காரு, போனதுன்னு சொன்னாரா, என்னையா காயம் தலையில்னாங்களாம், பறக்கும் தட்டில் மோதி விட்டேன் அப்படின்னாரா.
0: எங்க பறந்துச்சு?
1: எங்க இருந்து தட்டு வந்து இப்ப கிச்சன்ல இருந்துனாங்களாம். அந்த கதையில இருக்கு, வீட்டுக்குள்ளங்க தண்டவாளம் இருக்குதே. ஆமா, ஒரே சங்கிலி.
0: இருங்க, வீட்டை
1: கையில அப்படியே சொன்னா இல்லங்க,
0: காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி.
1: எங்களவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க.
0: ஒரே சங்கிலி.
1: அந்த பிள்ளைய சிரிக்குதுங்க, நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நன்றிங்க ராணி அம்மா, போயிட்டு வாங்க. நன்றிங்க. வாங்க, வணக்கம். ஆருங்க? ஹலோ.
3: ஆ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கங்க. யாருங்க பேசுறீங்க?
1: 20 பேருக்கு வணக்கம்மா.
3: ஊர் மாவட்டம் கோலவாடி ராமசாமி.
0: அவ்வளவு பெருசாவா தெரியுறாங்க?
1: என்னங்க, நான் ஒரு 10 ஆளுக்கு சமம், அவர் ஒரு 10 ஆளுக்கு சமம். நான் 20 பேருக்கு வணக்கம்ன்ற மாதிரியே கேட்டுச்சு எனக்கு.
0: இருவருக்கும்
3: எங்க ரங்க ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஆனா ரொம்ப நேரமா ஒரு விடுகதை கேக்குறோம்ங்க.
3: ஒரு
1: நல்ல சுப முகூர்த்த நாளா பார்த்து சொன்னாவல பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு வரும். சரி விடுங்க. வேற என்ன, வேற என்ன நடிக்க நடிச்சு காட்டுங்க.
0: 12 மணிக்கே முடிஞ்சிருச்சு.
1: நீங்க எனக்கு என்ன, நம்ம அடுத்த லெவல் என்ன தெரியுங்களா?
0: என்னது?
1: ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றதே.
0: இருக்கட்டுங்கண்ணு, இவர்கிட்ட ஒரு விடுகதை கேப்போம்.
1: காட்டுக்கு மேட்டுக்கும்
0: ஒரே சங்கிலி.
3: காட்டுக்கு மேட்டுக்கு.
0: ஆமா ஆமாங்க,
3: ஒரே சங்கிலி.
0: மின்னல்.
1: சரி,
0: இடி.
1: ஆமா,
0: வந்திருக்கும் போல் இருக்கு நேத்து.

0: நேற்று வந்திருக்கோம், சரி பரவாயில்ல கிளம்புங்க, நன்றி.
1: ரொம்ப நேரமாக போகுது, அதனால இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு
0: சங்கிலியை தயவு செஞ்சு அத்துருங்க.
1: அத்துருவோமா? அப்படிலாம்
0: சொல்லிடுவோமா?
1: அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்படாது, பதில சொல்லிடுவோம்.
0: அதாகப்பட்டது காட்டுலையும் சரி மேட்லையும் சரி,
1: வீட்லையா இருந்தாலும் சரி,
0: வீட்லையா இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு ஒரு தின்பண்ணம் கிடந்துச்சுன்னா அப்படியே தொடர்ச்சியாக நடந்து உரு உருன்னு உருந்து போவாங்க பார்த்தீங்களா?
1: ஆமாம் ஆமாம், எறும்பு
0: எறும்பு தாங்க, காட்டுக்கு மேட்டுக்கு ஒரே சங்கிலி. இதை வைரமுத்து கவிதையில் ஒன்று சொல்ல அழகாக சொல்லியிருப்பார். இங்கே என்னது, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முற்பட்டது எங்களது பொந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு. அதை விட என்னென்னா, நாங்கள் இருவரும் சந்திக்கும் போது சத்தமிட்டுக் கொள்வோம் அப்படின்னு. எறும்புகளின் சத்தமா கேட்டதில்லையே ஒன்று, அந்த எறும்பு சொல்லுமா, மனிதர்கள் செவிடென்றால் நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி எறும்புகள் சத்தமிட்டுக் கொள்ளும், ஒன்றுக்கொண்டு சமிக்ஞை செய்து கொள்ளும். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம் தான் இந்த எறும்பு. காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி, அது பார்க்கறதுக்கு சங்கிலி மாதிரி தெரியும்.
1: இந்த சிவகலையில் ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குதான், ஆராய்ச்சி.
0: நான் ஏன் இப்படி அழகாக இருக்கேன்னா,
1: சிந்து சமவெளிக்கு முன்னாடியே இங்கே மக்கள்லாம் வந்து குடியேற்றம் செஞ்சுருக்கிறாங்க, மொழிகள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. மொத்தத்தில் என்ன பண்ணோம்னா, இந்த 4 மணி ப்ரோக்ராம் அப்போ செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி வீட்டில் இருக்கிற புத்தகத்தை மறந்துருக்கு. ஆவும்னா கருத்து சொல்லி கருத்து சொல்லியே ஆளுகளை காலி பண்ணி விட்டுருக்கு.
0: அது சரிதான். சரி, இப்போ நம்ம அடுத்த விடுகதை கேட்போம்.
1: ஆமாம்,
0: அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா?
1: இருக்கு இருக்கு,
0: கொடுங்க கொடுங்க.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இன்ச்சு மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வாழ்க்கை.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: வழங்கிய வண்ணத்தூரிகை.
8: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.
9: தனியானது யாரது அங்கே, என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம், இது வாலிப சோதனையா.
8: கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
9: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாலில போற புள்ள.
8: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடை எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு
1: இருக்குது. உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம்முடைய சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் கோடை எஃப்எம்.
2: காதலரே காதலரே, பூமி உங்கள் பூஞ்சோலை, காலம் எல்லாம் வாழட்டும் சூடிக்கொண்ட பூமாலை.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: திருச்சி சாரதாசில்
6: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
7: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நீங்க வேற, நானே கிட்டத்தட்ட 65 நாளைக்கு
1: ஒரு பாட்டுங்கிறது 65 நாள் போகும்.
0: ஆமா, அவருக்கு தாகம் இருக்குது. தண்ணி பாட்டில் பக்கத்துல தான் இருக்கு. இது
1: பாட்டுக்குள்ள எப்படி தண்ணி பாட்டில் இருக்கு?
0: ஆமா ஆமா, தப்பா போயிரும். ஆறு பக்கத்துல ஓடுதுன்னு வச்சு.

0: கேமராவை தள்ளி வச்சுக்கிறோம்,
1: தள்ளி வச்சுக்கோ,
0: அவரை கையத்தை கட்டி பின்னாடி எடுத்துக்கிறோம்,
1: கொஞ்சம் போனவரை பின்னாடி மறுபடியும் எடுத்து விட்டு
0: இழுத்து விட்டுற வேண்டியதான். இப்போ என்ன கேட்குற, இப்போ ஆர்டி வர்றாங்க, இப்போ வர்றாங்கன்னா அவங்ககிட்ட ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிடுவோமா?
1: பண்ணிடுவோம்.
0: வாங்க யாருன்னு கேட்போம். ஒரு மூத்த கதாசிரியர், ஒரு மூத்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நினைப்புல நாங்க இருந்தோம்னா
1: இல்ல கண்ணு, இப்படி இப்படி எல்லாம் படம் வரைஞ்சு காமிச்சோம்னா தானே இப்படி எல்லாம் இருக்கணும், கதாபாத்திரங்கள்லாம் இந்த பாத்திரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு வரைஞ்சு காமிச்சா தான் நமக்கு ஒரு ஐடியா வரும்.
0: கமலா சொல்லுவார், நான் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க அப்படி மாதிரி படம் வரவீங்களா நடிப்பாரு அந்த கதையில. சரி இப்ப யார் வந்திருக்கான்னு கேட்டுருவோம். வாங்க,
2: வணக்கம் சார்.
0: சரி இங்க வருங்க, நாங்க எடுக்கிற கதையில நீங்க என்ன கதாபாத்திரத்தை ஏத்துக்கிறீங்க?
1: இந்த பாத்திரம்
2: நீங்க விருப்பப்பட்டு எது கொடுத்தாலும் சார்.
0: ஆமா
1: இல்லங்க, உங்களுக்குன்னு ஒரு அபிமானம் இருக்கும்ல,
0: இந்த பாத்திரம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்ல உங்களுக்கு?
2: அந்த அபிமானம் இல்லைங்க சார்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாம அடுக்கேந்திருப்பேன், நான் பாட்டுக்கு எந்திரிப்பேன், நான் பாட்டுக்கு போனை போடுவேன், நான் பாட்டுக்கு பேசி நான் பாட்டுக்கு போயிருவேன்.
1: அவ்வளவு
0: கோடை ஃபோம்ல அது பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடும் அதானே, அப்படிதானே சொல்ல வர்றீங்க? குனிந்து பூ பூக்கும் நிமிர்ந்து காய் காய்க்கும் அவ்வளவுதான். என்ன ஆலங்கானம்
2: இருக்காங்க.
0: ஆமாங்க, புளியம்பளமா? ஹலோ,
1: சொல்லவே இல்லைங்க,
0: இல்லங்க மைண்ட் வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு எனக்கு. குனிந்து பூ பூக்கும் நிமிர்ந்து காய் ஆகும் எள்ளுச்செடி தான். இப்ப இருக்க தலைமுறை பிள்ளைங்க எள்ளுச்செடியை பாத்துருப்பாங்களேன்னு தெரியாது, நல்லா சொல்லுவாங்க. கிராமத்துல சைடுல இருக்கா? இப்ப கிராமமே சைடா தானங்க இருக்கு, எல்லாம் பைபாஸ் போட்டு விட்டோம்ல,
2: சைடுல இருக்குங்க.
0: ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சரி, அதான் சொல்லுவாங்க எள்ளுக்கு எள்ளு நுனி அளவு தண்ணி இருந்தா போதும் பாக, அப்படினாலே உயிர் பிடிச்சிரும். ஆமா, அதனாலதான் அது முக்கியமான இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். அது எங்கன்றது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இப்ப இடையில ஒண்ணு வருது, கேட்டுருவோமா?
3: பண்பலை 5:30

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: நீங்கிட்டீங்களே ஒரு டீ கடைகள்ல, அந்த டீ கடையில போட்டு மாஸ்டர் போட்டு அதுக்கு பேரு தான் பச்சி.
5: பச்சி இல்லங்க,
4: அது பஜ்ஜி. அடிக்கடி டீ கடையில கடை வாங்கின எப்படி தெரியும்?
5: கடை வாங்கினா தெரியாது.
4: ஒரு பச்சி எடுத்தோன்னு நாலு பச்சி அது முந்தாள் எடுத்ததியா அப்படின்னு மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்க நிலைமை, பொருளாதாரம் அப்படி போய்கிட்டு இருக்கு.
5: சரி கண்ணு, எப்படி போறது கிடைக்கு? மேப்புக்கு எப்போ வச்சிருக்கியா?
4: யாரு நம்ம நீங்க வேற அப்படித்தான் ஒரு மேப்பை பார்த்து நேரம்
5: விட்டுருச்சா?
4: போய் விட்டுருச்சு.
5: எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும் போல் இருக்கு
4: கேக்குறீங்க. அது குழப்புது, ஆனா எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருது. ஆமா, அதாவது இப்ப நம்ம வந்து இந்த
5: கதைக்கிட்டு இருக்கிறோமா,
4: ஆமா,
5: திடீர்னு டேக் யூ-டர்ன் அப்படிங்குது.
4: ஆமா,
5: யூ-டர்ன் போறதுக்கு அந்த பக்கம் ரோடே இல்ல, எங்கிட்டு யூ-டர்ன் பண்றது?
4: அத சொல்லுங்க. நமக்கு இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த நம்ம மதிகட்டு போகாமல் இருக்கணும்னா ஏதாவது நல்ல காடாக இருந்தால் சொல்லுங்களேன்.
5: அந்த இந்த பக்கம் போனோம்னா மதிகட்டாஞ்சோலைன்னு ஒரு இடம் இருக்குது.
4: அதுக்கு ஏங்க அப்படி பேர் வச்சாங்க?
5: கண்ணு, மரங்கள்லாம் நெருக்கு நெருக்கமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கு.
4: இதில் காமெடியில் தெரியுங்களா, காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வர்றப்ப பாதை தெரியாது.
5: அதுதான் கண்ணு, அது என்ன காரணம்னா காட்டினுடைய அமைப்பு, மரங்களோட அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி வரிசையாக நட்டு வச்சாப்புல.
4: ஓஹோஹோ,
5: ஒரே எப்படி சொல்றது, யூனிஃபார்மா இருக்குது. நம்ம போய் ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டோம்னா இந்த பக்கம் போனோமா அந்த பக்கம் போனோமான்னு
4: தெரியாது.
5: திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாம நிக்கிறது. அதான் மதிக்கட்டான்
4: சின்ன பிள்ளைல திருவிழாவில் காணா போனோம், எல்லா பக்கமும் கூட்டமாவே தெரியும், எல்லா பக்கமும் லைட்டாவே தெரியும்.
5: அதே கான்செப்ட், அதே கான்செப்ட்.
4: அந்த காணா போறப்ப இருக்கிற மனநிலை இருக்கே, அதெல்லாம் திருவிழாவில் காணா போனவங்களுக்கு தான் தெரியும்.
5: காணாம போயிருக்க போல் இருக்கே,
4: அடிக்கடி போயிருக்கேன்.
5: அதனாலதான்
4: என்ன அன்னைக்கு மட்டும் நீ கண்டுபிடிக்காம இருந்திருந்தா
5: இந்த

0: உங்களுக்கு இந்த தொல்லை இருந்திருக்காது. அந்த பிள்ளை சிரிக்குது, என்ன அப்பாடா அன்னைக்கே கண்டுபிடிக்க விட்டுருக்க கூடாதா அப்படின்னு. சரி விடுங்க, நம்ம கதையை கேட்டுருவோம். நம்ம கதைக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் வர்றாங்களான்னு கேட்டுருவோம்.
1: ரொம்ப நேரமா தேடுறோம், ஒரு பாத்திரமும் கிடைக்க மாட்டேங்குது.
0: வாங்க,
1: ஏனுங்க யாருக்கு பேசுறீங்க?
0: ஆறது
1: என்னங்க,
0: என்ன பேரு ஐயா? என்ன பேர் சொன்னீங்க
1: ஐயா? பஸ்ல பஸ் ஸ்டாப் வரும்போது கண்டக்டர் சொல்ற மாதிரி வேகமா சொல்றீங்க,
0: சவுண்ட் கேக்கலீங்களா
1: ஐயா?
0: நீங்க எங்க வேற மாதிரி கத்துறீங்க. ஹலோ
1: சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க?
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: ஐயா பேரை சொல்லுங்க ஐயா.
2: ஹலோ
1: ஹலோ, ஒன் டூ த்ரீ, மைக் டெஸ்டிங்.
0: சவுண்ட்
1: கேட்கலையா?
0: நாங்க என்ன சவுண்ட் சர்வீஸ் ஆகுது நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னங்க நீங்க போங்க, செல்லு போலா. சவுண்ட் சர்வீஸ், சவுண்ட் சர்வீஸ், சவுண்ட் சர்வீஸ்.
1: இந்த ஒரு விளம்பரம்லாம் பண்ணப்படாது.
0: சரி பரவாயில்ல, விடுங்க. அடுத்த நேரம் அவருக்கு சவுண்டு கேட்கலையா?
1: சவுண்டு கேட்குற மாதிரி யாராவது அனுப்பிச்சு விடுங்க.
0: ஆமாம், வாங்க. யாருங்க? ஏற்கனவே எல்நினோ பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நாலு மலை வேற, என்னங்க?
1: ஒரு மலைக்கே ரெண்டரை மாசம் ஆச்சு.
0: சரி, யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் வாழைகொண்டன்பட்டில இருந்து ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி அம்மா,
3: எடுக்கிறீங்க
0: என்னங்க ஒரு பார்சல் வடையப்பா? இது ரொம்ப மோசமா பண்ற மாதிரி.
1: எவ்வளவு கம்பீரமா
3: நடிக்கணும் சொல்வாரு, அதை மட்டும் தெரியும்
0: என்ன சொல்வாரு. சரி, அவரு ஒரு பக்கம் சொல்லட்டும், நம்ம ஒண்ணு சொல்லி.
3: ஆசைப்பட்ட பொம்பளையே அதிகமா கோபப்படுற ஆம்புலன்ஸ் வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது.
0: கல்யாணம் ஆயிட்டா அது ரெண்டுமே நடக்காது. ஆனா கடைசி வரைக்கும் படையப்பாவுக்கு நமக்கு கல்யாணமே நடக்கல. சரி விடுங்க. சரி நம்ம சொல்லிடுவோமா? காத்துல பறந்து போற கண்ணாடி குண்டு, அவ்வளவுதாங்க.
1: இவ்வளவு ஈஸியா வாங்க கேக்குறது
0: என்ன?
1: அது ராசலட்சுமி அம்மனிக்கா அப்படி கேக்குறது?
0: காத்துல பறந்து போற கண்ணாடி குண்டு. குண்டு எப்படி பறக்கும்? பறக்காதுல்ல,
1: பறக்காது, லைட்டா இருக்குமா? இல்ல,
0: அவ்வளவு பெரிய கப்பல் தண்ணிக்குள்ள முத முள்ள போகல
1: அம்மனே.
3: குழு கொடுங்களே.
0: குழுவா?
1: என்னங்க
0: இதுக்கு மேலே குழு கொடுக்கும்? இந்தியாவிலே கொடுக்க முடியாது.
3: சொல்லுங்க.
0: காத்திலே பறக்கும் கண்ணாடி குண்டு.
4: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ஹலோ
1: ஹலோ, நம்ம பக்கத்துலதான் இருக்கிறோமா?
0: நம்ம என் கடைசியில் நம்ம தான் அளவு சொல்லிக்கிட்டோமா? ஹலோ, சரி வர சொல்லுங்க, யாருன்னு கேட்டுருவோம். வாங்க.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க?
1: எவ்வளவு
7: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்காட்டிலிருந்து தனலட்சுமி.
0: தனலட்சுமி அம்மா?
7: ஆமா.
0: சொல்லுங்க, நீங்க எந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தி வருவீங்க?
1: வீட்டுக்கார
0: மேல கோபம் இருந்தா சப்பாத்தி தட்டுல நங்குன்னு விழுகுதாம்ல. டனாங்கன்னு விழுகுதாமே. சப்பாத்தி எந்த காலத்தில் அப்படி விழுந்துச்சு, இட்லியெல்லாம் பவுன்ஸ்

0: மேலே பறக்குமாமே
1: சார்.
2: காத்திலே
0: பறக்கும் கண்ணாடி குண்டு எங்க குண்டுன்னு சொல்லிட்டு எப்படிங்க பட்டமாக பட்ட முக்கோணமா தானே இருக்கும். என்னங்க நீங்க அம்மாங்க எனக்கு பதட்டமா இருக்கு, நான் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல குண்டுன்னு வேற சொல்லியிருக்கோம்ல, அதுலயே குழு இருக்கு பாருங்க, குண்டு மாதிரி இருக்கும். என்னாச்சு
2: என்னாச்சு பலூன்
0: பலூன் காத்திரே பாருங்க கண்ணாடி குண்டு அதுவும் இல்லதே. ஆனா பாப்பு ஏறக்குறைய குண்டு தான்.
2: அதாவது பலூன் ஒரே ஷேப்ல இருக்காது, ஒரே வடிவத்தில் இருக்காது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. இது குண்டு தான்.
0: ஆமா இது குண்டா உருண்டையா இருக்கும்.
2: உருண்டதா அது.
0: ஆமா
2: வேற டிசைன்லாம் போகாது.
0: இன்னைக்குள்ள வராது போல. சரி நம்ம அடுத்த நேரம் சந்திச்சிருவோம். கல்யாண வாழ்த்தோட போயிட்டு வாங்க வாங்க. பெரிய முட்டையா வரும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுல வானவெளிலாம் தெரியும். நாங்க விடுற முட்டையில வானவெளி தெரியும்.
2: இந்த பப்பாளி தண்டு இருக்குல்ல,
0: ஆமா ஆமா,
2: அந்த இலைய கட் பண்ணிட்டோம்னா
0: தண்டு ஆமா
2: மாதிரியே இருக்கும். அதை எடுத்து சின்னதா கட் பண்ணி அதில் ஊதுறது, அதில் ஊதுனோம்னா பபிள்ஸ் மாதிரியே இருக்கும்.
0: இப்ப அதெல்லாம் பாடப்புத்தகத்துல சேர்த்திருக்காங்க.
2: அப்படியா?
0: அந்த ஏன் கேக்குறீங்க? களிமண்ல பொம்மை செய்யறது பாடத்திட்டத்துல வந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன்.
2: அதாவது வாரத்துல ஒரு நாள் ரங்காவுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல இருந்து.
0: நாங்க களிமண் எடுக்க போய் ஓடி விரட்டெல்லாம் வாங்கி எவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கோம். இப்ப என்னடா பாடத்துக்குள்ள வந்துருச்சு என்னன்னு வேற தெரியல. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு கிளம்புற வந்து கதாபாத்திரத்துல இன்னைக்கு யாருமே ஒட்டல,
2: அதனால வேற பாத்திரம் செய்வோம்.
0: ஆமாங்க. சரி கிளம்பிட்டுமா?
2: கிளம்பிடுவோம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் முல்லசேரி பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியின் கைவண்ணம் பூஜா. இனி இடைக்கால இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம். சிவக்குமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயணியர் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதம் 439,000 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு திரு நரேந்திர மோடி இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதிகளின் துப்புரவு சேவைகளை கண்காணிப்பதற்கான டிஜிட்டல் முறையை மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்தார். விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,00,000 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மின் கணக்கீடு முறையாக செய்யப்படாமல் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. மின்வெட்டு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தவறான தகவல்களை அளிப்பதாக அஇஅதிமுக குற்றம்சாட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று தவேக அல்ல என்றும் இடதுசாரிகளே உண்மையான மாற்று என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தர

வரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்த்து ஆடி வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சித்திரச்செவ்வானம். மாலை நேரத்து காற்று மெல்ல நகர, வானில் வரைந்திடாத ஓவியங்கள் காற்றில் தவழ, மனம் மயங்கி வெக்கத்தால் சிவக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது சித்திரச்செவ்வானம். சிவந்தவானோடு பயணிக்கிறேன். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.

நேரமலை 5:11. கொடைப்பாங்கலின் உறுப்பு 5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். காதலில் இதயம் பறிபோனது, காதலில் இதயம் பறிபோனது, தொலைந்த இதயத்தை நாடி தேடிய மனம் உறக்கம் வராத இமைகளின் பார்வை. ஆம், உறக்கம் வராத இமைகளின் பார்வை. நினைவுகள் தாளாட்ட ஒருவித ஏக்கம், நினைவுகள் தாளாட்ட ஒருவித ஏக்கம். மலர்ந்த மலர் எல்லாம் பூஜைக்குதானோ என ஏக்கம், இதுதானோ என்று தோன்றும்.

மாலை பொழுதில் மயக்கும் நேரமாய் நம் கோடி பண்பலை 100.5 இது சித்திரை செவ்வானம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:17. பாசம் கொண்ட இதயம்.

ஆம், பாசம் கொண்ட இதயம், அன்பில் விளைந்த விளைவு. விண்ணை தாண்டி கொஞ்சம் தூரத்தில், கொஞ்சம் தூரத்துக்கு அழைப்பு. காதல் மொழி அவளின் வார்த்தைகள். ஆம், காதல் மொழி அவளின் வார்த்தைகள். விண்ணை தாண்டிய சந்தோஷம், குளிர் தரும் மாலை. மாலை மயங்கும் வேளை நிலாவின் ஊர்கோளம். மாலை மயங்கும் வேளையில் நிலாவின் ஊர்கோளம்.

ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.

0: மாலை நேரத்தில் இசை மாலை தொடுத்து கொண்டிருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5 சித்திரச்சிவனம். விழிகள் காதல் மொழி பேச, விழிகள் காதல் மொழி பேச, பூவை அவளோ நாணத்தால் தலை சாய, பூவை அவளோ நாணத்தால் தலை சாய, இதயத்தில் மௌன இசை, உள்ளத்தில் ஆராதனை. ஆம், உள்ளத்தில் ஆராதனை. மலர்களின் வாசம் சுவாசம் கொள்ள, மலர்களின் வாசம் சுவாசம் கொள்ள, நினைவுகளோடு காதல் உணர்வு தொடர்கிறது இப்படி.
1: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

இது நம் கூடை பண்பலை டோர் பிளே ஐந்தில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் இன் சித்திர செவ்வானம். காதல் மனங்கள் பேசிக்கொண்ட வேளையில், காதல் மனங்கள் பேசிக்கொண்ட வேளையில், விழிகள் பேசிய மௌன மொழி, விழிகள் பேசிய மௌன மொழி, மௌன மொழி மட்டுமா பிரியாத வரம் வேண்டும் என்று ஏங்குகிறது. ஆம், பிரியாத வரம் வேண்டும் என்று ஏங்கும் மொழி காதல்தானோ?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: கொடி பண்பலின் ஒரு புள்ளியாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திரச்சவானம். சில்லென்ற காற்றில் சிதறுண்ட வான் மேகங்கள் சிதறுண்ட வார்த்தையை மண்ணில் மொழிபெயர்க்க கேட்க துடிக்கிறது. காத்திருந்த

0: அவளின் அன்பு மொழி, காத்திருந்த அவளின் அன்பு மொழி பேசத் துடிக்கிறதாம். இப்படி இரவு நேரத்தில் இவன் மனதோடு
1: தொண்டையில தான் நினைச்சே

0: கோபால பைரவருக்கு எதிராக சாட்சி சொன்னான். இனி அச்சமயம் யாரும் எதிர்பாராத இன்னொரு காரியம் நிகழ்ந்தது. கையில் கத்தியுடன் சித்திரகுப்தன் எங்கிருந்தோ வந்து பலிபீடத்தருகில் குதித்தான். படுத்திருந்த மாரப்பனுடைய கழுத்தில் அவன் வீசிய கத்தி விழுந்தது. அக்குள்ளனை உடனே சில பல்லவ வீரர்கள் பிடித்து கொண்டார்கள். குள்ளனோ ஹி ஹி ஹி என்று சிரித்தான். சில நிமிஷ நேரத்தில் நடந்துவிட்ட இக்கோர சம்பவங்களை பார்த்த விக்ரமன் மிகவும் அருவறுப்பை அடைந்தான். யுத்த களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஒருவரை ஒருவர் கொல்லுவது அவனுக்கு சாதாரண சம்பவமானாலும் இம்மாதிரி எதிர்பாராத கொலைகள் அவனுக்கு வேதனை அளித்தன. உடனே அருகில் நின்ற பொன்னனை பார்த்து, "பொன்னா, நாம் போகலாம் வா" என்றான். அப்போதுதான் தன்னையும் பொன்னனையும் சூழ்ந்து நின்ற பல்லவ வீரர்களை அவன் கவனிக்க நேர்ந்தது. அந்த வீரர்களின் தலைவன் தன் கையிலிருந்த ஓலையை விக்ரமனிடம் காட்டினான். அதில் நரசிம்ம சக்கரவர்த்தியின் முத்திரை பதித்த கட்டளை காணப்பட்டது. உறையூரிலிருந்து காஞ்சிக்கு வந்து கொண்டிருக்கும் சோழ இளவரசன் விக்ரமனை வழியில் திருப்பி உறையூருக்கே மீண்டும் கொண்டு போகும்படிக்கும் விசாரணை உறையூரிலே நடைபெறும் என்றும் அவ்வோலையில் கண்டிருந்தது. விக்ரமன் அந்த ஓலையை பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கையானது உடைவாளின் மேல் சென்றது. அப்போது பொன்னன், "மகாராஜா, பதற வேண்டாம்" என்றான். இதையெல்லாம் கவனித்த சிறு தொண்டர் பல்லவ வீரர் தலைவனை பார்த்து, "என்ன ஓலை?" என்று கேட்டார். வீரர் தலைவன் அவரிடம் கொண்டு போய் ஓலையை கொடுத்தான். சிறு தொண்டர் அதை படித்து பார்த்துவிட்டு, "விக்ரமா, நீ இந்த கட்டளையில் கண்டபடி உறையூருக்கு போ. நானும் உன் தாயாரை அழைத்து கொண்டு உறையூருக்குத்தான் வரப்போகிறேன். இன்று நீ புரிந்த வீரச் செயலை சக்கரவர்த்தி அறியும் போது அவருடைய மனம் மாறாமல் போகாது. அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம்" என்றார். அடுத்த நிமிஷம் விக்ரமனும் பொன்னனும் பல்லவ வீரர்கள் புடை சூழ அந்த மயான பூமியிலிருந்து கிளம்பிச் சென்றார்கள். அப்புறம் சிறிது நேரம் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு மெய்க்கடவுளின் ஸ்வரூபத்தையும் நரபலியின் கொடுமையையும் பற்றி சிறு தொண்டர் விரித்துரைத்தார். அதன் பயனாக அன்று பலியாக இருந்தவர்களும் பலி கொடுக்க வந்தவர்களும் மனம் மாறி தங்களை தடுத்தாட்கொண்ட மகானை புகழ்ந்து கொண்டே தத்தம் ஊர்களுக்கு சென்றார்கள். பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் யாராயிருக்கலாம் என்று அவர்கள் பலவாறு யூகித்து பேசிக்கொண்டே போனார்கள். அத்தியாயம் 37 நீலகேசி நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 38 என்ன தண்டனை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 37 நீலகேசி தொடர்ச்சி. மாரப்பன் திடீரென்று தோன்றி சிறு தொண்டருக்கு ஒத்தாசையாக மகா

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கொடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். வண்டுகள் மலரிடம் உரையாடுகிறது, இல்லை உறவாடுகிறது. தன்னையே மறந்த பார்வைகள் மனமாலையை எதிர்பார்த்த மாலை பொழுதில் மயங்கிய இசை இது.

காதல் கொண்ட இதயங்களின் பரிமாற்றம், தனக்குள் எத்தனை மயக்கம், ஆசை வார்த்தைகளின் தாளாட்ட இதயத்தை இதமாய் தாளாட்டி விடைபெறுகிறது. இன்றைய சித்திர செவ்வானம் சிவந்த வானோடு பயணித்தேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சி அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலிக்கும் ஆதிவராக பெருமாள் ஆலயத்தை தரிசிக்க இருக்கிறோம்.

0: மார்கழி மாதத்தில்தான் பார்க்கடல் கடையப்பட்டதும் ஆலகால விஷம் வந்ததும் அமுதம் பெற்றதும் நடந்தது. இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் கஷ்டப்பட்ட போது கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் மார்கழியில்தான். திறக்கப்படாத கோயிலையும் திறக்க செய்து பக்தி மனம் கமழச் செய்யும் மாதம் மார்கழி. மலர்களும் கனிகளும் மலிந்து கிடைக்கும் இயற்கைக்கு இணக்கமான மாதமும் மார்கழியே. எவன் ஒருவன் தனது உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும் போது என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனது கடைசி காலத்தில் மூச்சு பேச்சின்றி நாக்கு தடுமாறும் நிலையில் மரக்கட்டையாக இருக்கும் போது என்னை நினைக்க தேவையில்லை, நானே அவனை வந்து கூட்டிச் செல்வேன் என்று வாக்கு தந்த வராகமூர்த்தியின் தரிசனம் இன்று. தாமிரபரணியின் ஆற்றங்கரையில் 1000 வருடங்கள் பழமையான ஆலயம் இது. சுக்கிரனுக்குரிய பரிகார தலம், குபேரன் பிரதிஷ்டை செய்த பெருமாள், தெய்வீக திருத்தலம். அழகான சிலைகளோடும் பெரிய தூண்களோடும் நீண்ட பிரகாரங்கள், நிறைய செடி கொடிகளோடு நந்தவனம் பூக்கும் தலம். சூழல் ரம்யமாக இருக்க இறைவனின் திவ்யமான தரிசனம். இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை பாதாள உலகிற்குள் மறைத்து வைத்தான். தன்னை மீட்கும்படி பூமி தேவி திருமாலிடம் வேண்டினாள். திருமால் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்திற்குள் சென்று பூமியை மீட்டு வந்தார். இவரே இத்தலத்தின் வராக மூர்த்தியாக மூலவராக அருள் செய்கிறார்.
1: ஒரு முகமாகும் கனிமுக கமலம் பூக்கும் நந்தவனம், உத்தமனே உன் கோயில் தானே எங்கள் நெஞ்சில் தினம்.
0: கருவறையில் ஆதி வராக பெருமாள் பக்த பீடத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு மடியில் பூமி தேவியை தாங்கிய நிலையில் தரிசனம் தருகிறார். பூமாதேவியும் பெருமாளின் திருமுகத்தை பார்த்தபடி இருக்கிறார். பெருமாளுக்கு தாமிரபரணி தீர்த்தத்தால் மட்டுமே தினமும் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. உற்சவர் லட்சுமிபதி எனும் திருநாமத்தோடு பூமி தேவியுடன் காட்சி தருகிறார். பெருமாள் கோவில்களில் பெருமாள் சன்னதிக்கு 2 பக்கமும் தாயார் ஆண்டாள் சன்னதிகள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தனித்தனி சன்னதியில் 2 பக்கமும் இருக்கிறார்கள். எப்போதும் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருவதால் நித்திய கல்யாண பெருமாளாக கொண்டாடப்படுகிறார். ஆலயத்தின் பிரகாரத்தில் மடியில் லக்ஷ்மியுடன் லக்ஷ்மி நாராயணர், விஸ்வக்ஷேனர் ஆழ்வார்கள் சன்னதி இருக்கிறது. ஆலயத்தின் தலவிருட்சம் வெல்வம். இங்குள்ள ஆஞ்சநேயர் தலை மீது சிவலிங்கத்தை சுமந்தபடி காட்சி தருகிறார். இது மிகவும் அரிது. மன்னன் ஒருவன் அஸ்வமேத யாகம் செய்தான். பிரம்மா, சிவன், இந்திரன் என அனைத்து தெய்வங்களும் யாக பலிகளை ஏற்க அங்கு வந்தார்கள். பெருமாள் மட்டும் வரவில்லை. மன்னனும் அந்தனர்களும் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்ய அவர் லக்ஷ்மி தேவியுடன் வராக வடிவில் அங்கு தோன்றினார். இதனால் இன்றும் அவருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது கோரை கிழங்கு மாவு உருண்டையை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். பக்தர்கள் சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் படைத்தும் விசேஷ திருமஞ்சனம் செய்தும் பெருமாளை கருட வாகனத்தில் எழுந்தருளச் செய்தும் நேர்த்தி கடன் நிறைவேற்றுகிறார்கள். அதனால் வருடத்தில் சுமார் 40 கருட சேவை காணும் பெருமாளை வேறு எங்கும் பார்க்க முடியாது. மார்கழியில் அமர்ந்த கோலத்தில் அருள் செய்யும் ஆதி வராக பெருமாளின் திருத்தாள் பற்றுவோம். திவ்யமான பெருவாழ்வு பெறுவோம். இன்று திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடை குறிச்சி அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் செய்யும் ஆதி வராக பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
2: உடை பண்பலை 100.5 MHz. நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை நுறுப்புள்ளி 5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: உரைநடை நம்முடைய மொழி நடையா அப்படின்னு கேட்டால் உரைநடை நம்முடைய மொழி நடை இல்லைங்க. எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 2000 வருஷமாக நம்முடைய இலக்கிய வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டு தான், செய்யுள் தான் நம்முடைய வழக்கு, எல்லாமே பாட்டு. இன்றைக்கு நம்ம பேசுகிறோமா, பேசுறத தவிர எழுதி வச்சா டாக்குமெண்டேஷன் முழுவதுமே பாட்டு தான். அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டுன்னு பார்க்குறீங்களா, கல்வெட்டுகள்லாம் படிச்சிங்கன்னா மெய்கிருத்தி பாட்டாக தான் இருக்கும், தாமிரப்பட்டயமா பாட்டாக தான் இருக்கும், பத்திரம் டாக்குமெண்டே பாட்டில் தான் இருந்திருக்குது. இன்னார் மகன் இன்னாரு இன்னார் மகன் இன்னாருக்கு இப்படி வித்தாருங்கிறத பாட்டில் தான் சொல்லுவாங்க. இன்னும் அழகாக சொன்னால் சாதாரண விஷயத்தை கூட கவிதையாக தான் எழுதி

0: இது கொடுக்கறது வழக்கம். இது அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முறை. அது அப்போ உரைநடை பிற்காலத்தில் தான் வந்திருக்கணும். அது எப்போ வந்தது என்று கேட்டால் வீரமாமணி ஒரு காலத்தில் வந்தது. அவர் தான் உரைநடையை கொண்டு வர்றார். அதுக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த சாதாரணமாக புரிகிற மாதிரியாக கவிதை எழுதுவாங்க. ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு மடாதிபதி ஊஞ்சலில் படுத்திருக்கிறார். சமயக்காரர் வர்றார், சுவாமி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணான்னு அர்த்தம். உடனே மடாதிபதி அவருக்கு அந்த சமையல் பட்டியல் கொடுக்குறாரு பாருங்க. சற்றே துவையலறை அப்படின்னாரான். அவன் உடனே சரி அப்படின்னு இருக்கான். சொல்லிட்டு போனான் பாருங்க, தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை, குற்றமில்லை காயமிட்டு கீரைகடை, கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இது ஒரு வெண்பாங்க பாருங்க. ஒரு இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டால் சோறாக்கு குழம்பு இருந்தானு சொல்லணும். அதை அழகான ஈட்டடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் மாமண் நிறையும் விளமண் நேரம் கொண்டு வெண்பால சொல்றாரு. சற்றே துவையலறை, சரி தம்பி ஒரு பச்சடி வை, சரி வற்றல் ஏதேனும் வறுத்து வை, அவ்வளவும் புரியுது. குற்றமில்லை, தப்பு இல்லப்பா. காயமிட்டு கீரைகடை, காயம்னா என்ன, பெருங்காயம். கீரைகடை கம்மனவே மிளகு காயரைத்து, மிளகாய் இல்லை, ஏன்னா மிளகாய் நம்முடைய நாட்டு பொருளே கிடையாது, அது சிலி நாட்டிலிருந்து வந்தது. நம்முடைய நாட்டுக்கு பொருள் எதுன்னு கேட்டால் மிளகு தான், காரம். அதனால இன்னைக்கு கறி குழம்புங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, மிளகு குழம்புன்னு தாங்க அர்த்தம். அது நம்ம வந்து இறைச்சியில் போடுறதுனால அது கறி குழம்பு ஆகி போச்சு, ஏன்னா மிளகாய் போட மாட்டோம். கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இப்போ பாருங்கள், சமயக்காரனுக்கும் அது கொஞ்சம் தமிழ் புரிஞ்சிருக்கணும். அயம்பாடு கோழி எடுத்து குழம்பு வச்சிடப்படாது குருநாதருக்கு. அப்போ அது அந்த பேச்சு வழக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரதம முதலியார் சரித்திரம் என்ற ஒரு அற்புதமான முதல் நாவலை படைத்தவர் யார் என்று கேட்டால் மாயூர முன்சி பேதநாயகம் பிள்ளை அவர்கள். அவர் திருவாவூர்துறை ஆதி நமகர்த்தா. அப்போது இருந்த மேலகரம் சுப்பிரமணிய தேசியர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்க்குறாரு, ஐயோ நாளை காலையில் நான் கோர்ட்டில் இருக்கணுமே. அவர் நீதிபதி சொல்லிவிட்டு, அப்போ நான் புறப்படுறேன் அப்படின்னு புறப்பட்டு மாட்டு வண்டியை பிடிச்சி கும்பகோணத்துக்கு போயிடுறார். போயிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னு கேட்டால், இதான் டூ அட்ரஸ். சூர் வந்து விளங்கு சுப்பிரமணிய தேவே, நீர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். நான் வந்தேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், திரும்பி வந்துட்டேன். நீர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேரக்காணும், ஆறு வந்து சொல்லி இங்கேளேன், அதனை இங்கே அனுப்புவாயே. என்னத்தடா விட்டு வந்துட்டோம்னா, நான் வாட்சை வச்சுட்டு வந்துட்டேன், பையை வச்சுட்டு வந்துட்டேன், செல்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம்ல. இவர் சொல்கிறாரு, என் உள்ளத்தை வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கு நீங்கள் அதெல்லாம் கொடுத்து விட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆறு வந்து சொல்லி இங்கேளேன், அதனை இங்கே அனுப்புவாயே. என்ன பாருங்க, நான் என்னென்னலாம் அங்கே தாங்க இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல. இதை இந்த முறையில் சொல்லுகிற தன்மை இருக்கு பாருங்க. எல்லாம் பாட்டாக தான் இருந்தது. உரைநடை வந்தது பிற்காலம்தான். உரையனுடைய கலர்ச்சி வந்த பிறகு தான் அது எல்லாருக்குமாக சென்றடைந்தது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: நேரம் 6:12. இது கோடை பண்பலை 100.5 இன்னிசை பாடல்களோடு கதம்ப மலர்கள். பாடல்களோடு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
4: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
3: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
4: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
3: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
5: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
6: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இல் கதம்ப மலர்களாக. நேரம் மாலை 6:20.

மக்கள் அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக, 9 மணிக்கு வானவில் படிச்சும் பயனில்லை என்ற தலைப்பில் வர இருக்கிறது. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்கள். 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி விளையாட்டோடு. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக தென்காசி மாவட்டம் லிங்கவேல் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரமணி அவர்களின் பாடல்கள் தெரிவில். 10 மணிக்கு நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கதம்ப மலர்கள். இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கும் நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்குங்க. நேரம் மாலை 6:31.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி,

0: ஏஐ டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: ஆசையில் ஒரு குக்கு,
2: ஆசையில் ஒரு குக்கு.
1: நமது கோடை பந்தலை 100.5
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: இரவு 7 தொடக்கம் 8 வரை
2: நீர்களின் ஆசை பாடல்கள்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
1: 94 86 28

0: ஆசை பாடல்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
2: 94 86 28 24 24
0: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
2: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
0: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
2: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
0: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் மூவேந்தர்களைத் தவிர சிற்றரசர்கள் 7 புகழ் பெற்று விளங்கினார்கள். அவர்களுக்கு வள்ளல்கள் என்ற பட்டப்பெயரும் வழங்கி வந்தது. அந்த 7 ஒருவன் கொல்லிமலையின் தலைவனான ஓரி என்பவன். இவன் வில்வித்தையில் இணையில்லாத வீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். இவன் தன் வலிய பெரிய வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை விட்டானாயின் அது ராமபிரானுடைய அம்பு 7 தொலைத்தது போல முதலில் ஒரு புலியை தொலைத்து பிறகு ஒரு மானை தொலைத்து பிறகு ஒரு பன்றியை தொலைத்து பின்னர் ஒரு முயலை தொலைத்து விடுமாம். இவ்வாறு புலவர்களால் அவனுடைய வில்வித்தை திறன் பாடப்பெற்றிருந்தது. அதிலிருந்து அவன் வல்வில் ஓரி என்று குறிப்பிடுவதும் வழக்கமாயிற்று. கொல்லிமலை வல்வில் ஓரியின் மீது அந்நாளில் வலிமை பெற்ற வேந்தனாக விளங்கிய சேரன் கோபம் கொண்டான். அவனை தாக்குவதற்கு திருக்கோவலூர் தலைவன் மலையமான் திருமுடிக்காரியின் துணையை நாடினான். காரியின் வீரம் ஓரியின் வீரத்துக்கு குறைந்ததன்று. அத்துடன் மலையமான் காரிக்கு படைபலம் அதிகமிருந்தது. மலையமான் கொல்லிமலை மீது படையெடுத்துச் சென்று வல்வில் ஓரியை கொன்று அவனுடைய மலைக்கோட்டையையும் நிர்மூலமாக்கினான். அதே காலத்தில் கொல்லிமலையை அடுத்திருந்த நிலப்பகுதியில் அதிகமான் நெடுமானஞ்சி என்னும் குறுநில மன்னன் அரசு புரிந்து வந்தான். வல்வில் ஓரியுடன் அவன் உறவு பூண்டவன். வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் காரியை அவன் பழிவாங்க விரும்பினான். தன்னால் மட்டும் அது முடியாதென்று எண்ணி சோழ மன்னனாகிய கிள்ளி வளவனின் உதவியை நாடினான். மலையமானின் வலிமை அதிகமாகி வருவது பற்றியும் அவன் சேரனோடு தோழமை கொண்டிருப்பது பற்றியும் கிள்ளிவளவனுக்கு கோபம் இருந்தது. எனவே சோழன் கிள்ளிவளவனும் தகடூர் அதிகமானும் சேர்ந்து திருக்கோவலூர் மலையமானை தாக்கினார்கள். மலையமான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் எய்தினான். மலையமானுடைய 2 இளம் புதல்வர்களை சோழ நாட்டு வீரர்கள் சிறைபிடித்து வந்தார்கள். மலையமானுடைய வம்சத்தையே அழித்துவிட வேண்டுமென்று கருதியிருந்த அதிகமானும் கிள்ளிவளவனும் அந்த குழந்தைகளை பூமியில் கழுத்தளவு புதைத்து யானைக்காலால் இடறி கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். மலையமானுடைய வள்ளன்மையை அறிந்து அதனால் பயன் துய்த்திருந்த புலவர் ஒருவர் அச்சமயம் அங்கு வந்து சேர்ந்தார். மலையமானுடைய குழந்தைகளின் உயிருக்காக சோழ மன்னனிடம் மன்றாடினார். வேந்தே, அதோ பார், கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் முகங்களைப் பார். அந்த முகங்களில் தவிழும் புன்னகையைப் பார். தங்களை காலால் இடறி கொல்லப் போகிற யானையை பார்த்து அதன் துதிக்கை ஆடுவதை பார்த்து அந்த குழந்தைகள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிச் சிரிக்கின்றன. இத்தகைய குற்றமற்ற குழந்தைகளையா கொல்லப் போகிறாய்? அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? தகப்பன் செய்த குற்றத்துக்காக குழந்தைகளை தண்டிக்கலாமா? என்றார் புலவர். அதை கேட்ட சோழன் மனமாற்றமடைந்தான். தன் கட்டளையை உடனே மாற்றினான். குழந்தைகளை தரையிலிருந்து எடுக்கச் செய்தான். வயது வந்த பிறகு அவர்களில் மூத்த பிள்ளைக்கு திருக்கோவலூர் அரசையும் திரும்பக் கொடுத்தான். அது முதல் நூற்றாண்டாக சோழகுலத்து மன்னர்களிடம் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தினர் நன்றியுடன் நட்புரிமை கொண்டிருந்தார்கள். அந்த உறவு சுந்தர சோழர் காலம் வரையில் நீடித்திருந்தது. மலையமான் மகளாகிய வானமாதேவியை சுந்தர சோழர் மணந்து பட்ட மகிழ்ச்சியாகக் கொண்டிருந்தார். கொல்லிமலை, வல்வில் ஓரி, தகடூர் அதிகமான் இவர்களுடைய வம்சத்தினர் அழிந்துபட்டனர். ஆயினும் அவர்களுடைய கிளை வம்சத்தில் தாங்கள் தோன்றியதாக கடம்பூர் சம்புவரையர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தாரிடம் கொண்டிருந்த பகைமையை

சம்புவரையர்கள் மறக்கவில்லை. ஆதலின் மலையமானுடைய பேரப்பிள்ளை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடுவதை அவர்கள் விரும்பாதது இயற்கையே அல்லவா? ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும் சிற்றரசர்களை சிறிதும் மதியாமல் அவன் நடந்து கொண்ட விதமும் சம்புவரையர்களின் வெறுப்பு வளர்வதற்கு மேலும் காரணம் தந்தது. ஆகையினாலேயே கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்கும் முயற்சியில் சம்புவரையர்கள் ஊக்கமாக ஈடுபட்டார்கள். ஆனால் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று. அவருடைய செல்வ புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமாயிருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன. பெண்களை கண்ணெடுத்தும் பாராதவன் என்றும், பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடம் போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூட்டிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்றுக்கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வத் திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான். இந்த திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்கு தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமைக்குமாரியின் ஏற்றத்துக்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மணம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே இரு மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண்மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிங்காதனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர்தான் பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடிப் பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியிருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மணம் செய்து கொண்டால் அவள்தான் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிங்காதன உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவதென்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமாயிருப்பார்கள். மலையமானுடனும் கொடும்பாளூர் வேளானுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதாயிருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாயிருக்கிறாள். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவதென்பது ஏற்கனவே முடிவான காரியம். அதை நிறைவேற்றுவதில் எந்தவித சிரமமும் ஏற்படாது. பழுவேட்டரையர்களின் பிடிவாதம்தான் பெரிய இடையூறாக இருக்கும். அவர்களில் பெரிய கிழவனோ இளையராணியின் மோகத்தில் மூழ்கி கிடக்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானோ தெரியாது. இந்த கிழவனை நம்பி ஒரு பெரும் அபாயகரமான காரியத்தில் எதற்காக தலையிட வேண்டும்? மதுராந்தகன் பக்கம் இருப்பதாக தான் சபதம் செய்து கொடுத்திருப்பது என்னமோ உண்மைதான். அதனால் என்ன? சபதத்துக்கு பங்கம் செய்யாமலே காரியத்தை முடிக்க வழியில்லாமலா போகிறது? மதுராந்தகன் ஓர் அப்பாவி பிள்ளை என்பது தெரிந்த விஷயம்தான். அவனைக் கொண்டே எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று கூட சொல்லும்படி செய்துவிடலாம். அல்லது அவனுடைய அன்னையின் சம்மதம் வேண்டும் என்று வற்புறுத்தினாலும் போதுமே. இவ்வாறெல்லாம் சம்புவரையரின் உள்ளம் சிந்திக்கத் தொடங்கியிருந்தது. ஆகையால் பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போகும் யோசனையை அவர் உற்சாகமாக ஆதரித்தார். அவர் இல்லாத சமயத்தில் கரிகாலனுடன் அந்தரங்கமாக பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்றும், பிறகு சமயோசிதம் போல நடந்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். ஆதலின் பெரிய பழுவேட்டரையரை அவரே துரிதப்படுத்தி பரிவாரங்களுடன் தஞ்சை அனுப்பி வைத்தார். பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்புவரையர் சித்தமாயிருந்தார். ஆனால் நடப்பதையெல்லாம் வேறு நோக்குடன் கவனித்து வந்த கந்தமாறன் அதை ஆட்சேபித்தான். கரிகாலன் மணிமேகலையிடம் காட்டிய சிரத்தையெல்லாம் நந்தினியை முன்னிட்டுத்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் கரிகாலன் பேரில் அவனுடைய வெறுப்பு வளர்ந்திருந்தது. இதையெல்லாம் தந்தையிடம் விளக்கிச் சொல்லவும் முடியவில்லை. ஆகையால் வேட்டையாடும் இடத்தில் பெண்களை கூட்டிக் கொண்டு போய் என்னத்தை செய்வது? இவர்கள் பத்திரமாயிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் சரியாயிருக்கும்

0: மேலும் இது ஐப்பசி மாதம், எந்த நிமிஷத்திலும் பெருமழை தொடங்கலாம், ஏரிக்கரை காடெல்லாம் வெள்ளமாகிவிடும், பெண்கள் திண்டாடிப் போவார்கள் என்று சொன்னான். அதன் பேரில் சம்புவரையரும் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார். ஆதித்த கரிகாலன் தன் தோழர்களாகிய பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் இவர்களையும் மற்ற வேட்டைக்காரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டுச் சென்றான். எல்லோரும் சென்ற பிறகு சம்புவரையர் மாளிகை வெறி சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து,
1: புருஷர்கள் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தொல்லையாகத் தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தொடக்கத்திலிருந்தே சந்தர்ப்பவாதம் என்கிற போக்குக்கு எடுத்துக்காட்டா சம்புவரையர் நடந்துக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். இந்த கட்டத்தில் பழுவேட்டரையர்களின் பிடிவாதம் பெரிய இடையூறாக இருக்கும்னு நினைக்க தொடங்கிட்டார். மகன் கந்தமாறனின் நோக்கோ வேறு திசையில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் வாருங்கள். இப்படி கெஞ்சி கேட்கும்போது தன்னையும் அறியாமல் தன் பதற்றத்தை வெளிப்படுத்திட்டா நந்தினி. இதை பழுவேட்டரையரே கவனிச்சிட்டார். தந்திர பேச்சால அதை மறைக்க முயன்றாலும் தாங்கள் மட்டுமே போக வேண்டும், என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கு இருப்பேன்னு உறுதியளித்தது இன்னும் அவருக்கு சந்தேகத்தை மூட்டியிருக்கும். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா? இந்த அஸ்திரம் அவரை பணிய வச்சிருக்கலாம், ஆனால் பதிவாயிட்ட சந்தேகத்தை நீக்கிடுமா? வள்ளல்கள்னு பெயர் பெற்ற சிற்றரசர் எழுவர் பற்றின சில செய்திகளை பார்க்கலாம். வரையறை இல்லாமல் வழங்கின 7 பேர் முதல் 7 வள்ளல்கள்னு, இறப்போருக்கு கொடுத்த 7 பேர் இட 7 வள்ளல்கள்னு, புகழ்வோருக்கும் இறப்போருக்கும் வழங்கின 7 கடை 7 வள்ளல்கள்னு குறிப்பிடப்படுறாங்க. வேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதியமான், நள்ளி, ஓரி ஆகிய 7 பேர் கடை 7 வள்ளல்கள். குளிரால நடுங்கிக்கிட்டு இருந்த மயிலுக்கு தன் போர்வையை தந்தவன் பேகன். கொழுகும்பு இல்லாம தவிச்ச முல்லை கொடிக்கு தன் தேரை கொடுத்தவன் பாரி. காரி தன்னை நாடி வந்தவங்களுக்கு தன் குதிரையையும் செல்வத்தையும் பரிசா தந்தவன். ஆய் அண்டிரன் நீல நாகம் தனக்கு தந்த அரிய பொன்னாடைய சிவபெருமானுக்கு அணிவிச்சவன். நீண்ட நாள் வாழ வழிவகுக்கும் அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு அளித்தவன் அதியமான். தன்னை நம்பி வந்தவர்களின் வறுமையை போக்கினவன் நள்ளி. ஓரி பாணர்களுக்கு தன் வசம் இருந்த மலைப்பகுதிகளை பரிசாக கொடுத்தவன். அடுத்து ராமபிரானின் அம்பு 7 மரங்களை தொலைச்ச வரலாறு. வாலி வதத்திற்கு முன்னாலே சுக்ரீவனுக்கு ராமரின் ஆற்றல் பற்றின சந்தேகம் இருந்தது. அதை போக்க ஒரே அம்பினால 7 மராமரங்களை தொலைச்சு வீழ்த்தி காட்டினார் ராமர். இதில் கவனிக்க வேண்டிய அம்சம், 7 மரங்களும் நேர்கோட்டில் இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தனமா. எல்லாரும் போன பிறகு சம்புவரையர் மாளிகை வெறிச்சென்று இருந்தது. இது பற்றி வெறிப்பு என்கிற சொல் வெறுமைத்தன்மைன்னு பொருள்படும். இதிலிருந்து பிறந்தது வெறிச் என்கிற ஒலி குறிப்பு சொல். வெறிச்சோடு இருந்ததுன்னு சொல்வதுண்டு அமைதியான நிலை. அமைதியை விரும்புகிறவங்களுக்கு இந்த நிலை பிடிக்கும். நந்தினிக்கோ இந்த அமைதி பொறுக்கல. பாருங்க, மணிமேகலையை உசுப்பி விடுறா.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
5: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
6: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
7: பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
6: பண்பலை படைப்பாளிகள்.
5: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
9: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
6: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
0: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.

இனிய பாடல்கள் தந்து இனிய நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம் மலர்கள். பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனம் கோடை பண்பலி 100.5 கட்சவி வழி நேயர்களின் குரல்களோடு வர இருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு.

0: கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல் நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடல் நம் பண்பலையில் கேட்கணுமா? 94-86-28-24-24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பெயர் இதெல்லாம் குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கு? வாங்க, வணக்கம். யாருடைய பாடல்?
1: நமது கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். வணக்கம் கூறுவது பழனி வட்டம் முத்துநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து ஸ்ரீ சரவணன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் பொறி படத்திலிருந்து பேருந்தில் எனக்கு ஜன்னலோரம். நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல் வருகிறது சரவணன், கேட்டு மகிழுங்கள்.

0: நேரம் இரவு 7:07. கொடை பன்மலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியின் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் யார் வாங்க? வணக்கம்.
1: நேயர்களின் விருப்ப பாடலாக ஆசையாக அள்ளித்தரும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் சந்தித்த வேலை படத்திலிருந்து பெண்கிளியே பெண்கிளியே என்ற பாடல். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டமிடத்திலிருந்து ரங்கநாயகி பேசுகிறேன். பாடல் போடவும். நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல் வருகிறது ரங்கநாயகி.

6 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.

0: கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:13. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க? வாங்க, வணக்கம். யாருடைய பாடல்?
1: வணக்கம் கோடை எஃப்எம், நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குளிபீரையிலிருந்து நாகஜோதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. நன்றி.
0: இதுவும் உங்களுக்கான பாடல் நாகஜோதி.

ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட். உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன் மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.

0: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:20. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் யார்? வாங்க, வணக்கம்.
1: ஹாய் கோடை எஃப்எம் 100.5 அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ஆஷா தேவி, மதுரை. எனக்கு பிடித்த பாடல் காத்திருந்த மல்லி மல்லி, படம் மல்லுவெட்டி மைனர். தேங்க்யூ.
0: இதுவும் உங்களுக்கான பாடல் ஆஷா தேவி.

0: நேரம் 7:26. கொடைப்பான்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கோ. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் யார்? வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் எர்ணப்பட்டியிலிருந்து கோபி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து மழை நின்ற போதும் தூரல் போல, அந்த பாடலை ஒளிபரப்புமாறு.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது கோபி.

0: நீர்களின் பங்களிப்பில் மனம் ரசிக்க வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம். இன்னைக்கு கலையகத்துல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் மங்களம்பட்டையில இருந்து வந்திருக்கேன் சார்.
0: யார் யாரெல்லாம் வந்திருக்கா?
1: நானும் என் குடும்பமும் வந்திருக்கோம். மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம் சார்.
0: ஒரு பெரிய குடும்பமா வந்திருக்கிறீங்க.
1: ஆமா.
0: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: ரொம்ப சில்லா இருக்கு.
0: பிடிச்சிருக்கா கொடைக்கானல்?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: எந்தெந்த இடம்லாம் சுத்தி பாத்தீங்க?
1: இந்த இடம்னா லேக்கு, பில்லர் ராக் பார்த்தோம், அப்புறம் ஃபைன் ஃபாரஸ்ட் போனோம், அப்புறம் பூம்பாறை, அந்த வில்லேஜ் பூம்பாறை வில்லேஜ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க.
0: வெயில் காலத்தில் குளுமையோடு வந்திருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: கொடைக்கானல் பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சமீபத்தில் எந்த ஊருக்கு போனீங்க?
1: சமீபத்தில் மூணார் போயிருந்தேன்.
0: சரி, உங்கள் கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் வட்டமிட்ட பாடல் இது?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சவன்னா இது கழுகு படத்துலேருந்து.
0: சரி, கொடைக்கானல் வருவது இது எத்தனாவது முறை?
1: இது வந்து எனக்கு 7வது முறை.
0: எப்போ ஆரம்பிச்சிங்க கொடைக்கானல்?

0: வரணுன்ற ஒரு எண்ணம்?
1: படிக்கணும் வரும் என்றும் நான் டென்த்து படிக்கும் போது வந்தேன்.
0: பள்ளி மாணவர்களோடு வந்திருப்பீங்க, இப்போ குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க.
1: ஆமாம், ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்திருக்கேன்.
0: எப்படி இருக்குது?
1: நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது.
0: வீட்டில் என்ன வாங்கி கொடுத்தீங்க?
1: இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, போய் தான் வாங்கி கொடுக்கணும்.
0: ஒரு பெரிய பட்டியலே இருக்கும்.
1: ஆமாம்.
0: ஆனால் உங்களுக்குன்னு முதல் ஆசை ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் இதை வாங்கணும் அப்படின்ட்டு என்ன ஆசை?
1: சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்
0: ஆசை, இனிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நண்பர்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொடைக்கானலுக்கு உறவு போயிருக்காங்க, சொந்தம்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கி கொடுப்பீங்க?
1: இங்கிலேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், அந்த ஃப்ரூட்ஸை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே பழங்கள் வாங்கிட்டு போகிறது வழக்கமாக, வந்தாவே பழங்கள் தான் வாங்கிட்டு போவோம். இங்கே உள்ள பேரிக்கா,
0: ப்ளம்
1: ப்ளம் பேரிக்கான்றது ப்ளம், அந்த மாதிரி.
0: கொடைக்கானலில் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஸ்வெட்டர் குல்லா எல்லாமே அணிஞ்சிருப்பாங்க. இப்போ வெயில் காலம் அதெல்லாம் பார்க்குறதே கொஞ்சம் அரிதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா, குல்லா அணியணும், ஸ்வெட்டர் அணியணும் அப்படின்ட்டு?
1: கண்டிப்பாக இருக்கு.
0: பழைய கால நினைவுகள் புகைப்படத்தில் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்களா?
1: ஆ, இருக்கு.
0: அதெல்லாம் எப்பப்பெல்லாம் திரும்பி பார்ப்பீங்க?
1: என்னோடய ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் மெமரிஸில் வரும். இந்த இயருக்கு ஒன்ஸ் வராமல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மெமரியில் வரும். அப்போ நான் நினைக்கிறனாலே அது என்னை பின்தொடர்ந்துட்டுருக்கேன்.
0: அடுத்து எந்த ஊருக்கு போகலான்ற ஒரு திட்டம்?
1: அடுத்து வந்து கொடைக்கானலுக்கு அப்புறம் மூணார் தான், வேறு ஆப்ஷனே இல்லை.
0: ஏன் குளிர்ச்சியான இடத்துக்கெல்லாம் ஒரு திட்டமாக போட்டிருக்கீங்க?
1: கோடை காலத்தில் குளிர்ச்சி தெரியுது.
0: என்ன வேலை பார்க்குறீங்க?
1: சிவில் இன்ஜினியராக இருக்கேன்.
0: அடிக்கடி வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை. கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அலைபேசியெல்லாம் தவிர்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு முக்கியமான அலைபேசி வருது இப்போ, அதை தவிர்ப்பீங்களா இல்லை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில எடுத்துருவீங்களா?
1: நான் தவிர்க்கிறது இல்லை, மோஸ்ட்லி இங்கே வந்தாவே டவர் கிடைக்காது, அதனால தானாகவே தவிர்த்துரும்.
0: அது ஒரு சந்தோஷம்.
1: அது சந்தோஷம்.
0: சரி, இந்த சந்தோஷமான தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: அவதாரம் படத்திலேருந்து தென்றல் வந்து தீண்டும் போது. அந்த
0: உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 தென்றல் வீச காத்திருக்கிறது ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகிழலாம் இப்போது.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
6: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
7: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
10: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
11: முகத்தில்
12: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
13: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: நேரம் இரவு 7:43. கொடைப்பான்களின் ஒரு பிள்ளை ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல்கள் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். நான் பவித்ரா, சாலக்குடியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு காதல் சொல்ல வந்தேன் படத்திலிருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.
0: இதோ உங்களுக்கான பாடல் பவித்ரா.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.

0: இது நம் பண்பலையின் ஒரு பிள்ளையா இதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்கு வாங்க? வணக்கம்.
1: கரூர் வெங்கமேட்டுல இருந்து வனிதா பேசுறேன். எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் முனை மறவாத அந்த பாட்டு.
0: இதோ வனிதா உங்களுக்கான பாடல்.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேர்களே. சிலிர்க்கும் தோள்களோடு, வெற்றியை நோக்கி வேகம் எடுக்கும் சிந்தையோடும், இயங்கும் ஆற்றலோடு, போற்றும் செயல்கள் நிறைந்த இளைய உள்ளங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைக்கும் 2 விளையாட்டுகள் இருக்குங்க, 2 சொல் விளையாட்டுகள். ஒன்று என்னென்னா ஆனா ஆவனா, இன்னொன்று வந்து குண்டக்கை மண்டக்கை அப்படிங்கிற 2 விளையாட்டுங்க. ஆனா அவனா எப்படி அப்படின்னா, ஏற்கனவே விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி விளையாடாதவங்க அப்படின்னா சின்ன சின்ன இந்த விதிமுறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அவனா எப்படின்னா, நான் ஒரு எழுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுத்துலேருந்து வெவ்வேறு விதமான அதே மாதிரி எழுத்து தொடங்குகிற சொற்களை உருவாக்கணும். உதாரணமாக ஆ, உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்னை, அண்ணம், அகத்தியர், அத்தி பூத்தார் போல், அத்தி அப்படி சொல்லலாமா, அந்த மாதிரி ஆ ஆல தொடங்குற வேறு வேறு விதமான சொற்களை உருவாக்கணும். அதே மாதிரி வேறு வேறு எழுத்து கொடுக்கும்போது வேறு வேறு சொற்களை உருவாக்கணும். குண்டக்க மண்டக்கை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கேள்விக்கு சம்மந்தமில்லாத ஒரு பதில் சொல்லிவிட்டு, ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லி, மூணாவது கேள்விக்கு முதல்ல 2 கேள்விக்கான பதில் சொன்னீங்களே அந்த பதிலையும் சேர்த்து சொல்லி, அப்புறம் 4வது கேள்விக்கு வேணாம் வேணாம் இதுவே குண்டக்க மண்டக்கை தானே இருக்குது, சரி பரவாயில்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 3 கேள்வி இருக்குன்னா முதல் கேள்விக்கான பதிலை சேர்த்து சொல்கிறதான்

குண்டக்கு மண்டக்க விளையாட்டு. அப்பா எனக்கே இப்படி இருக்குதே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே. சரி, முக நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுழியம் 4542 இணைத்து 24 24 24 அல்லது 24 24 29 அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு நல்ல உற்சாகமான பாடலை கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுவோமா?

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன்.

0: ஸ்கூல் பேக்ஸ். 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
4: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
5: முகத்தில் பருவார்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ யார் வரப்போறாங்க ஆனாவனா விளையாடுறதுக்கு? வாங்க, வணக்கம். யாருங்க? யார் யார் பேசுறீங்க? யாஷிகா, நல்லா இருக்கீங்களா? சரிங்க சரிங்க. என்ன படிக்கிறீங்க பாப்பா? நான் தானே, கண்ணாடி தான் சொல்லணும். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். என்னமோ சொல்ல வந்தேன். என்ன படிக்கிறீங்க?
1: 4வது.
0: ஓ பரவாயில்லையே. சரி சரி சரி. உங்களுக்கு அதில் இப்போ ஏதாவது இந்த மனப்பாட பாட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருப்பீங்களா? அதாவது பிடிக்குமா உங்களுக்கு? என்னாச்சு, மனப்பாடணும்னு பயந்துட்டீங்க, மறந்து போச்சா? யாஷிகா இருக்கீங்களா? இருக்கேன். ஒன்றும் இல்லை, பயப்படாது பயப்படாது, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஸ்கூலில் தான் அதெல்லாம் கேட்குறாங்கன்னு, இங்கே வந்தோம்னா இங்கேயுமா அப்படிங்கிறீங்களா? சரி விட்டுருங்க, பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு இருந்தால் சொல்லுங்கள். இங்கே எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்னம்மா? சரி,
1: உன்னை புகழ்வதற்கே உலகின் பெருமைக்கு
0: சரி
1: சொல்லி விளையாட சொல்லி.
0: சரி பரவாயில்ல பரவாயில்ல. சரி சரி, புத்தகத்தை மூடி வச்சிருங்க. புத்தகத்தை பார்த்தானே படிச்சீங்க?
1: இல்லை.
0: இல்லையா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல, புத்தகத்தை மூடி வைக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்குதே. அப்படியா? இப்படியெல்லாம் இல்லையா?
1: இல்லை.
0: சரி விடுங்க விடுங்க. அதனால என்ன, பரவாயில்ல. பார்த்து படித்தாலும் படிக்கிறது தான் முக்கியம், படிக்கிறது புரிகிறது தான் முக்கியம். ஆமாம், நமக்கு நடத்துறதெல்லாம் புரியுதுங்களா?
1: புரியுது.
0: சரி சரி சரி. அடுத்த முறை வரும்போது அறிவியல் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம விளையாண்டுருவோமா? நம்ம விளையாட்டுக்கு வந்துடுவோம். ம், ஆனா ஆவண்ணா. ம், சரிங்களா? சரி, கொஞ்சம் தொடர்ச்சியாக பேசுங்க, எனக்கு ஒரே படப்பிடிப்பாக இருக்குது. சரி, உங்களுக்கான எழுத்து வந்து பா நெடில், பாண்டியன் சொல்கிறோம்ல, கேட்குதுங்களா?
1: கேட்குது.
0: ஆ சரி, பா அந்த மாதிரி வேறு வேறு சொற்கள் உருவாக்குங்க பார்க்கலாம். வார்த்தை. ம்,
1: பாட்டு.
0: பாட்டு.
1: பாடம்.
0: நமக்கு பிடிக்காதது. ம், அப்புறம்
1: பாட்டு.
0: ஆ சரி விட்டுருங்க. ஆ, அது யாருக்குமே பிடிக்கக்கூடாது. ஆ அப்புறம் அவ்வளோதானா? இன்னும் நிறையா இருக்கே. பானை சொல்லலாமா? உங்கள் வீட்டில் ஆ பானை சொல்லலாம்ல, யானை வயிற்று பானை இதெல்லாம் படித்தது இல்லைங்களா? ஆ பால், கோபால் அப்படி சொல்லிடாதீங்க. பால். பாராட்டு. அழகு. சூப்பர் சூப்பர். ஆ சூப்பருங்க. ஆ அப்புறம் என்ன இருக்குது? பாசறை. ம், ஆ பல்லு வந்து குறியில் வந்துடும்ல, தொணக்கால் வராதுல்ல. ஒரு ரெண்டு ரெண்டு பல்லாக இருக்கோ, 34 பல்லு இருக்குமோ? இது 64 பல்லு.

0: வேற என்ன சொல்லலாம்? பாக்கு சொல்லலாம். பாக்கு வெத்தலை சொல்கிறாங்கல்ல, பாக்கு சொல்லலாமா? ம், பாக்கு சொல்ல, பாகு சொல்லலாம். சர்க்கரை பாகு சொல்கிறாங்கல்ல, பாகற்காய் சொல்கிறாங்கல்ல, பாகு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? பாவக்காயா? இல்லை இல்லை, அது வராது. நான் சொன்னது பாகு அப்படின்னு சொல்கிறது. பாகுனா சர்க்கரை பாகு சொல்கிறோம்ல. தேன் மிட்டாயில் பார்த்துருப்பீங்களா? தேன் மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா? அதில் இருக்கிறது தேன் இல்லை, சர்க்கரை பாகு தான். ஆனால் இருந்தாலும் அதை தேன் நம்பும் போது தான் அழகாக இருக்கும் இளமை பருவம். சரி பரவாயில்ல. பாசம், பாவரிசையில் நிறைய பழைய படங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாது. ம், பாசம். சரி பரவாயில்ல, நம்ம ஒரு பாட்டு கேட்கலாமா? அடேங்கப்பா, ம், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க போல. சரி பரவாயில்ல யாஷிகா, நம்ம ஒரு பாடல் கேட்போமா?
1: நன்றி மாமா.
0: நன்றிமா.

உடல் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்சி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.

0: கோடை பண்பலையின் 1.5 இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் இப்போ யார் விளையாட வராங்க? வாங்க, வணக்கம். யாருங்க? அடலடா, விட்டு விட்டு கிடைக்குதுங்களே, நீங்கள் பேசுறது நல்லா கேட்கலையே. கொஞ்சம் டவர் இருக்கிற மாதிரி இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ கேட்குதுங்க, இப்போ கொஞ்சம் பேசுங்க. பேர் சொல்லுங்க. சபர்ணா. பேர் கேட்குது, கொஞ்சம் விட்டு விட்டு வருதுங்க. கொஞ்சம் நல்ல இடத்துக்கு கொண்டீங்கன்னா நல்லா இருக்குமே. அழகா பேசிடலாமே. பேசிடலாமா சபர்ணா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அடடா, இப்படி விட்டு விட்டு விட்டு விட்டு வருது. லவுட் ஸ்பீக்கரில் வச்சு பேசுறீங்களா? லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ காதில் வச்சு பேசுங்க. இப்போ கேட்குதுங்களா? பேசு ஒன்று பா. பின்னாடி யாரும் மிரட்டிக்கிட்டே இருக்காங்களே, அம்மாவா? மிரட்டாதீங்க மிரட்டாதீங்க, பிள்ளைய மிரட்டாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பேசிடுவாங்க. சபர்ணா, நம்ம குண்டக்க மண்டக்கு விளையாண்டலாமா? விளையாட தெரியுமா உங்களுக்கு? அடடடா, அப்போ நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நீங்கள் கேட்கலையா? கேட்டேன், ஆனாலும் இப்போ ஸ்கூலில் படிக்கிறது மறந்து போகிறது மாதிரியே மறந்து போயிடுது. ஆமாங்க, நமக்கு வேறு பொடு டக்கு டக்குன்னு மறந்துடுது. சரி பரவாயில்ல, எப்படின்னா நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன். சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லணும். அப்புறமா அடுத்த கேள்விக்கு முதல் கேள்விக்கு நான் பதிலை சேர்த்து சேர்த்து சொல்லணும், பரவாயில்லையா? நம்ம ஒரு ஒரு ஒரு 100-150 கேள்வி மட்டும் கேட்போம், போதுமா உங்களுக்கு? போதுமா உங்களுக்கு? அப்பாடா, 150 கேள்விக்கு ரெடியாக இருங்க. பிரிக்க முடியாது என்னவோ தமிழும் சுவையும். அப்படிலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. சரி, உங்களுக்காக வாரத்தோட முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு சம்மந்தம். ஆஹா, முதல் கேள்விக்கு வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லணும். புரியுதுங்களா புரியலையா? இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் என்னன்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லணும், சம்மந்தம் இல்லாமல். புரிஞ்சிருச்சுங்களா? சரி, என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க? முதல் கேள்விக்கு என்ன பதிலை சொல்லி இதை சொல்லணும். திங்களா சொன்னீங்க, வெள்ளியில் சொன்னீங்க. அடடா, குண்டக்கு மண்டக்கு விளையாட்டு போச்சு, போங்க. சரி விடுங்க, நம்ம அப்படியே போயிடுவோம். பாவம் அப்போ சபர்ணாக்காக. சரி, 90 அடுத்து என்ன வரும்?
1: திங்கள்.
0: அப்பாடா, சரி சரி சரி சரி சரி. வானவில் எத்தனை கலர் இருக்கும்?

0: 97 கலர் இருக்கும், அப்படி தானே? புள்ளி
1: இல்லை.
0: புள்ளி இருக்கிற மானுக்கு என்ன சொல்லுவோம்?
1: திங்கள் பச்சை 91 7 புள்ளிமான்.
0: அப்பாடா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, புள்ளி இருந்தால் அது புள்ளிமான், புள்ளி இல்லை என்றால் அது புள்ளி இல்லாத மான், அவ்வளோதானே. சூப்பர், அருமையாக விளையாண்டீங்க. அடுத்த பிறகு இன்னும் நம்ம நல்லா ஜாலியாக விளையாடுவோம், சரிங்களா? சரி, ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
1: நன்றி,
0: நன்றிம்மா.

0: கோடை பண்பலை 100.5
1: இப்பொழுது நாம் கேட்கலாம்
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
3: 1915 இது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா ஞாபகத்துல இருக்கணும். அதனால நான் கடைசியில சொல்றேன், 2வது தடவை கேட்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சோடனே செல்ஃபோனை திறக்கிறோம், ஆன்லைனில் ஒரு பொருளை பார்க்குறோம். என்ன அழகு அப்படின்னு யோசித்து உடனடியாக அந்த பொருளுக்கு ஒரு ஆர்டர் போடுறோம். 2 நாள் கழித்து பொருள் வீட்டுக்கு வருது. அதை பிரித்து பார்க்கும்போது என்ன கொடுமடா இது அப்படின்னு ஒரு பொருள் வரும். அதாவது பொருளினுடைய தரம் நமக்கு சரியாக இருக்கிறது இல்லை. அடுத்தது இந்த MRP அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதாவது அதிகபட்ச சில்லறை விலைன்னு போட்டுட்டு அந்த விலையை விட நம்மக்கிட்ட அதிகமாக வாங்கிறது. இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கும் போதும் சரி, கட்டணம் செலுத்தி ஒரு சேவையை பெறும் போதும் சரி, நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நமக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சியூமர் அப்படின்னு பேர். நம்ம போய் கடையில் போய் ஒரு தண்ணி வாங்குகிறோம், ஒரு பாட்டில் அது வந்து 20 ரூபான்னு போட்டிருக்கு விலை, ஆனால் அதில் 25 ரூபா கேட்பான். கேட்டால் கூலிங் ப்ரைஸ் அப்படிமா, கூல் பண்ணுறதுக்காக உள்ள ப்ரைஸ்ன்னு சொல்லுவான். நம்மளும் 5 ரூபா தானே அப்படின்னு அலட்சியமாக கொடுத்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து சின்ன விலை இருக்கும்போது நமக்கு பரவாயில்லன்னு இருக்கும். இதே ஏமாற்றுதல் வந்து பெரிய விலையில் நடக்கும்போது நம்மளால் அதை பொறுத்துக்க முடியாது. இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற ஒரு சட்டம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு. அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, MRP விலைக்கு மேலே 1 பைசா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். நம்ம வந்து வாங்குகிற எந்த பொருளுக்கும் பில்லு வாங்கிக்கணும், அது நம்மளுடைய அடிப்படை உரிமை. எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருள் ஒருவேளை பழுதாக இருந்தாலோ அல்லது தரம் இல்லாமல் போனாலோ நாளைக்கு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நம்ம போய் உரிமையை கேட்கணும்னா அந்த பில்லு தான் பேசும். அப்புறம் அந்த ஆன்லைன் மோசடிகளுக்கெல்லாம் உடனடி தீர்வும் நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற சட்டப்படி ஆன்லைன் பொருளை வாங்கி ஏமாந்தால் அதை விற்ற நிறுவனத்தின் மீது நம்ம இருக்கிற ஊர்லேருந்தே நுகர்வோர் நீதிமன்றத்தில் இதாகல், அது மூலமாக நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், EDAAKHIL இதாகல், அது மூலமாக ஆன்லைன்லேயே நமக்கு வழக்கு தொடர முடியும். இப்போது ஒரு கடையிலையோ அல்லது ஆன்லைன்லேயோ நம்ம ஏமாந்துட்டோம்னா அதுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கடைக்காரரிடம் வாங்கிய பில் அல்லது ஆன்லைன் இன்வாய்ஸை நம்ம பத்திரமாக வச்சுருந்துருக்கணும். 2வது, தேசிய நுகர்வோர் உதவி மைய எண், அதுதான் நான் முதல்ல சொன்னேன், 1915 நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் பேர். இந்த இலவச எண் இது, இந்த எண்ணுக்கு கூப்பிட்டு நீங்கள் உங்கள் புகாரை பதிவு செய்யணும். அதுவும் இல்லைன்னா consumerhelpline.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் 2 நிமிஷத்தில் உங்கள் புகாரை பதிவு பண்ணிட முடியும். அரசு அதிகாரிகளே அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்கள் பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விழிப்புணர்வு தான் சிறந்த பாதுகாப்பு. சட்டம் கொடுக்குற பாதுகாப்பை விட விழிப்புணர்வு உங்களுக்கு அதிக பாதுகாப்பை கண்டிப்பாக தரும். அதனால் நம்ம உரிமைகளை பாதுகாத்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள்

மக்கள் அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக, 9 மணிக்கு வானவில் படிச்சும் பயனில்லை என்ற தலைப்பில் வர இருக்கிறது. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்கள். 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி விளையாட்டோடு. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக தென்காசி மாவட்டம் லிங்கவேல் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரமணி அவர்களின் பாடல்கள் தெரிவில். 10 மணிக்கு நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக.

ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.

இன்னைக்கு ஆனா அவனா கொண்டக்க மண்டக அப்படிங்க இரண்டு சொல் விளையாட்டுகளை தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். நேரம் 8:36 நிமிடம், இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது.

0: போய் விளம்பி பேசுகிறது யார் வரப்போறாங்க? வாங்க, வணக்கம் வணக்கம், வந்துட்டீங்க பேசுங்க.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? என்ன பெருமா?
1: சிவகாமி.
0: சிவகாமி, என்ன படிக்கிறீங்க சிவகாமி? அப்படிங்களா? ஓ, இப்போ பெரிய படிப்பு தான், என்னை விட அதிகமாகலாம் படிச்சிருக்கீங்க, அப்படி தானே?
1: ஆமாம்
0: ஆமாம், நான் வந்து நான் 15வது. ஆமாம், அப்படி ஒன்றும் இல்லையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் 9வது படிக்கிறீங்க, நான் 15வது படிக்கக்கூடாதா? என்னங்க அநியாயமாக இருக்குது? ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லிக்கலாம், அது அப்புறம் ஜாலிக்காக சொல்லிக்கலாம். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச பாடம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேக்ஸா? அடடா, அதில் தான் கேள்வி எனக்கு கேட்க தெரியாதே. சரி, விட்டுருங்க, பரவாயில்ல. அறிவியல் என்ன தெரியும் உங்களுக்கு? சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி
1: சொல்லுங்களேன்.
0: அறிவியல், அறிவியல், பாட்டனி, சுவாலஜி,
1: என்னம்மா?
0: ஆமாம் ஆமாம், மரங்களோ, மரங்கள் வந்து இரவில் வந்து பகலில் வந்து ஆக்சிஜன் வெளியிடுறாங்க. ஓஹோஹோ, ஆனால் இலைகள்லாம் பச்சையாக இருக்கு, என்ன காரணம்? பச்சை தண்ணி ஊற்றுறதுனாலயா இருக்குமோ? அப்படியா? இல்லை இல்லை இல்லை, அதில் அந்த இலையில் வந்து பசுங்கணிகம்னு ஒன்று இருக்குது, அதனால அது பசுமையாக தெரியுது. அதை நீங்கள் மேல்வகுப்பில் போகும்போது படிப்பீங்க. பாட்டனி, தாவரவியல் அப்படி படிக்கும்போது படிச்சுக்கலாம். சரி, விட்டுருங்க, நம்ம ரொம்ப அங்கிட்டு போயிடுவோம். சரி, ஆனவன விளையாண்டலாமா? சரி, நீங்கள் வந்து தாவரங்களை பற்றி சொன்னதுனால நம்ம தா அப்படின்னு எடுத்துக்கலாம். தா எடுத்துக்கலாம், அல்லது இல்லை தா எடுத்து நெடில் சொல்கிறீங்க, அப்படி
1: தானே?
0: ஆ, சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்கள். தாத்தா.
1: கவலை.
0: தவளையா?

0: தான் சொல்லி தவளை வர்றீங்களே, வரலையே, என்னவா இருக்கும்? வேற என்ன, வேற நிறைய வார்த்தைகள் இருக்கே.
1: தாவரங்கள்,
0: தாவரங்கள் சொல்லலாம், தாழ்வாரம் சொல்லலாமா?
1: தாழ்வாரம்
0: அப்படி ஒன்று இருக்கு, இப்பெல்லாம் இல்லை, தாழ்வாரம்னு ஒன்று இருக்கு, வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லலாம், தாமிரம்னு ஒரு பொருள் இருக்கு சொல்லுவாங்கள்ல.
1: தாமிரம்,
0: தாது பொருள் சொல்லலாமா? என்னம்மா?
1: தாழ்வார்.
0: தாழ்வாரா? அப்படின்னா
1: தெரியலையே.
0: தெரியலைங்க, நாங்கள் வார்த்தையை சொல்லுவோம், அது எங்களுக்கு அர்த்தம் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படிங்கிறீங்களா? சரி விட்டுருங்க. வேற வேற வேற என்ன சொல்லலாம்? தாண்டிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு.
1: ம்,
0: அவசரப்பட்டு நெடியில் எடுத்துட்டோம் போல.

0: வார்த்தையை சொல்லுவோம், அது எங்களுக்கு அர்த்தம் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படிங்கிறீங்களா? சரி விட்டுருங்க, வேறு வேறு வேறு என்ன சொல்லலாம்? தாண்டிக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. ம் ம் ம் அவசரப்பட்டு நெடியில் எடுத்துட்டோம் போல. ம் வேறு வேறு
1: தாத்துக்குடி.
0: ம் தாத்துக்குடியா? அது சாத்துக்குடி இல்லை?
1: ஆமாம்,
0: ஆமாம்ல, அவசரப்பட்டு தாவுக்கு பதிலாக சாவுக்கு பதிலாக சே புரிஞ்சிருச்சுங்க, விட்டுருங்க விட்டுருங்க. இப்படி சாத்துக்குடி தூத்துக்குடி ஆகி தூத்துக்குடி தாத்துக்குடி ஆகி போச்சே. ம் அவசர ம் வேறு என்ன சொல்லலாம்? ம்
1: சாமியோட தப்பி
0: ம் சொல்லலாம். அது தாகம் சொல்லலாமா? தாகம் எடுக்கிறதுல வெயில் காலத்தில் நமக்கு தாகம் சொல்லலாமா? சரி விட்டுருங்க. என்னம்மா என்னம்மா?
1: சொல்லிட்டேன்.
0: ம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சரி பரவாயில்ல, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று கேட்டுருவோமா? சரிம்மா, நன்றிம்மா.
1: ம்.

புள்ள கிம்மியா, செல்ஃபி புள்ள கிம்மியா, செல்ஃபி புள்ள கிம்மியா, செல்ஃபி புள்ள கிம்மியா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
4: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கேட்க தவறாதீர்கள், நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.
8: என்ன
9: படிக்கிறீங்க?
8: இன்னைக்கு
9: தமிழ் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு இங்கிலீஷ்.
8: என்ன அதுக்குள்ளேயே வந்துருச்சு, அதை எப்படி இப்போ வரும்? அது ஒன்றும் முழு பரீட்சையை கேட்குறேன். முழு பரீட்சைன்னு சொல்லுவோம்ல, ஃபைனல் வரும்ல, முழு பரீட்சை. அது எப்போ வருங்கிறீங்க?
9: அது தெரியல,
8: அது மார்ச் ஏப்ரல் தானே வரும். இப்போ குவார்ட்டர்லி, காலாண்டு முடிஞ்சிருக்கு, அப்படி தானே?
9: காலாண்டு முடியலை, இப்போ தான் நடந்துகிட்ருக்கு.
8: நடந்துக்கிட்டு இருக்குங்க. என்னங்க, நான் கூட பயந்து போயிட்டேன். அப்படிங்களா? சரி சரி சரி. உங்களுக்கு அறிவியல் பாடத்தில் உங்களுக்கு என்ன
9: பிடிக்கும்?
8: பிடிச்சதுதான். அதில் ஏதாவது ஒன்று, எதாவது ஒன்று பா, அது படித்த ஒன்று, ஆஹா ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்லாம் எதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வவ்வால்கள் பறக்கும்போது மியோலி அலைகளை பயன்படுத்தி பறக்கும் அப்படின்னு அது சயின்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது வவ்வால் பார்க்கும்போது ஆஹா இது அப்படி தான் பண்ணுதா அப்படின்னு நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி
9: கேட்குறேன்.
8: நிறைய யோசிச்சிருக்கோம், வர மாட்டேங்குது. சரி விடுங்க. சரி பரவாயில்ல. நம்ம வந்து குண்டக்க மண்டக்கு
9: விளையாண்டுருவோமா?
8: அடுத்த முறை வர்றப்ப இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய படித்து கற்றுக்கோங்க. நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆர்வமாக இருந்தால் தானாக வந்துடும். சரிங்க. சரி, உங்களுக்கான இதுதான் பாரதியார் பிறந்த ஊர் எது? நம்ம அங்கே போனோம்னா அவரை இதாகிடும் வேணாம். சரியா? ரயில் எதில் ஓடும் இருக்கீங்களா இல்லையா? என்னங்க, நீங்கள் ஓடிட்டீங்களா? ரயில் வந்து வானத்தில் ஓடும். ஆமாங்க, ரயில் வந்து வானத்தில் ஓடும். சரிங்க. தோசை எப்படி இருக்கும்? தோசை
9: தண்டவாளத்தில்
8: வட்டமாக இருக்குமா? ஆஹா, வித்தியாசமா இருக்கே. சரி சரி. சரி, சட்னியில எதை வச்சு தாளிப்பாங்க?
9: புரியல.
8: சட்னி தாளிப்பாங்கல்ல, தாளிக்கிறது.

0: சரி, தாளிக்கிறது எதை பயன்படுத்தி தாளிப்பாங்க?
1: தண்டவாளத்தை தோசை எண்ணெய் வச்சு.
0: தண்டவாளத்தில் தோசை வச்சு எண்ணெய் வச்சு. சரி, பரவாயில்லைங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர்னா என்ன சொல்லுவீங்க?
1: தண்டவாளத்தில் தோசை எண்ணெய் பிங்க்.
0: உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை மரம் இருக்கு?
1: தண்டவாளத்தில் தோசை பிங்க், நிறைய மரம் இருக்கு.
0: அப்பாடா, சரி. உங்கள் பூனை வளர்க்குறீங்களா?
1: தண்டவாளத்தில் தோசை பிங்க், நிறைய மரங்கள் வளர்க்குறோம்.
0: அப்பாடா, சரி. நாய் எப்படி கத்தும்? நானும் என்னென்னமோ கேள்வி வைக்கிற விடாமல் சொல்கிறீங்களே. சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: தண்டவாளத்தில் தோசை எண்ணெய் பிங்க், நிறைய மரங்கள்.
0: போச்சு, என்னாச்சு? நாய் எப்படி கத்தும்? கத்தும் அல்லது குறைக்கும் அப்படி சொல்லுங்கள். நாய் எப்படி குறைக்கும்?
1: குறைக்கும்
0: குறைக்கும். அது எப்படியெல்லாம் குறைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அதுவும் என்னைய பார்த்துச்சுன்னா பயங்கரமாக குறைக்குங்கிறீங்களா? எங்களையெல்லாம் பார்த்துச்சுன்னா அப்படி குறைக்கும். சரி, விடுங்க விடுங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கையில் வச்சுருந்தோம்னா வேலை முடிஞ்சு. அப்படி ஒரு வேளை நீங்கள் இரவில் வருகிற போது நாய் இப்படி குறைச்சி வந்துச்சுன்னா நாயை வந்து நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடாது. நேராக நாயோட முகத்தை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்காம வேறு எங்கேயாவது பார்த்துட்டோ அதை கண்ணுக்குறாமல் போயிட்டோம்னா நாய் நம்மளை தாக்காது. முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். ஒரு சில சில சில நாய்கள் தாக்காது. அதே மாதிரி கவனமாகவும் இருக்கணும், சரிங்களா? கூட யாராவது கூப்பிட்டு தான் போகணும். இந்த இரவு நேரங்களே எங்கேயாவது தனியாக போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா, சரிங்களா? சரிங்க சரிங்க. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்கலாமா? ரொம்ப அழகாக விளையாடுனீங்க. நம்ம ஒரு பாடல் கேட்கலாமா? நன்றிம்மா.

0: நறுக்கிசை.
1: கோடைப்பொன்மலையின் 1.5 பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்தித்து இனித நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். இரவு நேரத்தில் உறங்க துடிக்கும் விழிகள், அதில் இதயம் மட்டும் துடித்து கொண்டு உள்ளத்து உறவுக்காக ஏங்கி தவிக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தின்றல். தென்றலோடு பயணிக்கும் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

நேரம் இரவு 9:07. கொடை பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். கண்களை கவரும் மலர்ச்சோலையில் மயக்கம் கொண்ட காதல் உறவு, நந்தவனத்தில் தவழும் காதல் அன்பு, காதல் இதயம் பேசும் நேரமாய் இனம் புரியாத சந்தோஷம் மயக்கத்தில் பேசுகிறது இப்படி.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

இரவு நேரத்தை இதமாய் தாளாட்டி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கிடைத்தின்றல். நேரம் இரவு 12:09:13. மெல்லிய காற்று அவர்களின் மனதை மட்டும் அல்ல இன்பத்தையும் தழுவி வரவேற்கிறது. இரவு நேரத்து இதமான காற்றில் இதயம் பேசும் மொழி காதல்தானே. காற்றில் தவழும் மெல்லிய மலராய் மயங்கிய மயக்கம் இதுதானோ?

இசை காற்றில் இதயம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. நம் கொடி பண்பலை 100.5 கொடை தின்றல். தனிமையை உனக்கு எதற்கு துணை நான் இருக்கையில், உறக்கம் வராத இரவுகளின் நினைவுகள், காதல் உள்ளத்தில் இரகசியங்களையும், உறக்கம் வராத இரவுகளின் நினைவுகளில் காதல் உள்ளத்தின் இரகசியங்களையும் இதயத்தின் நினைவுகளையும் தூது அனுப்ப நினைக்கிறேன். பதில் கிடைக்குமா?

இரவு நேரத்தில் இரவையை தாளாட்டும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தின்றல். நேரம் இரவு 9:22. ஊடலுடன் வெக்கம் கலந்து மோகமலையில் காதல் மனம் நனைய, ஊடலுடன் வெக்கம் கலந்து மோகமலையில் காதல் மனம் நனைய, நிழல் பிம்பமாய் மாற்றியதில் சில நிமிடங்கள், மௌனத்தில் கரைய இதயங்களின் சங்கமம், காதல் ஓவியங்கள் வடிக்க முடியாத காவியம் கம்பனையும் உரசி பார்க்கிறது இப்படி.

இரவு நேரத்தில் இதம் தரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 கொடை தின்றல். காதல் தவம் புரிந்தாய், பருவம் என்னும் கடல், உணர்வுகள் சொல்லும் காதல் கவிதை. காதல் தவம் புரிந்தாய், பருவம் என்னும் கடல், உணர்வுகள் சொல்லும் காதல் கவிதை. உணர்ச்சிகளால் உணர்விழந்து ஏதோ எண்ணங்களால் பாவம் காலையவன், பாவம் காலையவன், மனத்திரையில் நிழலாடும் உள்ளமதில் தேனின் இனிமையில் மயங்குகிறது இப்படி.

0: இசையின் தாலாட்டில் இதயம் மயங்கும் நேரம் நம் கூடை பண்பலை 100.5 குடை தின்றல். நேரம் 9:32. உன்னுடைய அருகில் நான் இருக்க ஆசை உண்டு. ஆம், உன்னுடைய அருகில் நான் இருக்க ஆசை உண்டு. என்ன அதிசயம், மௌனம் கலைந்தது, மௌனம் கலைந்தது சுவரின்றி வரையப்பட்ட வண்ணங்கள், தொடுக்கப்பட்ட மாலை, வரையப்பட்ட வண்ண ஓவியங்கள், தொடுக்கப்பட்ட மாலை, சொர்க்கலோகத்து சுவடுகள் தானோ இவை.
1: கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

இசை மயங்கும் நேரம் நம் கூடை பண்பலை 100.5 குடைத்தின்றல். இதயம் பறிபோனது காதல் இதயத்தை தேடிய மனதின் மயக்கம், பாவையின் நினைவுகள் ஒருவித ஏக்கம், பாவையின் நினைவுகள் ஒருவித ஏக்கம், மனதின் மறுமொழி தேவதை அவளின் வார்த்தைகள், மயங்கி தீன் சுவையை மிஞ்சிவிடுகிறதாம் இப்படி.

நம் கூடி பண்பில் 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தீன்றல். அன்பில் நேசம் கொண்ட இதயத்திற்கு ஆசைகள் அதிகம். விண்ணை தாண்டி காதல் மொழி பேச உள்ளங்கள் பேசிக்கொண்ட வேளையில், உதடுகள் பேச நினைவுகள் நீங்கா நினைவு காற்றில் தவழ்கிறது இப்படி.

காதல் மொழி பேசும் நேரமாய் நம் கூடி பண்பலை 100.5 இது கிடைத்தின்றல். உலகையே மறந்த பார்வைகள், காதல் கொண்ட இதயங்களின் பரிமாற்றம், தனக்குள் தான் எத்தனை மயக்கும் ஆசை வார்த்தைகளின் காதல், ஆசை வார்த்தைகளின் காதல் தாளாட்டு மயக்கத்தில் மயங்குகிறது இப்படி.

0: இரவு நேரத்து தாலாட்டாய் நம் கோடி பண்பலை 100.5 கொடை தென்றல். நிலா வானில் ஊர்கோளம் போக துடிக்கிற காதல் மனது, வேறு எங்கு செல்ல மனமின்றி மயங்கிய வேலை, மதியை மதியை நினைத்து மதி மயங்குகிறது இப்படி.
1: ஜிஸ் லிசன்,

இரவு நேரத்து தாலாட்டில், இரவு நேரத்து தாலாட்டில் இதயம் துடிக்க, இமைகள் மயங்கி உறங்க, மயங்கி விடைபெறுகிறது இன்றைய குடைத்தின்றல். தின்றலோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் என்பிற்கு நன்றி நேர்களே.

0: இரவின் இதமும் நிலவின் குழுமையும் மனதின் ஓரம் ரீங்காரமிடும் இசையை இதயத்தில் ஒலிக்க, இரவின் அழகை ரசிக்க நேய மனங்கள் இணையும் நேரமாக கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கிறது தமிழ்நாட்டின் தொன்மை சொல்லும் நகரமாக அமைந்தும் இந்த நகரத்தின் தூத்தூர் கிராமத்தினுடைய அருகில் கிடைத்த மண்ஜாடிகள், பழம் பொருட்கள், கற்கால கல் கோடாரி கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் 1956 வரை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்து முக்கடல் கூடும் இடத்துல முப்பால் தந்த திருவள்ளுவர் சிலையும் அமைந்து வீரத்துறவி விவேகானந்தர் பாறையும் கோவிலும் அமைந்த இயற்கை எழில் சூழ்ந்த கன்னியாகுமரி மாவட்ட நேய உறவுகளுக்காக. கன்னியாகுமரி மாவட்ட நேய உறவுகள் மட்டும் அழைத்து பேசலாம், மற்ற இணைய மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். கன்னியாகுமரி நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 29. முன் இணைப்பிற்கு 04 542 இணைத்து வரலாம். நிகழ்ச்சியில் முதலாவது யார் வரப்போறாங்க? வாங்க, வணக்கம்.
1: இது நள்ளிரவு என்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களை பாட வைத்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் அன்பு அருமை அறிவிப்பாளருக்கு இனிய பின்னிரவு வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மந்திரமூர்த்தி ஐயா?
1: நலமா இருக்கிறோம். நீங்களாம் சேமமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கேங்க.
1: மகிழ்ச்சியா இருக்கிறதே கேட்கறதுக்கு.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு ரஜினிகாந்த் ஜோதி அம்மா நடிச்ச எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல பாலசுந்தர் கைவனத்தில் உருவான புது கவிதை படத்துல இருந்து அறிவாரே வா கரும் பூவே வா அந்த பாடலை உங்கள் கைங்கரத்தில் நீங்களும் நானும் நிலையக்காரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான். நாகர்கோவில் நம்பிடை தெரு மந்திரமூர்த்தி கன்னியாகுமரி மாவட்டம்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம்பகுதியில இருந்து கமலி பேசுறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: உன்னால் முடியும் தம்பி படத்துல இருந்து இதழில் கதை எழுதும் நேரம்.
0: பாடல் கேட்டுலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க ஐயா. நன்றிங்க.

0: இரவின் அழகான ராகங்களால் இந்த இரவை இட்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவு இயேசுகம். கன்னியாகுமரி மாவட்ட நேய உறவுகளுக்காக வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் வன்னீர் செல்வன், கன்னியாகுமரி கலியக்கொள்ள இருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: எப்படி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கேன் ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு முந்தானி முடிச்சு படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான் அந்த பாடல் வேண்டும்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி ஐயா. வந்தி

0: நேரம் இரவு 10:18. இது கோடை பண்பலை 100.5 கன்னியாகுமரி நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவு சுகம் நிகழ்ச்சியில். வாங்க, வணக்கம். யாருங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகர்கோயில்
0: ஜோ. சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: சிகரத்தை தொட்டு விட்ட பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய.
0: சரிங்க.
1: வண்ணம் கொண்ட வெண்ணிலவை
0: வானம் விட்டு வாராயோ.
1: ஆமாம் சார்,
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்க.
1: ஆ, தேங்க்ஸ்.

இரவின் பக்கங்களை அழகாக இனிமையான பாடல்களால் தாளாட்டி கொண்டிருக்கிறது நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேய உறவுகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும்

0: கன்னியாகுமரி மாவட்ட நேய உறவுகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவு சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ரங்கசார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்குங்க. ஐயா யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: சந்திரன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? படம் வந்து அரண்மனை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து ராதாவே உன்னையோட. இந்த பாடலை அன்பு நேர்களோடு சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
0: கேட்டுருவோம். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:33. இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி நேயர்களுக்காக.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: 10:38 இணைந்திருக்கிறோம் நினைவு இயேசுகும் நிகழ்ச்சியில். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? தக்கலையிலிருந்து ருத்ராம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: படத்துல
0: சரிங்க, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கம்மா.

இமை உரசும் கனவை போல அழகாக உலவிக் கொண்டிருக்கிற கானங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது நினைவிய சுகம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேய உறவுகளுக்காக

இது நம் பண்பலை 100.5 இரவு சிறகு. காதல் உலகத்தில் அனைத்தும் விசித்திரம்தான். வானில் இசையாக மாறி காற்றில் கரையும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இடுவிடா பாடல்கள் இதயங்களை நிறைத்து இதமாய் விடைபெற துடிக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

நம் கூடை பண்பலை 100.5 நாளை வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியார்ஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடம். அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வாரின் இன்று அன்று. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன் ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு படிச்சும் பயனில்லை. நெறியாழ்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம், இதில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை, இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு வென்ற

வந்தார். சிறப்பு விருந்தினர் தென்காசி மாவட்டம் லிங்கப்பேல் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரமணி அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 5 மணிக்கு இடைக்கால பாடல்களோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் திரை இசை பாடல்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 9 மணிக்கு கொடைத்தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் 1172.

அமல் அவரை பார்த்து, கண்டவுடனேயே காதல் பார்வையும் செலுத்திய என் கண்கள் இன்று பரிந்து பரிந்து அழுகின்றனவே, எதற்காக? குறள் எண் 1172 அதிகாரம் கண்விது பழிதன்.

0: செய்யாமல் அவரை பார்த்து கண்டவுடனேயே காதல் பார்வையும் செலுத்திய என் கண்கள் இன்று பரிந்து பரிந்து அழுகின்றனவே, எதற்காக? குறள் எண் 1172 அதிகாரம் கண் விது பழிதல்.
1: கொடிப்பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:53 இதை வளமையான அலைவரிசை கொடிப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

புன்னகையுடன் தொடங்கும் இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் என்றென்றும் நினைவில் நிற்கும் பொன்னான நாளாக அமைய வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கொடைப்பண்பலை 100.5. இன்று சக வருடம் 1948, பாத்ர 26, பராபவ ஆவணி திங்கள் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, செப்டம்பர் மாதம் 17 தேதி, 2026 வருடம் வியாழக்கிழமை. நம் கோடைப்பண்பலை 100.5 இனிய நிகழ்ச்சிகளை நமது வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹிட்ஸிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். இனி கேட்கலாம் மங்கள இசை.

கண்களிலும் காணாத உண்மையிலும் காற்றின் மென்மையிலும் கடலின் ஆழத்திலும் நிறைந்து அகிலமெங்கும் அன்பாய் அரவணைத்து ஒளியாய் வழிகாட்டிடும் இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 இன் அருள் மாலை.

வண்ண வண்ண பூக்கள் சூடிய இறைமுகம் தனை காண மனமோ ஏங்க, இசை வண்ணங்களால் கோர்த்து அகம்தனில் வணங்க. இது கோடை பண்பலின் 100.5 அருள் மாலை.

அன்பாய் அழகாய் பிறந்துள்ள காலை பொழுது, அதை இறைமனம் கொண்டு இன்பமாய் வரவேற்று மகிழ வைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்புலி 100.5 அருள் மாலை.